இனிய காலை வணக்கம் நேர்களே, இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 9 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி புதன்கிழமை, நேரம் 5:56, ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6 மணி நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: குரலோசை கல்வி 40 அதிகாரம் 7வது குறட்பா.

கற்றவருக்கும் எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும் ஊராகும். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவர் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால்?

நிலையத்தில் நேரம் காலை 6:01. பண்பலையில் நேயர்கள் இணை கேட்கலாம் இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவேட் கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி மழலையாக ஆர் அனாலிகா, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி கண் லேசர் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்கலாம். தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்பணல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்சின் இனிய சொல்லுமது. 9:05 வானிலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் நேரலையில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஸ்ரீ ஸ்ரீதேவி அவர்கள். காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் 10:05 நீங்கள் கட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால்ஸ் வைக்கும். 11:05 பூவே பின் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 களத்தில் சந்திப்போம். தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை சூழல் கப்பம் ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக முயல் மற்றும் ஜப்பானிய காடு இறைச்சியில் மதிப்பூட்டல் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரித்தல் விழுப்புரம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய நிபுணர் டாக்டர் ஏ லாவண்யா அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து முயல் மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்குநர் பி செல்வராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தன்றால். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசைமின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலைக்காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இன்று 7:00 சட்டப்பேரவையில் இன்று. விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மையில் உயிர் வேளியின் பங்கு என்ன? காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். இன்று 8:00 இளந்தன்றல். இன்று விளையாட்டு வினாடி வினா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நிகழ்ச்சிகள் பங்கேற்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: New mines will be immediately and systematically destroyed. There is no comment from Iran. Closure of the strait has caused wild fluctuations in the price of oil on world markets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
3: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பேரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொதுவிதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியை போன்றது. அந்த ஒளி உலகில் உள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச்சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாம் நாமவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரை கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன், ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களை போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள், இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அது போலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையானவர்.

0: இடத்தை, உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இதோ உன்னை பரவசமட்டு வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது மாரி முத்துமாரி என தொடங்கும் பாடல். மலேசிய வாசுதேவன் ஸ்வர்ணலதா குரலில்

6:20 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. அல்லாவை என தொடங்கும் பாடல் நாகூர் எம் அனிஃபாவின் குரலில்

0: நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: 6 மணி.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: பக்தமலையின் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது இறைவனின் தூதர் நபி என தொடங்கும் பாடல். எஸ்பி அப்துல் காதர் குரலில்

அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மிலாடி ரபி நல்வாழ்த்துக்கள். நிலையத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
1: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
0: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வானிலையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 93.2 டிகிரியாகவும் இரவு வெப்பம் 77 டிகிரியாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீசும். கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக வெப்ப அயற்சிக்கு ஆளாகின்றன. வெயில் அதிகமுள்ள நேரங்களில் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. அவ்வப்போது மழை பெய்வதால் குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்தீவனம் கொடுக்கணும். தினமும் 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் என்ற அளவில் மாவுச்சத்து பொருட்களான மக்காசோளம், கம்பு மற்றும் சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்யணும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்கணும். கடந்த வாரம் இவ்வாய்வத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், ஈக்கோலை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் உயிர் எதிர் மருந்துகளை கொடுக்கணும். தீவன மேலாண்மை முறையை கடைபிடிக்கணும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை மற்றும் தீவிர உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றணும். தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெங்காய பயிர்களில் அடி அழுகல் அல்லது குமிழ் அழுகல் நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறியிலிருந்து செடியின் வளர்ச்சி குறைந்து மஞ்சள் அல்லது பழுப்பு நிற மாற்றம் இலை நுனியில் இருந்து தோன்றும். குறைந்த அளவு குமிழ்கள், சிதைந்த குமிழ்கள் மற்றும் குறைந்த அளவு பழுப்பு நிற வேர்கள் தோன்றும். சேமித்து வைத்துள்ள குமிழ்களில் பஞ்சு போன்ற அமிழ்ந்த மஞ்சள் பழுப்பு நிற அழுகும் புண்கள் காணப்படும். எனவே இதன் பாதிப்பை தடுக்க வயலில் நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்தணும். ஆவணிப்பட்ட தக்காளி சாகுபடிக்கு நாற்று நடவு செய்யும் பருவம் ஆதலால் நாற்று ரகங்களை 65-45 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் மற்றும் இதர வீரிய ஒற்று ரகங்களை 60-60 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்யணும். நடவு செய்வதற்கு முன் 200 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்ம விருதி என்ற உயிர் பூஞ்சான கொல்லி மற்றும் 1 கிலோ பேசிலஸ் சப்டிலஸ் என்ற உயிர் பாக்டீரியா கொல்லி ஆகியவை கலந்த கலவையை நடவு செய்யும் குழியில் 20 கிராம் வீதம் விட்டு பிறகு நடவு செய்யணும். இவ்வாறு நடவு செய்வதால் இளம் பயிரில் ஏற்படும் வேரல்கள் மற்றும் வாடல் நோய்களிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம். விவசாயிகள் சொந்த நிலத்தில் வருடத்தின் 3 பயிர் பருவத்திலும் என்ன பயிர் செய்துள்ளீர்கள் என்பதை தாங்களாகவே ஆன்லைன் அடங்கல் பதிவேற்றம் செய்யும் வகையில் அரசு புதிய மொபைல் ஆப் வடிவமைத்துள்ளது. அதனை பயன்படுத்தி தங்களது சொந்த நிலத்தில் உள்ள அனைத்து சப் டிவிஷன்களிலும் தற்போதைய நிலையில் என்ன பயிர் உள்ளது என்பதை வருடத்தின் 3 பயிர் பருவத்திலும் ஆன்லைன் அடங்கல் பதிவேற்றம் செய்து இனி வருங்காலங்களில் ஆன்லைனில் தாங்களாகவே அடங்கல் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறது. இதன் மூலம் அடங்கல் பெறுவதற்கு கிராம நிர்வாக அலுவலரை அணுக வேண்டிய அவசியத்தை தாங்கள் தவிர்க்கலாம். இனி வரும் காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் மையங்களை நெல் விற்பனை செய்ய கூட்டுறவு வங்கியின் விவசாய பட்டன் பெறுவதற்கும் பயிர் காப்பீடு செய்வதற்கும் என பல்வேறு துறைகளிலும் அடங்கல் ஆவணம் தேவைப்படும். அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆன்லைன் அடங்கல் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதால் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தும் அனைத்து விவசாயிகளும் தாமாகவே முன்வந்து இப்பணியை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.

0: அடுத்து தண்ணீர் மேலாண்மை முறைகள், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தண்ணீர் என்பது உயிர்களினுடைய அடிப்படை ஆதாரமாகும். விவசாயத்துறையில் தண்ணீர் பங்கு முக்கியமானது. ஆனால் இன்றைய நிலையில் மழைப்பொழிவு குறைவு, நிலத்தடி நீர் குறைவு, காலநிலை மாற்றம் ஆகிய காரணங்களால் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தண்ணீரை சிக்கனமாக அறிவார்ந்த முறையில் பயன்படுத்துவது மிகவும் அவசியம். இதனை உறுதிப்படுத்தும் முறைகளே தண்ணீர் மேலாண்மை முறையாகும். தண்ணீரை சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்துவது தண்ணீர் மேலாண்மை எனப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? தண்ணீர் வீணாவதை தவிர்க்கணும், பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கொடுக்கறது, நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது, அதிக விளைச்சல் பெறுதல் ஆகியன. தண்ணீர் மேலாண்மை அவசியம் என்ன? மழைப்பொழிவு குறைந்து வருகிறது, நிலத்தடி நீர் அளவு குறைகிறது, நீர் வீணாகும் பழக்கம் அதிகம், பயிர்களின் நீர் தேவை அதிகரிப்பு. இதனால் தண்ணீர் மேலாண்மை முறைகள் அவசியமாகின்றன. தண்ணீரை துளி வடிவில் நேரடியாக வேர்பகுதியில் வழங்கும் முறை, நீர் சேமிப்பு அதிகம், காய்கறி தோட்டக்கலை பயிர்களுக்கு ஏற்றது இந்த துளி பாசனம், அதாவது ட்ரிப் இரிகேஷன். தெளிப்பு நீர் பாசனம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? மலை போல் தண்ணீரை தெளிக்கும் முறை, சமநீர் விநியோகம், மணல் வகை மண்ணிற்கு ஏற்றது. இந்த மழை நீர் சேகரிப்பு, மழை நீரை சேகரித்து பின்னர் பயன்படுத்துதல், நிலத்தடி நீர் அதிகரிப்பு, நீர் பற்றாக்குறை குறைவு, இதெல்லாம் ஏற்படும். பண்ணைக்குட்டை அமைக்கிறதுனால என்ன பயன்? பண்ணைக்குட்டையில் சிறிய குளம் அமைத்து நீரை சேமிக்கிறது. வறட்சி காலத்தில் இது பயன்படும், நீர் சேமிப்பு அதிகரிக்கும். மண்ணில் ஈரப்பதம் எப்படி பாதுகாக்கிறது? மண்ணில் மூடு பயிர் பயன்படுத்தணும், நீர் ஆவியாகாமல் பாதுகாக்கணும், நவீன தண்ணீர் மேலாண்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும், சென்சார் அடிப்படையில் பாசனம் செய்யணும், ஸ்மார்ட் பாசன அமைப்புகள், துல்லிய விவசாயம், ட்ரோன் கண்காணிப்பு, இந்த முறைகளில் நீர் பயன்பாட்டை மேலும் சிக்கனமாக்குகின்றன. தண்ணீர் எப்படி சேமிக்கிறது? கால்வாய் பராமரிக்கணும், மண் கட்டுப்பாட்டான அணைகள் அமைக்கணும், பாசன நேரத்தை கட்டுப்படுத்தணும், நீர் வீணாகத தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தண்ணீர் மேலாண்மையின் நம்பிக்கை என்ன? நீர் சேமிப்பு, அதிக விளைச்சல், செலவு குறைவு, நிலத்தடி நீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதெல்லாம். இதில் என்ன சவால்கள் இருக்குது? தொழில்நுட்ப அறிவு குறையிறது, முதலீட்டு செலவு, பராமரிப்பு சிரமம், விழிப்புணர்வு குறைவு, இதெல்லாம் சவாலாக இருக்குது. இந்தியாவில் தண்ணீர் மேலாண்மை எப்படி இருக்குது? பல அரசு திட்டங்கள் மூலம் தண்ணீர் மேலாண்மை ஊக்குவிக்கப்படுகிறது. குறிப்பாக மைக்ரோ பாசன திட்டங்கள் விவசாயிகளுக்கு உதவுகின்றன. தமிழ்நாட்டில் தண்ணீர் சேமிப்பு மற்றும் பாசன முறைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்காலத்தில் என்ன நோக்கம் இருக்குது? ஸ்மார்ட் பாசன முறைகள் அதிகரிக்கும், நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் மேம்படும், விவசாயிகள் விழிப்புணர்வு அதிகரிக்கும். தண்ணீர் மேலாண்மை முறைகள் விவசாயத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானவை. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் தண்ணீர் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து செயல்பட வேண்டும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
7: நேயர்களே, உங்களில் இணைவிற்கு இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் நேரலையில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் சி.

0: ஸ்ரீதேவி அவர்கள். இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை. நிலையத்தில் நேரம் காலை 6:45. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட

0: எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டி வி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
0: இருவரி செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் 2 நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்பு தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து

0: நடத்தக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தின் நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மலாலய மனுஷன் அம்மோடு இணைகிறார் ஓர் ஆர்ச்சுவண்டிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை ஆர் அனலிகா. வணக்கம் அனலிகா.
5: வணக்கம் சார்.
4: அனலிகா எப்படி இருக்கீங்க? நல்லா. இங்கே சுட்டி பொண்ணை வந்திருக்கீங்க, அல்லாக்கா தேவதை மாதிரி. எங்கிருந்து வரீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு?
5: வீட்டிலேருந்து வரலாம்.
4: ஓ, வீட்டிலேருந்து தான் வரீங்களா? சரி, என்ன சாப்பாடு எட்டு வந்தீங்க?
5: புளி சாப்பாடு.
4: புளி சாப்பாடு. புளி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எப்போ சாப்பிடுங்க புளி சாப்பாடு?
5: காலையில்.
4: மதியம்?
5: சாப்பாடு.
4: சரி, நல்லா சாப்பிடுங்க. அன்னைக்கா அப்பா பேர் என்ன?
5: ரமேஷ்.
4: ரமேஷ் எங்கே
5: போயிட்டாரு?
4: வேலைக்கா போயிட்டாரா? சரி, ஏன் அன் யூனிஃபார்மில் வந்துருக்கு? யூனிஃபார்ம் இல்லையா உங்களுக்கு?
5: வீட்டில் இருக்குது.
4: ஓ, வீட்டில் இருக்குதா? சரி, உடனே அங்கேயே இருக்கட்டும், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. சரி, அன்னைக்காவுக்கு என்ன தெரியும்?
5: ஜானி ஜானியஸ் பாப்பா மழை வளது.
4: ஓ, ரெண்டு பாட்டு தெரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க, ரெண்டு பாட்டி அடுத்தது சத்தமா.
5: ஜானி ஜானி எஸ் பாப்பா இட்டி சுத நோ பாப்பா எல்லிங்க ஸ்னோ பாப்பா ஓப்பா மழை வளர்த்து நெல் குத்துங்க அலிசிமா உளுந்தமா கலந்து சுட்டு ஏழு ஓட்டமாக்க எடுத்து வைங்க சும்மாக்கு மண் சூடு வைங்க.
4: ஓ, இப்படி வருது உங்க பாட்டு. சரி, மழை வந்தா என்ன பண்ணுவீங்க?
5: மழை வந்தா உள்ள
4: போயிடுவோம். மழையை நடைஞ்சா சளி பிடிச்சிக்கும், ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு பயந்து உள்ள போயிருக்கீங்களா?
5: ஆமா.
4: சரி, மழை வந்தா அவன் விடுவாங்க என்னது இது?
5: கப்பல்.
4: ஆமால, அந்த காகிதத்தில் கத்தி கப்பல் செஞ்சு சாதா கப்பல் செஞ்சு அந்த ஓடையில் விடுவீங்களா?
5: ஆமா சார்.
4: உங்க கப்பல் இது வரைக்கும் போகும்?
5: போனதே இல்லை.
4: போறதே இல்லையா உங்க கப்பல்? ஏன், என்ன ஆச்சு?
5: முழிக்கும்.
4: இப்போ சின்ன பொண்ணா இருக்கீங்களா, தேவதை மாதிரி. நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
5: டாக்டரா?
4: என்ன பண்ணுவீங்க?
5: ஊசி போடுவேன்.
4: அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
5: தெரியல
4: சார். தெரியலையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியலையா? ஊசி போட்டால் போதும், குணமேற நம்புறீங்களா?
5: ஆமாம்.
4: சரிங்க அண்ணாளிக்கா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களுடைய மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
4: இணையநேரே, இன்றைய மலாலய மொழி சிறப்பித்தார் ஓர் ஆர்ச்சுவண்டிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை ஆர் அனலிகா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 7:00. சிந்திக்க தெரிந்த மூளைக்கு அதனை செயல்படுத்தவும் தெரியும். முயற்சி மட்டும் ஒருபோதும் கைவிடாதே, வெற்றி நமதே என்ற நம்பிக்கை வரிகளோடு நாம் இணையலாம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சி நேயர்கள் முதலாவதாக கேட்கலாம்.
6: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள்.

0: நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
0: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஆகஸ்ட் 26,
3: உலகம் முழுவதும் அன்பு கருணையை வாரி வழங்கிய முன்னுதாரண

0: இன்று ஆகஸ்ட் 26.
1: உலகம் முழுவதும் அன்பு கருணையை வாரி வழங்கிய முன்னுதாரண சமூக சேவகர்.
2: இளம் வயதில் ஏற்பட்ட ஆன்மீக உணர்வு காரணமாக கன்னியாஸ்திரியாக மாறி அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டார்.
1: எய்ட்ஸ், தொழுநோய், காசநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல்வாழ்வு மையங்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோருக்கான மையங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றையும் ஆரம்பித்து அதற்கான நிதி உதவியும் திரட்டினார்.
2: சிறந்த சமூக சேவகர், ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பாதுகாவலர் என உலகமே இவரை பாராட்டியது.
1: இவரது மனிதநேய பணிகளுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு 1979 வழங்கப்பட்டது.
2: பத்மஸ்ரீ விருது, பாரத ரத்னா விருது, ரமோன் மகசேசே விருது, இங்கிலாந்து, அமெரிக்க நாடுகளின் ஆர்டர் ஆஃப் மெரிட் உள்ளிட்ட 50 மேற்பட்ட விருதுகளால் கௌரவிக்கப்பட்டார்.
1: அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மானுட சேவையில் இறை தரிசனம் பெற்ற அன்னை தெரசா பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1910.

0: கவிஞர், மேடை பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முகத்திறன் கொண்டவர்.
1: தமிழ் தென்றல் என போற்றப்பட்டவர்.
0: தனது எழுச்சிமிக்க எழுத்துக்களாலும் மேடை பேச்சுகளாலும் மக்களிடம் விடுதலை வேட்கையை வளர்த்தார்.
1: சென்னையில் காந்தியடிகள் ஆற்றிய உரையை அற்புதமாக மொழிபெயர்த்து காந்தியடிகளிடம் பாராட்டு பெற்றார்.
0: பாலகங்காதர திலகர் தான் இவரது அரசியல் குரு.
1: மாதர் சங்கம், கைம்பெண்கள் கழகம் ஆகிய அமைப்புகள் உருவாக காரணமாக இருந்தார்.
0: புதிய உரைநடையின் தந்தை, மேடை பேச்சின் தந்தை என்று போற்றப்பட்டார்.
1: தமிழ் பணி, நாட்டுப்பணியுடன் சமய பணியும் ஆற்றிய தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1883.
1: 1920 அமெரிக்க அரசியலமைப்பின் மீதான 19வது திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதன் நினைவாக இத்தினம் கொண்டாடப்படுகிறது.
0: இது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது.
1: பெண்கள் சமத்துவ தினம் இன்று.
0: அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான உரிமைகள், நீதி மற்றும் அதற்கான செயல்பாடுகள் என்பதே 2026 கருப்பொருள்.
1: இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று இந்நாள்.
0: இறை தூதர் முகமது நபிகளின் பிறந்த தினத்தை கௌரவிக்கும் விதமாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது.
1: தனது வாழ்நாளில் ஒழுக்கத்தை கடைபிடித்த புனிதமான நபர் நபிகள் நாயகம்.
0: அவரை நினைவு கூர்ந்து அவருடைய போதனைகளை பின்பற்றி அனைவரும் அன்பிற்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்நாள் கொண்டாடுவதன் நோக்கம் ஆகும்.
1: மிலாடி நபி இன்று.
0: கேரளாவில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் இப்பண்டிகை தனித்துவமானது.
1: கேரளாவின் முக்கிய அறுவடை திருவிழா மற்றும் இந்தியாவில் மிகவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட கலாச்சார கொண்டாட்டங்களில் ஒன்றாகும் இந்நாள்.
0: அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கும் இந்த பண்டிகை திருவோணம் நட்சத்திரம் வரை 10 கொண்டாடப்படுகிறது.
1: இந்த பண்டிகை கேரளாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் நன்றியறிதல், பண்டிகை கால விருந்தோம்பல் மற்றும் பெரிதும் நேசிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளரை நினைவு கூர்தல் ஆகியவற்றை ஒன்றிணைக்கிறது.
0: திருவோணம் இன்று.

0: கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 913 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 511 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 805 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 31ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 20 ரூபாய், கத்தரிக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 35 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 36 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 57 ரூபாய், கேரட் 72 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 24 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 196 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
10: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
12: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
13: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
15: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: நிலையத்தில் நேரம் காலை 7:10. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
16: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.

0: நேயர்கள் இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா

0: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
1: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
3: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு குடும்ப வறுமை தாங்க முடியவில்லை, பசியும் பட்டினியுமாய் எத்தனை நாள் வாழ்வது, அதற்கு சாவதே மேல் என முடிவெடுத்து கொண்டு தன் 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு காவேரி ஆற்றிலே மூழ்கியே இறப்பதற்கு தன் மகளை அழைத்து கொண்டு போகிறாள். அப்போது ஒரு மகள் தன் தாயின் காலை பிடித்து கொண்டு, அம்மா அம்மா, நான் வாழ வேண்டும், நாம் சாகக்கூடாது என்று தண்ணீரிலே போராடுகிறாள். தாயின் காலை பிடித்து கொள்கிறாள். நாம் எப்படி வாழ முடியும்? நான் என்ன ஆண் பிள்ளைகளையா பெற்று வைத்திருக்கிறேன்? உங்களையெல்லாம் நான் எப்படி கரை சேர்த்துவது? நாம் சாவது ஒன்றுதான், ஏழைகளுக்கு எழுதப்பட்ட தீர்ப்பு விதி என்று சொல்லிக்கொண்டு அந்த தாய் இந்த பிள்ளைகளை காவேரி கரையிலே இழுக்கிறாள். அந்த பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை மட்டும் தன் தாயின் காலை இறுக்க பற்றி கொண்டு, அம்மா நான் வாழ்வேன், உன்னையும் காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஓ என அழுகிறாள். பெற்ற மனமல்லவா, கருப்பையில் குழந்தையை சுமந்த தாய் அல்லவா, கண்ணீரோடு அழுது கொண்டே தன் முடிவை மாற்றிக்கொள்கிறாள். அந்த தாயின் கண்ணீர் காவேரி தண்ணீரோடு கரைந்து போகிறது. பிறகு எப்படியோ முடிவை மாற்றிக்கொண்டு பக்கத்து ஊருக்கு போகலாம் என்று ரயிலில் ஏறி பயணம் செய்கிறார்கள் அந்த தாயும் 2 பெண் பிள்ளைகளும். அந்த பெண் பிள்ளைகள் சாப்பிடாமல் இருக்கிறது என்பது எதிர் சீட்டிலே அமர்ந்திருக்கிற ஒரு பெரிய மனிதர் உற்று பார்க்கிறார். இந்த உலகத்திலே பசியின் அருமை தெரிந்தவன் மட்டும்தான், பசி வயிற்றை கிள்ளுகிற போது வயிறு என்ன பாடாய்படுத்தும் என்பதை உணர்ந்தவன் மட்டும்தான் எதிரிலே இருப்பவன் சாப்பிட்டானா சாப்பிடவில்லையா என்று கவலைப்படுவான். இந்த குழந்தைகள் சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது என்று கேட்கிறார் எதிர் சீட்டில் ரயிலில் அமர்ந்திருந்த அந்த பெரிய மனிதர். சாப்பாடு எங்கையா சாப்பாடு, சாகலாம் என்று போனோம், அதற்கும் வழியில்லை என்று அழுதாள் அந்த தாய். சரி, எனக்கு பிள்ளை இல்லை, இந்த பிள்ளையை நான் வளர்த்து கொள்கிறேன் என்று அந்த பெரிய மனிதர் சொல்ல இந்த தாய் அப்படியே வியப்பாக பார்த்தாள். உனக்கு அண்ணன் இருக்கிறாரா என்று கேட்டார். அண்ணன் இல்லை என்று சொன்னாள் இந்த பெண்மணி. என்னை அண்ணனாக நினைத்துக்கொள், உன் பிள்ளைகளை நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்த்தார். அந்த பெண் பிள்ளையின் திறமையை கண்டு வியந்தார். அந்த பெண் பிள்ளையினுடைய ஆகச்சிறந்த வெங்கல குரல், அந்த பாடல் பாடுகிற பெருந்திறமையை இவர் உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல அந்த பெண் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தார். பிறகு அந்த பெண் வளர்ந்தால் தமிழ்நாடே உற்று பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாடகியாக வளர்ந்தார். அன்றைய காலகட்டத்திலே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு உச்சத்திற்கு போனார். அன்று 1 லட்சம் என்பது 100 கோடிக்கு சமம். அப்படி வாழ்விலே உயர்ந்து புகழின் உச்சியில் போய் நின்றார் அந்த பெண்மணி. அவர் யார் தெரியுமா? அவர்தான் KP சுந்தராம்பாள்.

0: இந்த வாழ்க்கை இருக்கிறதே வாழ்க்கை, அது நொடிக்கு நொடி மாறும் தன்மையுடையது. இன்று நாம் இப்படி இருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம் என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். எழுந்து நடந்தால், தைரியத்தோடும் வைராகியத்தோடும் எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை. ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவு கூறும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் ஈவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் 3 முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக 2 இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவில் என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேலே பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார்.

0: மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடச்சிருக்கு. யூபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்கள் வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
2: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைஞ்சு இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
3: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது 1 நிமிஷத்துல 1 செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுறாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தாா். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று

0: அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: நோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: பிரஸ்ட் கேன்சர்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ டைப் ஆஃப் கேன்சர் தான், புற்றுநோய், மார்பகத்தில் வர புற்றுநோய். இது வந்து என்னென்னா பெண்களுக்கு மட்டும் வராது, ஆண்களுக்கும் வரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி வி கால் இட் மேல் பிரஸ்ட் கேன்சர், பட் இட்ஸ் ரேரு. பெண்களுக்கு தான் காமனாக வரும் இல்லையா? பட் மென் ஷுட் ஆல்சோ நோ தட் தே கேன் ஆல்சோ கெட் பிரஸ்ட் கேன்சர் இஃப் தே ஹேவ் த ரிஸ்க். ஜெனட்டிக் ரிஸ்க் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மேல்ஸ் கேன் ஆல்சோ கெட். ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு, ஆக்சுவலி ஜெனட்டிக் அண்ட் ஸ்பொராடிக் ரெண்டு இருக்குது. ஜெனட்டிக்னால் ஃபேமிலியில் வர்றது, அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப குறைவு தான், ஒரு 5-7% தான், 5-7% தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து வர்றது ஸ்பொராடிக், அதுக்கு வந்து ரீசனே கிடையாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், அது வந்து ஹார்மோன் ட்ரிவன் கேன்சர். அதில் வந்து பிரஸ்ட்டும் ப்ராஸ்டேட், மென்னில் வந்து ப்ராஸ்டேட்னு சொல்லுவோம், மென்லேயும் ஆஃப்கோர்ஸ் இது சொன்னதெல்லாம் வரும். ஸோ ஹார்மோன்ஸ் தான் மெயின் ரீசனே இந்த பிரஸ்ட் கேன்சர் வரக்கு. ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்ஸ் சொல்கிறாங்களா, அதில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இஸ் த மெயின் கல்பரேட் ஃபார் பிரஸ்ட் ஹார்மோன் ட்ரிவன் கேன்சர். ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மார்பகத்தில் வந்து ஒரு கட்டி தெம்படுது, அவங்க குளிக்கும் போதோ இல்லை ட்ரெஸ் பண்ணும் போதோ டெஃபினெட்லி தே கேன் ஃபீல் இட் இல்லையா. ஒரு சைஸ் அட்டைன் பண்ண போகிறதான், ரொம்ப சின்னதாக இருக்கும் போது இட் கோஸ் ஈஸிலி மிஸ்ஸிங் இல்லையா, தே வில் மிஸ் இட். பட் அந்த மாதிரி தெம்படும் போது உடனே வந்து அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரஸ்ட், அவங்களா சுயமாக நீங்கள் சுயமாக கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போதே அந்த ஸ்டேஜ்லேயே டாக்டர்கிட்ட வரணும், அவங்க ஆலோசனை கேட்டு வரணும். பட் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல, ஏன்னா அது வந்து வலி இல்லாமல் இருக்கும் அண்ட் சின்ன கட்டி, ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணாது. பட் வலி இருந்தால் உடனே வருவாங்க டாக்டருக்கு. பிரஸ்ட் கேன்சரில் ப்ராப்ளமே வலி இருக்காது, இட்ஸ் எ பெயின்லெஸ் லம்ப் தான் சொல்லுவோம். வலி வந்து வரலாம், லேட்டர் ஸ்டேஜில் வரலாம், பட் ஏர்லி குறைஞ்சபட்ச ஸ்டேஜில் இருக்கும்போது யூஸ்வலாக வலிக்காது இருக்கும். அந்த ஆன்கோஜீன் வந்து தே ப்ரொடியூஸ் கேன்சரு. சில ஜீன்ஸ் வந்து டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ்னு சொல்லுவோம், இன்னொரு சைடு டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ் வந்து சப்போஸ் டு சப்ரஸ் எனி கேன்சர்ஸ். ஸோ இந்த ஆன்கோஜீன் அதிகமாக ப்ரொஜெக்ட் ஆனாலும் கேன்சர் வரலாம், டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸை சப்ரஸ் பண்ணிட்டாலும் வரலாம் கேன்சர். அதுதான் ஆன்கோஜீன்ஸ் அண்ட் டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து அது ஒரு கிளாண்டுலர் டிஷ்யூவில் வர்றது தான், டைட் ஃபிட்டிங்காக போடுறதுனால ஓகே த கிளாண்டுலர் டிஷ்யூ கேன் கெட் கம்ப்ரஸ்ட் அண்ட் தட் கேன் அண்டர்கோ சேஞ்சஸ், புரியுதா? அது ஒரு இது, பட் அதுவே பெரும்பாலும் தட்ஸ் நாட் த பேசிக் ரீசன், புரியுதா? தட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன். நான் சொன்ன மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸ்பொராடிக் கேன்சர் தான் ரொம்ப காமன், அது யாருக்கு வேணால் வரலாம். இப்போ ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

0: வந்து 7 in 1 விமனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் லேட்டர் ஆன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது வந்து ஜெனடிக் இல்லாமல் இல்லாமல் ஸ்பொராடிக் சொல்கிறேன் நான். ஸோ இன்சூரன்ஸ் வந்து அவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் வந்து கனாபின்னா நம்ம சொல்லலாம், லைக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, வெஸ்டர்னைசேஷனு. முன்னாடிலாம் இந்தியாவில் எப்படி இருந்தோம், பாரம்பரியமாக நம்ம டயட்லேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருந்துச்சு, அது ஒன்று. பட் இன்னொரு சைடில் வந்து இப்போ டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனாலையும் ஏர்லியாக பிரஸ்ட் கேன்சர் இப்போ டிடெக்ட் பண்ணுறோம். முந்தின காலத்தில் அவ்வளோ டாக்டர்கிட்டையும் போக மாட்டாங்க. ஐ மீன் நம்ம பாட்டி தாத்தா அவங்களாம் எதனால இறந்தாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படியும் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம யூனோ யூ ஹேவ் டு டேக் இட், யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை இன்றையோட சந்தோஷாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது, இதற்கான பதிலை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சாரலின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ரோமியோ என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை பரத் தனசேகர், பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா, பாடலை பாடியவர் கபில் கபிலன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
6: ஏழு மணி 39 நிமிடத்தில் நாம் கிட்டத்தட்ட கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல். சந்தோஷ் சாரலின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது குஷி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஏஷம் அப்துல் வாகப், பாடலாசிரியர் மதன் கார்கி, பாடலை பாடியவர் ஏஷம் அப்துல் வாகப். பாடலுக்கு முன்பாக,
7: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
11: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி

0: பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
5: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
6: ஏழு மணி 46 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500848420.
6: ஏழு மணி 48 நிமிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் பாடலாக ஒடிக்க வருகிறது அமரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஜிவி பிரகாஷ்குமார், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா, பாடலை பாடியோர் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன்.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் பொது புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 0 43 42 24 40 31. சந்தோஷாரலின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது பொன்னியின் செல்வன் 2 என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஏ.ஆர். ரஹ்மான், பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன், பாடலை பாடியவர் சக்தி ஸ்ரீ கோபாலன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: நேர்களை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? நம்ம இந்தியாவில் டெல்லியில் தாங்க நடக்குது. செப்டம்பர் 12-13 வந்து இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெறுது. நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
11: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1

0: நன்றி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று ஆகஸ்ட் 26, இந்த மாதத்தில் பிறந்த அறிஞர்களின் வரிசையில் இன்று பிறந்தவராக நாம் கருதி கொண்டாட வேண்டியவர் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் பிறந்தவர் ஆக்னஸ் கோன்சா ஒஜனாக்கா என்பது அவருடைய திருப்பெயர். இதுவரை பெரிதும் அறிமுகமாகிறாத இந்த பெயருக்கு சொந்தக்காரர் யார் என்பதை நேயர்கள் வியப்போடு நோக்கலாம். அது அந்த காலத்திற்கு போக வேண்டும். 1910 ஆண்டு ஆகஸ்ட் 26 தேதி நிக்கோலா

0: இந்தியர்களின் வரிசையில் இன்று பிறந்தவராக நாம் கருதி கொண்டாட வேண்டியவர் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் பிறந்தவர் ஆக்னஸ் கோன்சா ஒஜனாக்கா என்பது அவருடைய திருப்பெயர். இதுவரை பெரிதும் அறிமுகமாகிறாத இந்த பெயருக்கு சொந்தக்காரர் யார் என்பதை நேயர்கள் வியப்போடு நோக்கலாம். அது அந்த காலத்திற்கு போக வேண்டும். 1910 ஆகஸ்ட் 26 நிகோலா ஒயாஜியோ திராணி பெர்னாயின் ஆகியவர்களுக்கு மூன்றாவது மகளாக பிறந்த இவர் இளம் பருவத்திலேயே தொண்டு நெறியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர். ஏழைகளுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்வதோடு தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்வதும், மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறுவதும், அவர்களுக்கு மருந்து வைத்து விடுவதும் தனக்குரிய பணிகள் என்பதை மனமுவந்து செய்ய வேண்டும் என்று நினைத்தார். 18 முழுநேர சேவையில் ஈடுபடவும் நினைத்தார். அதன்படி தாய் மற்றும் சகோதரிகளினுடைய அனுமதியும் அண்ணனுடைய அனுமதியும் பெற்று லொரோட்டா சகோதரிகளின் திருச்சபையில் ஒரு மறை பணியாளராக தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு முறை அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளின் நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக உடன் பணியாற்றுகிற சகோதரிகளின் மூலம் இந்தியாவின், குறிப்பாக மேற்கு வங்கத்தின் நிலையை அறிந்து கொண்டிருக்கிற நிலையில் மக்களுக்கு உதவி செய்வதற்காக துறவரம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டார். ஆங்கிலமும் கற்றுக்கொண்டார். ஒரே தேவை, சேவை என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக 1929 முதன்முறையாக இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் உள்ள ஒரு கத்தோலிக திருச்சபைக்கு வந்தார். அப்போது இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் புதிதாக வந்து சேருகிறவர் தன் பெயரை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஏற்படுகிற போது தனக்கான பெயரை அவர் தெரிவு செய்வதற்கு முயற்சி செய்தார். அப்போதுதான் அவருக்கு முன்னாலே வாழ்ந்து மறைந்த ஒரு அருட்சகோதரியின் பெயர் நினைவுக்கு வந்தது. பிரான்ஸ் நாட்டில் பிறந்து ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவையாற்றுவதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்கு உடல்நிலை இடம் தராததனால் காசநோயால் தன்னுடைய 24 மறைந்து போன அந்த சகோதரி பிரான்ஸ் தேசத்தின் தெரசா மார்டின் என்கிற திருப்பெயரை தன்னுடைய சொந்த பெயராக மாற்றிக்கொண்டு தெரசா என்று அறியப்பட்டவராக அவர் கொல்கத்தாவில் வந்து சேர்ந்தார். 1942-43 காலகட்டத்தில் 2 விடுதலை போராட்டங்களும் உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஏழை மக்களின் கொடுந்துயரை, பசியின், பட்டினியின், பஞ்சத்தின் கொடுமைகளை கண்டு அந்த லொரோட்டாவின் விதிமுறைகள் ஒத்துழைக்காத காரணத்தினால் உறவையும் குறைந்த நிலையில் அந்த நிறுவனத்தை விட்டு விலக ஆரம்பித்தார். விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் முழு நேரமாக சேவை பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டு இந்திய தேசம்தான் என் சொந்த தேசம் என்று களத்தில் இறங்கிய அந்த சகோதரியின் கையில் தொகையாக இருந்தது 5 ரூபாய், 3 நீல நிற சேலைகள். அவ்வளவுதான் அவருடைய சொத்து. குடிசையில் வசித்த மக்களுக்கு உதவி செய்ய, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்துகளை அளிக்க, ஊக்கம் குறைந்து அழுகிறவர்களுக்கு தொண்டு செய்ய என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு 5 அவர் எடுத்த முயற்சி அடிப்படியாக வளர்ந்ததும் பின்னால் நிலை பெற்றதும் பெரிய வரலாறு என்பது உண்டு. புகழுக்குரிய நிலையில் உலகமெல்லாம் போற்றி பாராட்டுகின்ற அன்னை திரசாவாக அவர் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அவர் வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிக்கல்களும் நடத்திய போராட்டங்களும் சொல்லி முடியாதவை. அவமானங்களையும் சங்கடங்களையும் சகித்துக் கொண்டு, துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு, அல்லாடுகிற மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்வதையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த அந்த பெருமாட்டி கவிமணியின் பாடலுக்கு இலக்கணமாகினர். ஊக்கம் உடைந்தழும் ஏழைகளைக் காணில் உள்ளம் உருகி துடிப்பவர் யார், காக்கவே நோயாளி அண்டையிலே இரு கண்ணிமை கொட்டா திருப்பவர் யார் என்று, யார் யார் என்று கேள்வி கேட்டு மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய கவிமணிக்கு அவர் பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளருமம்மா என்று பதிலும் தந்தாரே அந்த பங்கைய கைநலத்திற்கு சொந்தக்காரராகிய அன்னை தெரசாதான் நான் முன்னர் சொல்லிய அல்பேனிய தேசத்தின் சகோதரி. பெற்ற பெயரை விடவும், பெற்றோர்கள் இட்ட பெயரை விடவும் தாம் ஏற்றுக்கொண்ட திருப்பெயருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து என்றும் மக்களின் மனங்களில் நிறைவான வாழ்க்கையும் மறைவற்ற புகழையும் பெற்றிருக்கக்கூடிய அன்னை தெரசாவின் பிறந்த நாளாகிய இன்று நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்யாவிடனும் பரவாயில்லை, மனம் நிறைந்த அன்பான வார்த்தைகளை வாரி வழங்குவது கூட இன்று நன்று ஒன்று என்பதாக அன்னை தெரசாவின் திருப்பெயரை முன்னிறுத்தி உங்களிடம் சொல்லி அமைதி கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 8:05.

0: நேர்களை நாம் அணுகின்றோம். இது தருமபுரி பைசேள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசேள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
0: நேர்களை பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கிற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434224430 மற்றும் 0434224431. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0434224430 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி டேகிஸ்பேட்டையிலிருந்து அசாருதீன் மாநாடு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. மிலாடி ரபி நல்வாழ்த்துக்களோடு அவர் கேட்ட பாடல் இதோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நேயர்களின் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து பற்றிய ஓர் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: எட்டு மணி 15 நிமிடத்திலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது தர்மபுரி பைசரள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசரள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரத்திலிருந்து சாந்தினி, எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது அந்த நேர்கேட்ட பாடல்.

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நேர்களே, உங்களில் அனைவருக்கு இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் நேரலையில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். எட்டு மணி 22 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றிருப்பிடம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் இடம்பெறும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து கார்த்திக் சில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர் கேட்ட பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய புன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தின் நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள்.

0: வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: வணக்கம். இந்த எம்மதிருவனை வரவழைத்து இந்த சித்திரகுப்தனை உனக்கு உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் துவிதியை என்கின்ற அந்த இரண்டாம் நாள் அன்றைக்கு அவர் போய் அங்க கணக்கரா வேலை செய்தார். யமன் தான் தலைவர், யமனுடைய கணக்கர் தான் சித்திரகுப்தர். நீங்க படங்களில் கூட பார்த்துருக்கலாம். ரஜினி படம் ஒன்றில் வந்து வி கே ராமசாமி வருவார் சித்திரகுப்தராக. அதே போல் பழைய படம் வந்து தங்கவேலி நடித்த பழைய படம் நான் கண்ட சொர்க்கம்னு ஒரு படம், அதில் சாய்ராம்னு ஒருத்தரும் பாலையா வந்து யமதர்மருமா வருவாங்க. இப்போ யமதர்மன் சித்திரகுப்தருங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் யாருங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இவர் நிறைய பொருள்கள் தான தர்மம் செஞ்சு நிறைய புண்ணியமும் சேர்த்துட்டாராம். அதனால் கொஞ்சம் அகந்தையும் வந்திருக்கு. அப்படி அகந்தை வந்த நேரத்தில் இவர் எழுதின எழுத்து சில இது பாவ புண்ணிய கணக்குகள் எழுதப்படாமல் மறைஞ்சு போச்சு. அப்படியே அவர் பயந்து போய் எம்பெருமான் சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நீ ஆணவத்தோடு எந்த செயலையும் செய்யாதப்பா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ ஒருத்தனுக்கு தர்மம் பண்ண, ஆனால் உன்னை காட்டில் உன் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு எளியவன் தன்னுடைய வருமானத்துக்கு மேலே தானம் பண்ணான். அப்போ இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவன் கொடுத்ததை வந்து நீ எழுதுறப்ப அது நிற்கும், நீ உனக்கு எழுதின பாரு அது நிற்காது அப்படின்னாரான். அப்புறம் அந்த ஆணவம் அவரிடமிருந்து மறைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருக்கும் கர்ணகி என்ற பெண்ணுக்கும் தான் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் திருமணம் நடந்ததாக வரலாறு இருக்குது. சித்திரை பிறக்கிற அன்னைக்கு இந்த சித்திரகுப்தனுடைய வரலாற்றை படிக்கிறது, அதுக்கான பாடல்களும் இருக்குங்க. சித்திரகுப்தன் வரலாறுன்னு பாடல்கள் இருக்குது, அதை படிப்பாங்க. இது வழக்கமாக வச்சுருப்பாங்க. மே மாதம் 10ஆம் தேதி அந்த நிகழ்வு வந்தது. நம்ம வந்து இங்கே அழகர் ஆற்றில் இறங்குற திருவிழா நடந்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம இந்த செய்தியை அன்னைக்கு வெளியிட முடியல. இப்போ சித்திரகுப்தனை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம். என்னங்க இன்னமும் இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்க, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும் பிழை செஞ்சால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னங்கிறதுக்காகவும் சொல்லப்படுற செய்திகள் தாங்க. சரி, இவருக்கு கோயில் இருக்கா? இருக்குது. இவர் எப்படி வழிபடுறது? 7 கொள்ளு தீபங்களை வச்சு இவருக்கு விளக்கேற்றுவாங்களாம். இவர் இருக்கின்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர் என்கின்ற இடம். இது 2-3 கடம்பூர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடம்பூர் வந்து கயத்தாறு பக்கத்தில் ஒரு கடம்பூர் இருக்குது, அங்கே இவருக்கு தனி சன்னதி இருக்குது. தேனி பக்கத்தில் கோடாங்கிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தனி சன்னதி இருக்குது. நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் கூட முருகனை பார்க்க போகிற வழியில் அந்த தூணில் சித்திரகுப்தருடைய உருவம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கதைகள் எதையுமே நான் நம்பலைங்க, எங்களுக்கு எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். நீங்கள் சித்திர மாதத்தில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அத்தை ஒருத்தவங்க இந்த அந்த இரவு அன்னைக்கு ஒரு பொங்கல்லாம் வச்சு அந்த அவருடைய வரலாறை படிப்பாங்க. எதுக்குன்னு கேட்பேன் நான், பாவ புண்ணியத்தை பற்றிய செய்திகள் இதன் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையை நேர்மையாக பிழை இல்லாமல் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வுகின்ற போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய செயல்கள் பாவக்கணக்கில் சேரும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். கதைகள் என்பவை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுபவைதான். நேரம் இருந்தால் இந்த வரலாற்றையும் பறியுங்கள், சித்திரகுப்தனையும் ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள் கோவிலே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:35. நேர்களை நாம் இணைகின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: நேர்களெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 0-43-42-24-40-31. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பச்சிலம்பட்டியிலிருந்து நவீன் பிரசாத் கும்கி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர்கிட்ட பாடல்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் நேரலையில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். 8:45 நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.
9: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும் வளர்ந்த இந்தியா 2000

0: 47 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவா மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தா சபையில உள்ள சான்றோர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனா இங்க அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தா மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில 3 பொம்மைகள் வச்சிருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன், அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்கறது தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாரான். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. 2வது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர்.

0: படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்ருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏன்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னானா அந்த பையன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

Viking Bunions and Briefs. நேர்களை உங்களில் அனைவருக்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் நேரலையில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூரிலிருந்து சந்தோஷ், தொட்டால் பூ மலரும் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: நெப்போலியன் ஹிட்லரை தொடர்ந்து முசோலினியும் அதை

0: தர்மபுரி
1: தர்மபுரி சங்கர் ஸ்கான்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: நெப்போலியன் ஹிட்லரை தொடர்ந்து முசோலினியும் அதை போலதான். மனிதர்களின் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசுவதில் வல்லவன். இத்தாலியின் அதிகாரத்தை கைப்பற்றியவன். ஹிட்லருக்கு தோழனாக துணை நின்றவன். வன்முறையை வளர்த்தெடுத்தவன். வன்முறைக்கே இரையானான். இத்தாலியின் சான்சலராக பொறுப்பேற்க புறப்பட்டபோது பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்த்துறைகளோடு எந்த மிலான் நகரம் அவனை வழியனுப்பி வைத்ததோ அதே நகர வீதியில் அவன் ஒரு நாள் சுட்டு வீழ்த்தப்பட்டான். முசோலினியின் உடல் மீது மக்கள் காரி உமிழ்ந்தார்கள். முசோலினியின் காலத்தில் வாழ்வதற்கு பெருமைப்படுங்கள், இதுதான் இத்தாலியின் பெருமை என்று முழங்கியவனுக்கு இழிவு சாவுதான் இறுதியில் வந்து சேர்ந்தது. இவையெல்லாம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? வரலாறு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இதுதான். வன்முறை எப்போதும் வன்முறையைத்தான் திரும்பத் தரும். அது இருபுறமும் கூறிய முனை கொண்ட ஆயுதம். அதனால்தான் வன்முறையற்ற வாழ்க்கை தேவை. ஆசை என்பது துன்பம் தரும் போதை. ஆயிரம் முறை சொன்னாலும் யாரும் அதை துறந்து விடப் போவதில்லை. முச்செடியை தின்று நாக்கில் இரத்தம் வடிந்தாலும் ஒட்டகம் மீண்டும் அந்த முச்செடியையே நாடும். ஒவ்வொரு நாளும் துன்பத்தில் துடித்தாலும் மனித மனம் ஆசையை தேடித்தான் ஊர்வலம் வருகிறது. உடைமை மறுப்புத்தான் ஆசை என்ற நெருப்பை அணைக்கும் வழி. ஆசை இருக்கு வரை எவ்வளவு இருந்தாலும் அந்த மனிதன் ஏழைதான். பொதுவாக கர்வம் கொண்டவன் கடவுளை இழக்கிறான். கர்வம் கொண்டவன் கடவுளை இழக்கிறான். பொறாமைக்காரன் நண்பனை இழக்கிறான். கோபக்காரன் தன்னையே இழக்கிறான். இதுதான் இந்த மண் தந்த முதுமொழி. ஒரு முறை ஒரு குருநாதரும் சீடரும் சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் ஒரு வழிப்போக்கன் இரண்டு பேரையும் சீண்டி கோபமூட்டி கொண்டே வந்தான். எங்கே ரெண்டு துறவிகளும் போகிறீர்கள் என்று ஏளனமாக கேட்டான். குருநாதர் சிரித்த முகத்தோடு போனார். ஆனால் சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது. வழிப்போக்கன் முகத்தில் ஓங்கி அறைந்தான். குருநாதர் அவனை விட்டுவிட்டு ஓடினார். தன் சீடனை விட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடினார் குருநாதர். குருவே, என்னை ஏன் விட்டுவிட்டு ஓடுகிறீர்கள் என்று பின்னால் துரத்திக் கொண்டே சீடன் போனான். குருநாதர் சொன்னார், கோபத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். கோபம் பகையை வளர்க்கும். மனிதத்தன்மையை இழக்க வைக்கும். பகையை கொண்டு பகையை முடிவுக்கு கொண்டு வர இயலாது. அன்பை கொண்டுதான் பகையை முடிவுக்கு கொண்டு வர முடியும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கான்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கான்ஸ்.

0: வெற்றியை நோக்கி ஓடுவதை காட்டிலும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழ்வதே ஒரு பெரிய வெற்றி. இந்த அழகான எண்ணத்தோட இன்றைய பொழுத நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஆரம்பிக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு சகோதரி சீதாலட்சுமி. நிலையத்தில் நேரம் 9:05.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்கள் மகேந்திரா கல்வி நிறுவனம்.

0: சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுங்கள்.

0: வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் இது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். பேச போகிறோன்றதை விட நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு நேரலையில் இணைந்து இந்த மாதிரியான தகவல்களை வழங்க இருக்கிறார் வழக்கறிஞர் ஸ்ரீ சி ஸ்ரீதேவி அவர்கள். பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள் மட்டும் கிடையாது, தன் உரிமைகளை அறிந்து தன்னம்பிக்கையோட வாழ வேண்டியவள். சட்டம் என்பது பயமுறுத்துவதற்காக அல்ல, நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. பெண்களுக்கு எதிரான வன்முறை, குடும்ப பிரச்சனைகள், பணியிட தொல்லைகள் என பல சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்ற கேள்வியோடு பல பெண்கள் நிற்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கான சட்டப்பூர்வமான பதில்களை தெரிந்து கொள்ளதான் இன்னைக்கு நம்ம வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து பேச போறோம். நம்ம கூட நேரலையில இணைந்திருக்காங்க வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்றதே பெருசா தெரியறதில்ல. இப்போ வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சட்டங்கள், அதாவது இதெல்லாம் நமக்காக செயல்படும் அப்படின்ற சட்டங்கள் என்ன இருக்கு மேம்?
1: டௌரி ப்ரொபஷன் ஆக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து
0: நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் எப்படி மேம் நம்ம வந்து இது நமக்கான பிரச்சனை? ஒரு சிலர் வந்து என்ன பிரச்சனைனே இது வந்து நம்ம வெளியில சொல்லக்கூடாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியிலே
1: பாலியல் ரீதியான தொந்தரவுகள்லாம் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் வந்து இன்டர்னல் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து இருக்கும். நீங்கள் அங்கே வந்து ரிட்டனில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயுமே வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா 3 மந்த்குள்ளே அவங்க வந்து விசாரணை பண்ணி முடித்து ஆக்ஷன் எடுப்பாங்க.
0: சரிங்க மேம். மேம், இப்போ வந்து பெண்களுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த வன்முறை ஆகட்டும் இல்லை உடல் ரீதியாக ஏற்படுற பிரச்சனைகள் ஆகட்டும், இதை வந்து நம்ம சட்டம் மூலயமா எப்படி அணுகலாம் மேம்?
1: சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது, நீங்கள் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது 181 1091, இதுக்கெலாம் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். உங்களுக்கு ஷெல்டர் ஹெல்ப்பு, ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பு, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: சரிங்க மேம். மேம், இப்போது இந்த பிரச்சனைக்காக நம்ம எடுத்ததுமே வந்து அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அங்கே வரணுமா இல்லை வேறு ஏதாவது?
1: இல்லை, நீங்கள் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
0: சரிங்க மேம். இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு இப்போ கணவனாலேயோ இல்லை குடும்பத்தினராலேயோ தொடர்ந்து நம்மளை வந்து அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க, அது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஆனால் அது உண்மையாகவே எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்குது மேம்?
1: அது மன ரீதியாக ரொம்ப அவங்கள வந்து பின்தங்க வைக்கும். அது நீங்கள் டைரெக்டாக அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
0: சரிங்க மேம். இப்போது நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் இல்லை வேற எங்கேயாவது ஆகட்டும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம பேர் வெளியில் வந்துடும், இல்லை நம்மளை வந்து என்ன பேசுவாங்க மற்றவங்க, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்னு நிறைய தயக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதற்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு?
1: நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ எல்லாமே கம்ப்ளைண்ட் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி விமானாக தான் இருக்காங்க. உங்களோட பேரோ உங்களோட ஐடென்டிஃபிகேஷனோ வந்து வெளியே வராது, பயப்படாதீங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: சரிங்க மேம். நம்ம முன்ன பேசின மாதிரி இப்போ டவுரி பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்குது, அது பிரச்சனையாக எப்போ மாறுது மேம் டவுரி பிரச்சனை அப்படின்றது? ஒரு பெண் வந்து அப்பா அம்மா வீட்டிலேருந்து திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய்

0: அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் கேட்குறதாகட்டும், அதை அந்த பெண் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏற்படுற பிரச்சனைகளாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி சட்டத்தை பயன்படுத்தி நம்ம அங்கேருந்து வெளியில் வரலாம் மேம்.
1: டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் கீழே வந்து இதில் ரிலீஃப் கேட்கலாம் நம்ம.
0: சரிங்க மேம், அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடமா?
1: அப்படின்றது இல்லை, நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
0: சரிங்க மேம், நேர்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள். அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் டிஎம்டி. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெருக.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும். இல்ல,
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெருக.
9: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:19 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி நேயர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 99-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 99-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ தொடர்ந்து ஸ்ரீதேவி மேம் கிட்ட பேசலாம். மேம், இப்போ நம்ம நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் மோஸ்ட்லாக சொன்னது சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா? அது வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்காக செயல்படுது, அந்த ஆஃபீஸோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
10: சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா சட்டத்திட்டங்களை வந்து எல்லாருக்கும் அதோட வெல்ஃபேரை கொண்டு போய் சேர்க்கறது தான் அதோட ஃபங்க்ஷன்ஸு. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்படுற பெண்களுக்கு வந்து மெடிக்கலோ இல்லை லீகல் ஹெல்ப்போ இல்லை போலீஸ் சம்மந்தமான ஹெல்ப்போ இது மாதிரி எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணுவாங்க.
9: சரிங்க மேம். மேம், இப்போது வந்து பெண்கள் நிஜமாகவே பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான பெண்கள் எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க?
10: எவிடன்ஸ் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் வேணும். எவிடன்ஸை வச்சு ப்ரூஃப் பண்ணிக்கலாம்.
9: சரிங்க மேம். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்க மேம், நீங்க பேசுறது சரியா கேக்கல, சத்தமா கேக்கல. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, இல்ல போன் காதுல வச்சு கொஞ்சம் பேசுங்க.
10: லைட்டாக தான் இருக்கு, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க.
9: சொல்லுங்க மா, சொல்லுங்க. வணக்கம்.
10: கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா நீங்க?
11: கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக சொல்லவே வேணும், வெளியே நடக்க விஷயத்தை பத்தி கேட்டேன்.

0: பணம் வாங்கிட்டு வெளியிடலாம். அது என்ன
1: அம்மா, நீங்க கரெக்டான இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க
2: அப்படின்னு உங்களுக்கான
1: உங்களுக்கான ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
2: அப்புறம் பேசும்போது கொஞ்சம் இணைப்பு சரியாக இருக்க இடத்துலையும் நீங்கள் ஃபோனை கரெக்டாக வச்சும் பேசுங்க. நீங்கள் பேசுறது சரியாகவும் புரிய மாட்டேன் நேயர்கள். சரிங்க மேம், இப்போ வந்து நம்ம சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அதை பற்றி பேசணும். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா என்ன மேம்? பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முக்கியமாக அது எதுக்காக வந்தது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது ஒரு பெண்கள் வந்து வீட்லையோ இல்லை வெளியே போகிறப்பையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ரோட்டில் அவங்களுக்கு ஏற்படுற தொல்லை இல்லை அடக்குமுறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு சில இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃபை வந்து கொண்டு வரும்.
2: சரிங்க மேம். மேம், இப்போ வந்து நம்ம நிறைய சமூக வலைதளங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போது அதில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் வந்து நம்ம காணலாம் மேம்?
1: சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வீடியோஸ் உங்களை வந்து உங்களோட படத்தை வச்சு மாஃப் பண்ணி மிரட்டுறாங்க, இல்லை வீடியோ காலில் மிரட்டுறாங்க, இல்லை தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பயப்பட வேணாம்.
2: இப்போ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளோட பேர் வெளியே வருமோ?
1: அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு சில விஷயம் வந்து வெளியே வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேரோ ஐடென்டிஃபிகேஷனோ எதுவுமே வந்து வெளியே வராது.
2: சரிங்க மேம். இப்போது நம்ம இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும் போது எப்படியுமே நம்மளை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அந்த மாதிரி வருவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு வெளியில் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும்?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, உங்களை பற்றி எந்த ஒரு இதுவுமே வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிப்பாங்க.
2: சரிங்க மேம். ஒரு நேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். சொல்லுங்க.
3: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
2: பேசுறேன். கேளுங்க சந்திரசேகர்.
3: அம்மா, இந்த பெண்களுக்கு சப்போஸ் ஒருத்தவங்க வேர்பல் அபியூஸ் அப்படிங்கறது பண்றாங்க, அதற்கு அந்த சாட்சி அப்படிங்கறது இல்ல. ஏன்னா நம்ம அந்த சமயத்துல வீடியோ வேற விஷயம் எல்லாம் பண்ணல, பட் அந்த அடிச்சாங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணறதுக்கு அட்லீஸ்ட் சாட்சியாவது இருக்கும். பட் உளவியல் சிக்கலாக மன ரீதியாக தாக்கினாங்க அப்படின்னா அதை எப்படிமா சொல்றது? அதை விசாரணையில கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு சாட்சி மாதிரி யாரையாவது கொண்டு வந்து சொன்னாதான் அது கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்குவாங்க?
1: அப்படிலாம் இல்ல, பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, அதுக்கும் மெடிக்கல் செக்அப்ஸ் நிறைய இருக்கு.
2: இல்லை மேம், இப்போ வார்த்தையில் நம்மளை திட்டாங்க, நம்மளுக்கு வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? நம்மக்கிட்ட எவிடன்ஸ் எதுவுமே இருக்காதுல்ல, அதுதான் கேட்குறாங்க. இப்போது ஒரு வீடியோவோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ இருந்துச்சுன்னா அவங்க என்ன திட்டினாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். எதுவுமே இல்லை ஆனால் அவங்க என்ன திட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி நம்ம வந்து சட்டம் நமக்கு உதவி செய்யும்?
1: நீங்கள் அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் அப்படின்றது என்னை பார்த்தாவோ இல்லை என்னோடய ஆக்டிவிட்டீஸில் வந்து தெரியும். ஸோ அதை வச்சியோ இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட், ஒரு டாக்டர் கொடுக்குற மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இவங்க மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
2: சரிங்க மேம். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டியிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
2: ம், கேளுங்க நவீன்.
4: விரிவான தகவலை கொடுத்தா அதை யூஸ் பண்றவங்களும் கரெக்டா இருக்காது. ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு மட்டும்தான் அந்த பெரும்பாலும் சொல்லுவாங்க, ஆனா ஆன்லைன்ல போனாதான் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். நீங்க நிகழ்ச்சி மூலமா வந்து அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதை எப்படி என்னென்ன மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம், அதுக்கு அது எதுல அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா நீங்க விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா கேட்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.
2: இப்போ அந்த எஸ்எஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம பிளே ஸ்டோர்லயே கிடைக்குது இல்லைங்களா மேம்? அது வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே அதில் கொடுத்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
1: உள்ளே போயிட்டு தான் ஏதாவது நான் ஆபத்தில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அதை எமர்ஜென்சி சேக் பண்ணால் போதும், அது பர்டிகுலர் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க.
2: அது வந்து நம்மளோட லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சென்ட் பண்ணிடும். அதன் மூலயமா வந்து நமக்கு
1: லொக்கேஷன் சென்ட் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்துடுவாங்க.

0: நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இன் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
9: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள்

0: கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 9:33 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானலையில் வசந்தம் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைக்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீதேவி மேம் கிட்ட தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ நம்ம தர்மபுரியில் பெருசாக பார்த்தீங்கன்னா சைல்ட் மேரேஜ் குழந்தைகள் திருமணம் தான் அதிகமாக இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இருக்கு மேம், எந்த மாதிரி நமக்கு உதவிகள் கிடைக்கும் மேம்?
1: சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது. உங்களுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி மேரேஜ் நடக்குது அப்படின்னு இன்டிமேஷன் கிடைச்சா கண்டிப்பாக 1098 கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கம் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இன்டிமேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வேற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க
0: மேம். இப்போது யாரா வேணாலும் இருக்கலாமா? நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆளாக கூட இருந்து நம்ம
1: யாரா இருந்தாலும் உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைச்சா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களால ஒரு குழந்தையோட லைஃப் சேவ் ஆகும்.
0: சரிங்க மேம். இப்போ நம்ம அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளோட தகவல்கள் வெளியே வர
1: கண்டிப்பா வராது.
0: ஸோ இது வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கையை காப்பாத்துற
1: வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்.
0: சரிங்க மேம். இப்போ போக்சோ சட்டம் இருக்கு இல்லைங்களா மேம், அதை பற்றின அடிப்படையான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், அதை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கிற மாதிரி.
1: போக்சோன்றது வந்து அந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணால் மட்டும் அது போக்சோன்றதுலாம் இல்லை. அவங்கள ப்ரைவேட் பார்ட்ஸில் டச் பண்ணாலோ, இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சாலோ, இல்லை அவங்கள கிஸ் பண்ணாலோ, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஆபாசமான வீடியோ காட்டினாலோ, இல்லை ஆபாசமான வார்த்தைகளை பேசுறதோ, இது எல்லாமே போக்சோ கீழே தான் வரும். போக்சோவில் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து பயந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமலாம் இருக்காதிங்க. உங்களுக்கான பெரிய ரிலீஃப் கிடைக்கும். உங்களோட பேர் அதிகமாக வெளியே வராது.
0: சரிங்க மேம். மேம், இப்போ வந்து நம்ம

0: சமூக வலைத்தளங்களில் நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறோம், ஆனால் பெண்களும் அதில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்.
1: அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகணும், அதை நான் சொல்வேன். ஏன்னா இங்கே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சொல்ல பயப்படுறாங்க. இன்டர்நெட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை யாராவது ஃபோட்டோ மாஃப் பண்ணி பயமுறுத்துறாங்க, இல்லை தப்பாக வீடியோ அனுப்புகிறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க அப்படின்னா. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அவங்கக்கிட்ட, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணணும். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஒருத்தரை எப்படி பார்க்கணும், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்குறாங்களா, இல்லை என்ன டைப் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும்.
0: சரிங்க மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ வந்து பெண்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத முதல்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக அதை வாய் விட்டு பேசுகிற அளவுக்கு பேரண்ட்ஸும் அந்த இடத்துல நம்ம அவங்க கூட ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இருக்கணும். அப்போ தான் அவங்க மனசு விட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க, அப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு நாம் பண்ண தப்பு தான் காரணம்னு யாருமே நினைக்கக்கூடாது இல்லைங்களா?
1: அது சூழ்நிலை காரணமாக நடக்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை, அது எதிர்பாராமல் நடந்த ஒரு சூழ்நிலை அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை.
0: அதில் நமது தவறே கிடையாது.
1: அது தவறே இல்லை.
0: சரிங்க மேம், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, இருவரும் தங்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: பாப்பாரப்பட்டி அறிய மாதிரி தகவல்மா
0: சொல்லுங்க சார்.
2: 18 வயசுக்கு உள்ள ஆகாரமா 17 வயசு மேல டெஸ்ட் திருமணம் செய்யற போறாங்க. நாங்க அதிகாரிகளுக்கு யாருக்கா போன் பண்ணாலையும் வந்து பார்த்துட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க போய் வெளியூர்ல பெங்களூர்ல பண்ணிக்கிறாங்க, ஆந்திராவில் பண்ணிக்கிறாங்க, வெளியாட்டில் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதே வயசாகாத பசங்க ஓடி போனவங்க என்ன வரையும் காவல்துறை பிடிக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்கம்மா.
0: இப்போ வந்து
1: ஹெல்ப்லைன் நம்பர், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களாங்க சார்?
0: இப்போ இல்லை மேம், இப்போ வந்து ஹெல்ப்லைன் நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. சப்போஸ் இவங்க இங்கேருந்து கொஞ்ச நாள் விட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஏதாவது பண்ண
1: ஆக்ஷன் எடுக்க முடியும் கண்டிப்பாக. அப்படி வயசாகாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு ஊரில் இருந்தாங்கனாலுமே அதுவும் அஃபென்ஸ் தான்.
0: அதுவுமே நம்ம சட்ட ரீதியாக அணுக முடியும் இல்லை?
1: சட்ட ரீதியாக அணுக முடியும், அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் அவங்க வாங்குவாங்க.
0: சரிங்க மேம், அதுதான் அவர் கேட்டார். இப்போது மேம் நம்ம இப்போது ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குது, இப்போது விவாகரத்துக்காக வராங்க அப்படின்னும் போது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு 10 இயர்ஸ் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சிக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு கம்மியான வருடங்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான, இப்போது அவங்க வீட்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அதனால் அவங்க விவாகரத்து கேட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விவாகரத்து கிடைக்க எவ்வளோ நாட்கள் ஆகும், இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது?
1: அதாவது அந்த ஆண் பெண் இருவரும் வந்து சம்மதத்தின் பேரில் மியூச்சுவலாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் அதுக்குள்ளே டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன் அப்படின்னா நீங்கள் அந்த என்ன சொல்கிறது
0: அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படியா மேம்?
1: அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை அவங்க வேறு யாருக்கூடியா இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிகிட்டே வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டே வந்து அதெல்லாம் பண்ணலாம். நிறைய பிரச்சனை இப்போ அதனால தான் இங்கே நடக்கிறதே.
0: ஒரு புரிதல் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா
1: டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிவிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம்.
0: சரிங்க மேம், இப்போது இந்த விவாகரத்துக்கு பிறகு பெண்களுக்கு அந்த ஒரு சில சலுகைகள் கிடைக்குது இல்லைங்களா? நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி, அது வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த மாதிரி எந்த அடிப்படையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது?
1: கணவனால் கைவிடப்பட்ட அந்த பெண்கள், அவங்களால பராமரிப்பு இல்லாமல் கைவிடப்பட்ட பெண்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கலாம், பேரண்ட்ஸ் அவங்க பசங்க கிட்ட வாங்கலாம், சில்ட்ரன்ஸ் அவங்க அப்பா அம்மாட்ட வாங்கலாம்.
0: சரிங்க மேம்,
1: எவ்வளோலாம் வாங்கலாம்னா 5,000 to 25,000 வரை வாங்கலாம்.
0: மந்த்லிக்கு
1: மந்த்லிக்கு அவங்க எக்ஸ்பென்சஸ் அவங்களோட இன்கம்மை பொறுத்து ஒவ்வொரு சூட் கேஸோட

0: நேச்சரை பொறுத்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.

0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் மேம். ஒரு நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிடலாம். வணக்கம், இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க மேம். மேம், இப்போ வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் போது அவங்க சட்டத்தை அணுகிறதுக்கு அந்த இடத்துல பணம் ஒரு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கா?
9: இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கும் ஒரு சில இது இருக்குது. வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க அப்படின்னா லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி மையம், அங்கே நம்ம அணுகலாம். அவங்க நமக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க.
3: சரிங்க மேம். அவங்க அங்கே போகும்போது நமக்கான எல்லா வழிகாட்டுதலும்
9: கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும்.
3: சரிங்க மேம். ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம். நான் சுகந்தி அன்பழகன் பேசுகிறேன் மேம்.
3: சொல்லுங்க.
10: வணக்கம் மேம்.
9: வணக்கம்.
10: வணக்கம் மேம். எனக்கு ஒரு 2 க்வெஸ்சன் கேட்குறேன் மேம்.
3: சொல்லுங்க.
10: தத்தெடுத்து உரிமை சட்டம், அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். இரண்டு மனைவிகள் இருக்கும்போது முதல் மனைவியிற்கான உரிமைகள், இரண்டாவது மனைவிற்கான உரிமைகள், அதை பத்தியும் கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்க மேம்.
9: அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க டெத் ஆயிருக்கணும், அப்பதான் செகண்ட் மேரேஜ் வந்து செல்லும்.
3: இப்போ வந்து இரண்டு திருமணங்கள் செஞ்சிட்டாங்க, இப்போ கணவரோ இல்லை மனைவியோ அவங்க இறந்துட்டாங்க, அப்போ இரண்டு பேருக்குமே அவங்க சொத்துல உரிமை இருக்குமா?
9: அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண ஒய்ஃபு, அவங்களோட பசங்க, ப்ளஸ் செகண்ட் மேரேஜோட ஒய்ஃபுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அவங்களோட பசங்களுக்கு இருக்கு.
3: ரைட்ஸ் இருக்கு.
9: ரைட்ஸ் இருக்கு.
3: சரிங்க மேம். அவங்க இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சரிங்க மேம். இப்போ வந்து அவங்க ரெண்டு கணச்சி, அதாவது ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒரு ஒய்ஃபோ இரண்டு திருமணங்கள் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய சட்டம் மூலிமா நம்ம என்ன மாதிரியான அணுகல் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம முதல் மனைவி இருக்கும் போதே இரண்டாவது திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம சட்டத்தின் மூலிமா என்ன பண்ண முடியும் மேம்?
9: கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தகவல் தெரிஞ்சா. இல்லை, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, ஆனால் அவங்க லீகல் ஐஎஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு.
3: சரி, ஓகே. இப்போ குழந்தைகளை தத்தெடுக்கிறத பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கு

0: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.

0: இப்போ தத்தெடுக்க இருக்கிறவங்க இத்தனை வயசு இருக்கணும், இல்லை அவங்களுக்கு இவ்வளோ சொத்து மதிப்போ இல்லை அவங்க வருமானமோ அந்த மாதிரியான இருக்கும் இல்லைங்களா, வரையறைகள்னு இருக்கும்.
1: ஒரு
0: அது
1: சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த அடாப்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி சில்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது.
0: அதெல்லாமே ஃபாலோ பண்ணால்
1: தத்தெடுத்துக்கலாம்,
0: சரிங்க
1: அடாப்ட்
0: மேம்.
1: பண்ணிக்கலாம்.
0: சரிங்க மேம். மேம் இப்போது ஒரு பெண்களோட பாதுகாப்பில் குடும்பத்தோட பங்கு என்ன, சமூகத்தோட பங்கு என்ன மேம்?
1: ஒரு பெண்ணோட பாதுகாப்பு அப்படின்றது அந்த பெண்ணோட குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லை, அந்த சமூகத்தோட பொறுப்பு தான் அது. வந்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வேறு யாருக்கோ தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடை கிராஷ் பண்ணி போகக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம போய் கேட்போம், அப்படி தான் இங்கேயும் கேட்கணும்.
0: சரிங்க மேம். மேம் இப்போ வந்து நம்ம ஒரு இப்போது நம்ம வீட்டில் வந்து பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து இந்த சட்டம் பற்றின விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
1: கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்லி தரணும்னா, பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளைக்கும் சரி, எது குட் டச் பேட் டச், யாரை எப்படி பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்றது அவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்லியாக இருங்க அவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே வெளியே போகிறாங்க, ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்ற அளவுக்கு எல்லாமே பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அப்போ தான் என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிட்ட சொல்லுவாங்க, பயப்பட மாட்டாங்க.
0: சரிங்க மேம். மேம் இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாலேயே வந்து குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்க வீட்டில் சொல்லும் போது பெருசாக யாரும் டக்குன்னு அதை நம்ப மாட்டாங்க, இவங்க அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை, அவங்க அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் பெண்களாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும் அடுத்ததாக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது மேம்?
1: வீட்டில் ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொல்லுங்கள், அவங்க நம்பலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லுங்கள். அப்படி இல்லை, அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்குது, 1098, அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து உங்களுக்கு முக்கியமான நண்பகத்தன்மையில் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள்.
0: சரி மேம். இப்போ எந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நமக்காக இருக்குது மேம்?
1: சைல்டு மேரேஜ் ஆக்ட் கீழே வந்து 1098 இருக்குது, அதுக்கப்புறம் 181 இருக்குது, அதுக்கப்புறம் 1091 இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு பண்ணுங்கள், நமக்கான ப்ரொடக்ஷன் கண்டிப்பாகவே கிடைக்கும். அப்படியும் இல்லையா 100 காவலன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சிவியர்
0: பிரச்சனை
1: பிரச்சனை
0: ஏதாவது
1: இருந்தால் நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம். உங்களுக்கான ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் தனியாக இல்லை.
0: உங்களுக்கு பாதுகாப்புக்காக நிறைய
1: பாதுகாப்பு
0: பேர்
1: நிறைய
0: இருக்காங்க.
1: இருக்குது, SOS காவலன் ஆப் இருக்குது, அது ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி நம்பர், இவங்க நம்பர் போட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா வருவாங்கன்ற மாதிரி நம்பர் ஏதாவது இருந்தால் அதில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் லொக்கேஷன் எப்பயுமே ஆன்லேயே வைங்க, ஷேக் பண்ணால் போதும்.
0: சரிங்க மேம். மேம் இப்போ வந்து சொத்து ஒரு பெண் பிள்ளைக்கு அந்த குடும்பத்தில் சொத்து உரிமை வந்து எப்படி மேம்?
1: கண்டிப்பாக இருக்குது.
0: நம்ம வந்து இப்போது பெரும்பாலான குடும்பங்களில் வந்து எல்லாரும் கிடையாது, ஆனால் பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துடுவாங்க. பெண் பிள்ளைகள் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுனால அவங்களுக்கு நகைகள் போட்டோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ அவங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பெண்களுக்கு சொத்துரிமை எவ்வளோ இருக்குது மேம்?
1: ஈக்குவல் ரைட்ஸ் இந்து ஆக்டை பொறுத்த வரைக்கு பசங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ஈக்குவலில் பெண்ணுக்கும் ரைட் இருக்குது.
0: சரிங்க மேம். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். அன்பு தங்கைக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா. சேலம் அமானிக்கொண்டாம்பட்டு கேக்கு கணேசன்.
0: சொல்லுங்க கணேசன் ஐயா.
2: ஆமாம், குழந்தைகள் பாதுகாப்புக்கு வந்து நிறைய பண்ணிக்காட்டிட்டு இருக்கிறீங்க, முன்ன வார்த்தை சொல்லுறேன். அதே நேரத்தில்
0: ஐயா ஐயா நீங்க பேசுறது வந்து பாதி கேக்குது பாதி கேக்கல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க ஐயா.
2: இல்லம்மா, இப்ப செல்போன் மூலமா இன்னைக்கு நிறைய என்ன கிராம சொல்றாங்க, அதன் மூலமா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. இன்ஸ்டாகிராம்

0: சமூக வலைதளம் முன்னவே வந்து ஸ்ரீதேவி மேம் சொன்னாங்க, இப்போ பெண்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து முன்னாடி வரணும். ஏன்னா நமக்கு நடக்கிறது ஒரு தப்பு, அந்த தப்புக்கு காரணம் நாம் கிடையாது, நம்ம தான் அதுக்கான காரணன்றத யோசிக்கிறத விட்டுட்டு இது ஒரு தவறு, இதை கண்டிப்பாக நம்ம வெளியே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சட்டம் மூலயமா எப்படி அணுகலாம் நீங்கள் சொல்லுங்கள்.
1: உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தப்பாக ஏதாவது மெசேஜோ வீடியோஸோ வந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், அவங்கள தாண்டி எதுவுமே இல்லை.
0: நம்ம எந்த அளவுக்கு பேரண்ட்ஸாக நாம் வந்து நம்ம பிள்ளைகள் கூட எந்த அளவுக்கு நம்மளோட பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஓப்பன் அப்பாக இருப்பாங்க. அவங்க எதையுமே மறைக்கணும்னு மறைக்க மாட்டாங்க, இல்லைங்களா மேம்?
1: கரெக்ட்.
0: அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன விஷயங்கள், சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஸோ முதல்ல பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்களும் மனசு விட்டு நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதன் மூலயமாவே நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரிங்க மேம். மேம், இப்போது நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும், இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க நிறைய பேர், அதுவும் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஏராளமாகவே வந்து என்ன சொல்கிறது, பாலியல் ரீதியாகவோ இல்லை வந்து சைல்டு மேரேஜில் அப்யூஸ் ஆகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பயப்படாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உங்களோட பேரோ இல்லை வந்து ஐடென்டிஃபிகேஷனோ வெளியே வராது, சேஃபாக இருங்க, ஃபோனை கொஞ்சம் பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, பேரண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, எல்லா விஷயமும் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, தேவையில்லாமல் வீடியோஸ் பார்க்குறது இல்லை வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுலாம் நான் தப்பு சொல்லலை, ஆனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, எந்த முறையில் யூஸ் பண்ணணுமோ அந்த முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க.
0: சரிங்க மேம். சட்டம் நமக்காக இருக்கிறது, ஆனால் அந்த சட்டம் நமக்காக இருப்பதை முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும். அமைதியாக இருப்பது எல்லா நேரத்துக்குமான தீர்வு கிடையாது. உரிமை, நம்மளோட உரிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் சரியான உதவியை நாடுவது தான் தைரியமான ஒரு விஷயம். பெண்களோட பாதுகாப்பும் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற முக்கியமான உரையாடலில் நம்மோடு இன்றைக்கி இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்ட வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்களுக்கு நம்ம நிலையம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேம்.
1: நன்றி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு நேரலையில் இணைந்து நிறைய தகவல்கள் வழங்கினாங்க வழக்கறிஞர் சி ஸ்ரீதேவி அவர்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானவில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:02. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: ஆடம்பரம் அவசியமா அனாவசியமா? கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, ஏதாவது பட்டிமன்றத்தில் பேச போறீங்களா? நான் கேட்டேன், ஆடம்பரம் அவசியம் என்பது என் கருத்து, உங்கள் கருத்து என்ன? மீண்டும் ஒரு கேள்வி அஸ்திரம் தொடுத்தார். ஒரு பட்டிமன்ற தலைப்போடு வந்து அதில் நடுவராக நீங்களே ஒரு தீர்ப்பையும் சொல்லிவிட்டு என்னிடம் மேல்முறையீடு செய்தால் அதற்கு என்ன அர்த்தம் கேட்டேன். அண்மையில் ஒரு நண்பர் மகளின் திருமணத்திற்கு சென்றிருந்தேன். அவர் வசதியில் நம்மை போல நடுத்தர வர்க்கம்தான். ஆனால் அவர் திருமணத்திற்கு ஆடம்பரமாய் செய்திருந்த செலவுகளை பார்த்து வந்திருந்த எல்லாருமே மலைத்து போனார்கள். என்னங்க இப்படி பணத்தை தண்ணீராய் வாரி இறைத்திருக்கிறீர்கள் என்று நண்பரிடம் கேட்டால், ஒரே மகள் திருமணம், இதை விட்டால் வேறு எந்த விழாவில் நம் தகுதியை அடுத்தவர்களுக்கு வெளிக்காட்ட முடியும், அதனால்தான் தாராளமாய் செலவு செய்துவிட்டேன் என்கிறார் நண்பர். அவர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மாதிரி விழாக்களில் கொஞ்சம் ஆடம்பரமாய் நடந்து கொண்டால்தான் நமக்கு மற்றவர் மத்தியில் மரியாதை உண்டாகும். என்ன சொல்கிறீர்கள்? நீண்ட உரைக்கு பின் ஒரு கேள்வியை போட்டார் புகழ்மதி. எல்லாம் சரி, இப்போது உங்கள் நண்பருக்கு எவ்வளவு கடன் என்பதை கேட்டீர்களா? நான் கேட்டேன். கேட்டேனே, கையிலிருந்த 10-15 லட்சம் போக மேலே ஒரு 10 லட்சம் செலவாகிவிட்டதாம். அந்த 10 கடன்தான் என்கிறார் புகழ்மதி. கடன் வாங்கி கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதற்காக இவ்வளவா? கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைத்திருந்தால் கடனிலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம். போலி கௌரவத்திற்காக ஆடம்பர மோகத்தில் சிக்கி இப்படித்தான் நம்மில் பலர் சின்னாபின்னமாகி சிதைந்து கொண்டிருக்கிறோம். இருப்பிற்கேற்ப வாழ்வது கூட ஆடம்பரம்தான், தேவைக்கேற்ப வாழ்வதுதான் ஆடம்பரமில்லாத தன்மை. ஹென்றி ஃபோர்டு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு முறை லண்டனுக்கு சென்றபோது லண்டனின் மிகப்பெரிய தங்கும் விடுதிக்கு சென்று தங்குவதற்கு அறை கேட்டார். விடுதிக்காரர்களுக்கு ஹென்றி ஃபோர்டை தெரியும். அந்த விடுதியிலேயே மிக ஆடம்பரமான அறையை ஒதுக்கீடு செய்தார்கள். ஃபோர்டு அந்த ஆடம்பர அறை வேண்டாம், நடுத்தரமான அறையே போதும் என்றார். விடுதி வரவேற்பாளர் கேட்டார், ஐயா, நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர், உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர், அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் நடுத்தர அறையை தேர்வு செய்கிறீர்கள்? ஃபோர்டு சொன்னார், என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்வதாக நடுத்தரமான அறையே இருக்கிறது, அதனால் அதுவே போதும், ஆடம்பர அறை வேண்டாம். விடுதி வரவேற்பாளர் சொன்னார், கடந்த மாதம் எங்கள் விடுதிக்கு உங்கள் மகன் வந்திருந்த போது அந்த ஆடம்பர அறையில் தான் தங்கினார், நீங்கள் தான் மறுக்கிறீர்கள். இதற்கு ஹென்றி ஃபோர்டு சொன்ன பதில் அலாதியானது. தம்பி, என் மகன் ஹென்றி ஃபோர்டு என்கிற கோடீஸ்வரனின் மகன், அதனால் அவன் ஆடம்பர அறையில் தங்கலாம். ஆனால் நானோ ஒரு நடுத்தர வர்க்க தந்தையின் மகன், அதனால் நடுத்தரமான அறையே போதும் என்று. கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் நிலைமை அறிந்து தேவைகளுக்கு ஏற்ப செலவு செய்வதே நம்மை மேலும் கோடீஸ்வரர்கள் ஆக்கும். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: கிராமுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்கம் வெள்ளி வைரம் நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களை நாம் இணைகின்றோம். இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
4: ஹலோ, வணக்கம். தர்மபுரி FM. நாங்கள் தர்மபுரி அனசாகரத்துலேருந்து கௌசல்யா நடராஜன் பேசுகிறோம். எங்களுக்கு பிடித்த சாங் உணை நினைத்து படத்துலேருந்து யார் இந்த தேங்க்யூ.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: பத்து மணி 15 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி. வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின். பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: பத்து மணி 16 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
11: செல்வம் மேல் நாய்க்கு மட்டி பெரியமான தோலிலிருந்து மான் குட்டிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: 10:22 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி. படம் கருத்தம்மா. பாடல் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் என்ற பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பத்து மணி 30 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது நீங்கள் கேட்டவை. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: காலை வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர்லேருந்து கனியா பேசுகிறேன். படம் பேர் வல்லரசு, அருப்புக்கோட்டை அக்கா பொண்ணு பாடல். நன்றி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் TMT. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இன் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: 10:36 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
8: இனிய காலை வணக்கம் எப்பன் நேயர்களுக்கு. நான் மதுரை மாவட்டம் பாமனியபுரத்துலேருந்து கே சக்திகுமார் பேசுகிறேன். எனக்கு அழகி படத்துலேருந்து ஒளியில் தெரிவது தேவதையா இளையராஜா இசையில் அந்த பாடலை தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.

0: தாத்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவேன். கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
0: தாத்தா. வேணும், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
8: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
3: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மீலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமனையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்தபோது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால்

தன்னுடைய பெரிய தந்தையான அபூ தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனைத் தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண் மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை பாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிறை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம், மனித குலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குரானின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழரென்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த 4 பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த

அவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி, மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதேபோன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும் குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டியெழுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும்
அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனித

0: குலத்திற்கு நல்வழி காட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மேகலைத்துடன் நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்டவை. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11 மணி. நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

மயிலிறகாய் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது இன்னிசை சாரல். சாரலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நேய உறவுகளுக்கும் என் இனிய தோழிகளுக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட வந்திருக்கேன் தோழிகளே. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்பெஷலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ற டிஷ்ஷுக்கு மெயினான என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க

கூட்டி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் செய்யும் போது சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்கும் அந்த டிஷ். இந்த ஸ்பெஷல் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இப்படி எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிட்டா சூப்பாவா இருக்கக்கூடிய ஒரு செம காம்பினேஷன் டிஷ் தான். இப்ப ஓணம் போயிட்டு இருக்கு கேரளால, அவங்க வீட்டு சமையல் விருந்துல இந்த ஸ்பெஷல் டிஷ் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும். இந்த டிஷ் இல்லாம அந்த விருந்து வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பெஷல் டிஷ் தான் கேரளா ஸ்பெஷல் டிஷ் தான் உளித்தியல். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு சமைச்சு சாப்பிட இருக்கோம். சரிங்களா, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டீங்களா? இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். தேங்காய் எண்ணெய், கேரளா அப்படின்னாவே தேங்காய் எண்ணெய்ல சமைக்கிறது தான் ஒரு பெசிபிக். நம்ம வீட்லயும் சமைச்சு பார்க்கலாமே. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 300-350 ml எடுத்துக்கலாம். தேங்காய் திருவனது 1/2 மூடி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10 இல்லைன்னா 15 கவுண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணது ஒரு 400 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் போடு

0: அப்படின்னாவே தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது தான் ஒரு பேசிபிக். நம்ம வீட்லேயும் சமைச்சு பார்க்கலாமே. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 300 ஒரு 350 ml எடுத்துக்கலாம். தேங்காய் திருவனது அரை மூடி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10 இல்லைனா 15 கவுண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணது ஒரு 400 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் போடுறதுனால அது வந்து ரெட்டிஷாக ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது, அதனால் நம்ம மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறோம். வாசத்துக்காக மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 இருந்து 15 கவுண்ட் எடுத்துக்கலாம். வெல்லம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 6 லிருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். புளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம உளி தீயால் செய்யறதுக்கு தேவைப்படும் பொருட்கள்லாம். என்ன தொழிகளே, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம கேரள ஸ்பெஷலான உளி தீயால் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பாக்கலாமா தொழிகளே? முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில சமைக்கிறது தான் கேரளா ஸ்பெஷல். நாம ட்ரை பண்ணி பார்த்ததில்லை, இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இட்ஸ் சூப்பர்வா இருக்கும் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். செஞ்சு பாருங்க சரிங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த அடிகனமான பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி சூடாக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க அடுப்பை பத்த வைக்க மறந்துட்டீங்களா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுப்பு ஹீட்டா இருந்தா தானே சமையல் செய்ய முடியும். இப்ப அடிகனமான பாத்திரத்தை வச்சிட்டோம். 200 ml எண்ணெயும் விட்டுட்டோம். அதுல திருவி வச்ச அரை மூடி தேங்காய போட்டு ஒரு பொன் நிறமா வறுக்கணும். வறுக்கும் போது நல்ல வாசம் வரும். வாசம் வரும் போது இப்ப நாம கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், மல்லித்தூள் எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள் வச்சுருக்கோம் அதையும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 10 இருந்து 11 கவுண்ட் வந்து பச்சை மிளகாய் சொல்லியிருப்பேன், அதையும் போட்டு நல்லா பொன் நிறமாக வருங்க. எங்கேயும் தீச்சிடாதீங்க, தீச்சா டேஸ்டே காணாமல் போயிடும். அதனால பொன் நிறமாக தேங்காயை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே அடிகானமான பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 300 ml தேங்காய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு பட்படான்னு வெடிச்சது அப்புறமா மீதி இருக்கிற அந்த சுத்தம் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு வணக்குங்க. கூட வேணும் அப்படின்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இது வாசத்துக்காக சேர்க்கறது தான். தட்டி போட்டதுக்கு அப்புறமா நல்லா பொன் நிறமா வறுக்கணும். வறுக்கும் போது தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாயும் அதுலேயே போட்டுருங்க. நல்லா வாசம் வரும். வாசம் வரும் போது இப்புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 2 கொதி கொதிக்கிறப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம இப்ப பொன் நிறமா தேங்காய் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய மிக்சில போட்டு நல்லா கொரகொரப்பா ஆட்டிக்கலாம். ஆட்டும் போது நல்லா வாசம் வரும். இப்ப தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட புளி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும் போது தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. நல்லா ஒரு பைன் பேஸ்டா ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும். அப்ப பாருங்க செம வாசமா வரும். இது நம்ம ஊர்ல புளிக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் கேரளால இது உளித்தியால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு எல்லோருடைய சமையல்லையும் இது கண்டிப்பா இடம் பெற்றிருக்கும். இந்த ஓணம் ஸ்பெஷல் அவங்க மட்டும்தான் கொண்டாடணுமா என்ன, நம்ம வீட்டு சமையல் விருந்துல இந்த ஒரு மெயின் டிஷ் வந்து சமைச்சு கொடுங்க. உங்க உறவினர்கள் அன்பாகவும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க. இப்ப ரெடியா கேரளா உளித்தியல். You wanna say Yahweh, Yahweh. இன்னைக்கு இந்த வருட ஓணம் ஸ்பெஷலோட நம்ம பெசிபிக்கான சமையல் டிப்ஸ் இதோ உங்களுக்காக சொல்லி முடிச்சிட்டேன். கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்கள்
1: இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், இந்த வரிகள் பெண்களின் தன்னம்பிக்கை, துணிச்சல், நேர்மை, இது எல்லாத்தையும் பற்றி அழகாக பேசும். இப்படிப்பட்ட நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட பெண்களின் அழகான அனுபவங்களோடும் சின்ன சின்ன விளையாட்டுகளோடும் தான் இன்னைக்கு பூவே பெண் பூவே இருக்க போகுது. இந்த நேரம் பெண்களே உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம், இல்லை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்த முதல் துணிச்சலான காரியம், இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். தோழிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் முதல்ல செஞ்ச ஒரு துணிச்சலான தைரியமான ஒரு விஷயம், அதை தான் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களையும் அழைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல செஞ்ச துணிச்சலான அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம். சரி, முதல்ல வந்து என்னோட துணிச்சலான விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னோட சிறு வயசில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சைக்கிள், நம்ம எல்லாருமே சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுப்போம் இல்லைங்களா. சின்ன வயசில் நானும் அந்த மாதிரி தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். யாராவது ஒரு ஆள் எப்பயுமே பிடிச்சிக்கணும், அப்படி தான் ஓட்டிகிட்ருப்பேன். சின்ன சைக்கிள் தான், வாடகைக்கு 1 மணி நேரத்திற்கு 3 ரூபா அப்படின்னு சொல்லி வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டுவேன். அடிக்கடி ஓட்டிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் எப்போவுமே என் கூட பிடிச்சிக்க ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். இதை வந்து ரொம்ப நாட்களாக என்னோடய அப்பா வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார், நீ தனியாக ஓட்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னார். நான் வந்து மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிக்க சொல்லி ஓட்டினேன். ரெண்டு ரவுண்ட் வந்து என் கூட பிடிச்சிக்கிட்டே வந்தார். மூணாவது ரவுண்டு அவர் கோவம் வந்துடுச்சு, நல்லா தானே ஓட்டுற போ அப்படின்னு சொன்னார். நான் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சதும் ஒரு கையில் ஒரு குச்சி எடுத்து, இப்போ நீ போல உனக்கு அடி தான் விழுன்னு சொன்னார். அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த அடிக்கு பயந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தவ தான். அதுக்கப்புறம் பெரிய சைக்கிள், வண்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த மிரட்டல், அந்த அடி விழுந்துருன்ற பயத்துக்கு நான் துணிச்சலாக முடிவெடுத்து சரி ஓட்டுவோம், விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓட்டினது தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வண்டி ஓட்டுறது, சைக்கிள், அதுக்கப்புறம் பழகிக்கிட்டது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம். என்னோட முதல் துணிச்சலான ஒரு செயல் அப்படின்னா அதுதாங்க. அந்த மாதிரி தோழிகளும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச அந்த துணிச்சலான ஒரு விஷயத்த நம்ம பண்பலையில் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம கூட முதலாவதாக இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்திமா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன். என்ன துணிச்சலான கதையோட வந்திருக்கீங்க?
1: துணிச்சலாம் நடந்தது சொன்னா பயப்படுவீங்க நீங்களே.
0: அப்படிங்களா? சொல்லுங்க கேப்போம்.
1: ஏழு வயசு எட்டு வயசு இருக்கோம். நாங்கெல்லாம் தோட்டத்திலே விளையாடிட்டு இருப்போம். தேங்காய் மட்டும் எடுக்கிறப்பட்டு வந்தாங்க. நாங்க பாத்துட்டு அவங்க இது கன்னடம் பேசுறவங்க ஆவு ஆவு அப்படின்னாங்க. அவங்க அப்படியே நவந்துக்கு நாங்க என்னான்னு போய் எட்டி பார்த்தா பாம்பு. அங்கே ஒரு கோல் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் பாம்பு அடிச்சுட்டேன்.
0: நீங்க தான் அடிச்சீங்களா?
1: கண்டிப்பா நானே அடிச்சுட்டேன். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. முத முதல்ல சின்ன பிள்ளை பாரு, இவ்வளவு பெரிய பாம்பு அடிச்சிருச்சு. அதுவும் நாகப்பாம்பா இருக்குது, பொட்ட பிள்ளை.
0: ஏழு வயசுலயே அடிச்சிருக்கீங்களே?
1: ஆமாங்க, உண்மையாலுமேதான்.
0: இன்னைக்கு
1: வரைக்கும் பாம்பு அடிச்சுட்டேதான் இருப்பான். இப்ப ஒரு 15 வருஷமா தான் அடிக்கிறது இல்ல.
0: துணிச்சலா அன்னைக்கு வந்து எல்லாரும் ஒதுங்கி நிக்கும் போது தைரியமா துணிச்சலா முன்னாடி போய் அதை அடிச்சிருக்கீங்களே?
1: அடிச்சுட்டு அது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எங்க வீட்டுல எல்லாம். பொட்ட பிள்ள, நீ நாகப்பாம்பு அடிச்சுட்ட, நீ அது கொண்டு போய் துணி வச்சு பால் ஊத்தி காசு போட்டு எல்லாம் போட்டு வரணும், நீ குளிச்சிட்டு வரணும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ஏதோ சங்கடமா போச்சு. எனக்குதான் தைரியமா இருந்து அடிச்சுட்டேன்.
0: அப்போ வந்து அந்த வீரத்துல அடிச்சிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம்
1: நாகப்பாம்பு எந்த பாம்பா இருந்தாலும் அடிச்சிடுவேன்.
0: ஆனா வந்து நம்ம பாம்பை பார்த்தோம் அப்படின்னா பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு அழைத்து அவங்களதான் வந்து பிடிச்சிட்டு போக சொல்லணும். இனிமேல் வந்து நம்ம வந்து அடிக்க கூடாது, சரிங்களா?
1: அடிக்கிறதே இல்லைங்க.
0: ஆனா நீங்க துணிச்சல அந்த நேரத்துல நிறைய பேரை காப்பாத்தி இருக்கீங்க.
1: எங்க பிள்ளைங்க அம்மா உனக்கு மாதிரி தைரியம் யாருக்குமே வராதுமா.
0: ஆமா, ரொம்ப துணிச்சலான விஷயம் இல்லைங்களா? நானும் வந்து அங்கிருந்து பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு போறேன். இருக்கிற இடமே தெரிஞ்சிருக்காது.
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா.
1: நன்றிங்க.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தூளி பாடுற மாதிரி துணிச்சல வரணுமாமா?
0: இல்ல, உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பரவாயில்ல.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் தேன்மொழி. இப்ப சொல்லுங்க கேக்கலாம்.
2: இல்ல, தூளிலே துணிச்சிலே கத்து கொடுத்துறாங்க நம்ம அப்பா அம்மா.
0: ஆமா ஆமா. ஆமா, தான் வாங்க தேவையில்ல. ஆனா நம்ம வந்து முத முத செஞ்ச ஒரு விஷயம்னு இருக்கும்ல.
2: அந்த இறைச்சல வந்து எங்க வீட்டுக்காரர் எழுந்து பாம்பு இருக்குது, ஃபர்ஸ்ட் உஷாரா கொஞ்சம் இரு, பிள்ளைய வந்து அசைக்க கூடாத, கை காலெல்லாம் அமுத்தி புடிச்சுக்கா, நீயும் கை கால அசைக்க கூடாது அப்ப அவ்வளவு அமைதியா இருக்கணும் அப்படின்ட்டாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் பையனை புடிச்சுக்கின்னு, இந்த பக்கம் அப்படியே வயிற்று மேல ஏறி போதுமா, பையன் மேல ஏறி
0: அதை செம்ம துணிச்சல் தாங்க. அவ்வளவு தைரியமா இருந்திருக்கீங்களே மேல ஏறி போறதுக்குமே.
2: போயிட்டு அது தாண்டி போயிட்டு அப்புறமா எழுந்து போய் எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து, சாமி நாங்க எந்த இடைஞ்சலும் பண்றதில்ல, நீ அமைதியே வீட்டை விட்டு போயிட்டேன்னு கதவை திறந்து விட்டாரு. ஒரு கோல் எடுத்து அது அது பாட்டுக்கு அது வெளியே போயிடுச்சுமா.
0: சரிங்கம்மா, ஆனா உங்களோட துணிச்சலான விஷயங்களை கேட்கும் போது எனக்கு பகீர்னு இருக்கு சாமி. சரிம்மா, ரொம்ப இல்ல, இது ஒரு தைரியமான விஷயம்தான். எவ்வளவுதான் ஆபத்து கிட்ட இருந்தாலும் அந்த அமைதியா இருக்கணும், பையனையும் சேர்த்து அமைதியா புடிச்சுக்கணும் அப்படின்றது ஒரு தனி துணிச்சல் தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா.
2: நன்றிமா.
0: நேரில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.
3: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இன் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:27 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சி. பூவே பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவேல தோழிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில முதல் முதல்ல துணிச்சலா செஞ்ச ஒரு விஷயம், அந்த அனுபவத்தை தான் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30, மற்றொரு எண் 99-86-81-10-25, மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31, மற்றொரு எண் 99-86-65-20-25. இந்த எண்களில் அழைத்து பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் யார் இணையறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ.
8: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: மேம், நாங்க மணப்பூர்ல இருந்து வாணிஸ்ரீ.
8: சொல்லுங்க வாணிஸ்ரீ, நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கு மேம்.
8: சாப்பிட்டீங்களா?
9: சாப்பிட்டாச்சு
8: மேம். சொல்லுங்க, நீங்க துணிச்சலா செஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கீங்களா? வாங்க, உங்களை வரவேற்கிறோம்.

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
0: சொல்லுங்க, உங்களோட முதல் துணிச்சலான அனுபவம் என்ன?
1: துணிச்சலான அனுபவம் தான், சின்ன வயசு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்ப வீட்டுல அப்பா இல்ல, தம்பி தங்கச்சிங்க ரெண்டு பேர் தான்.
0: சரி,
1: அப்ப வந்து வீட்டுல விளக்கு வச்சுதான்
0: படிப்போம்,
1: வெளிச்சத்தி விளக்குதான், கரண்ட் இல்ல.
0: ஆமா,
1: தம்பி குழந்தை பையன், அவன் வந்து விளக்குல தடிக்க அப்படியே ஸ்வெட்டர் அப்படியே புடிச்சுக்கிச்சு நெருப்பு ஃபுல்லாவே.
0: அச்சோ,
1: அப்புறமா துணிச்சலா போய் ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி உருட்டி பெரட்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணி விட்டாங்க.
0: அதுதான் அப்போ அந்த டைம்ல கத்தணும், சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடணும்னு தோணல, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து.
1: அம்மா எல்லாமே கத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது அது தோணல.
0: டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து கம்பளைய கொண்டு வந்து தம்பியை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நிஜமாவே இதுதான் வந்து துணிச்சலான ஒரு செயல். ரொம்ப அழகா சொன்னீங்க, கண்டிப்பா இது பாராட்டக்கூடிய விஷயம்தான், ஏன்னா ஒரு உயிர் இல்லைங்களா. நன்றிமா இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்கன்றத பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் பரிமளா.
0: நான் நலமா இருக்கேன், நீங்க? சொல்லுங்க உங்களோட துணிச்சலான அனுபவம்.
2: பக்கத்துல போயிட்டு இருந்தோம், சரியான வெயில். அப்ப அங்க பாத்தீங்கன்னா நிழல் குடை போட்டிருப்பாங்க கலெக்டர் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க அவங்களுடைய பொருட்களா வச்சு விற்பனை கூடமா மாத்திட்டாங்க. நான் போய் நின்னு பார்த்த எனக்கு கடுப்பு ஆயிடுச்சு. எப்ப போயிட்டு ஒரு தட்டை ஒண்ணு வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க
0: சமூக நலன்ல அக்கறை கொண்டு நீங்க கொடுத்த ஒரு கடிதம் செஞ்சிருக்காங்க இல்லைங்களா?
2: ஆமாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி யாருக்கு துணிச்சல் வராது? ஒரு
0: அந்த நேரத்துல அத டக்குன்னு முடிவெடுத்து துணிச்சலா அந்த விஷயத்த செஞ்சு அது நடந்தும் இருக்கு அப்படின்னும் போது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். நன்றிமா இணைப்பில் இணைந்ததற்கு.
2: ரொம்ப நன்றி.
0: பதினோரு மணி 31 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வந்து மீண்டும் இணையலாம். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய

0: என்றென்றும்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: நிலைகிற நேரம் பார்த்தீங்கன்னா 11:41 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவேல தோழிகள் அவங்க வாழ்க்கையில முதல் முதல்ல செஞ்ச துணிச்சலான ஒரு விஷயத்தை தான் சொல்லி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இருக்கக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
9: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்குடி சிவகாமி.
8: சொல்லுங்க சிவகாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கிறீங்களா?
8: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு இன்னைக்கு?
9: சாப்பாடு கத்திரிக்காய், சாம்பார், சோறு.
8: அப்படிங்களா? சரி சொல்லுங்க உங்களோட துணிச்சலான அனுபவம்.
9: துணிச்சலான இது போய் பாட்டி வீட்டுக்கு போயிருங்க வரம்புறியா? அவங்க எங்க தேங்காய் தள்ளுறது, எங்க தாத்தா கோயிலுக்கு போறதுக்கு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வரல அந்த
8: ஆம்பளை.
9: கோயிலுக்கு போறதுக்கு நேரம் அவங்களே காணுமே அப்படின்னு பண்ணாட்டிட்டு
8: இருந்தாரு.
9: இருட்டா கண்ணாங்களா, இங்க குரங்கா சேரி மரங்கிறாங்க, ஆடு உள்ள ஏறுவுங்க. சரி ஏறு போடலாம் தாத்தா, தேங்காய் மரம் ஏறி போடுவோம்ட்டு எப்படி சாங்க ஏறுவேன் அப்படின்னாரு. காலுக்கு அவரு போட்டு
8: ஏறிட்டீங்களா?
9: ரெண்டு தேங்காய் தான் வேணும்னு சொன்னாரு.

0: போய் மேல ஏற வைக்க எங்க பாட்டு பேர் பார்த்துட்டு சாமியா தேங்காய் இருந்தாலும் போய் சரி ஏறாதுன்னு.
1: ஆமா, பெண் பிள்ளைகள் மரத்துல ஏறி அப்படிங்களா? அத பெண் பிள்ளைகள் மரத்துல ஏறி தெரியாம கீழே கீழே விழுந்துட்டா அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி விடவே மாட்டாங்க. ஆனா நீங்க தைரியமா மரம் தென்னை மரம் ஏறி இருக்கீங்களே. அந்த ஒரு அதுதான் சின்ன வயசுல யோசிக்காம நமக்கு வரக்கூடிய ஒரு தைரியம், அதை வச்சு அப்படியே ஏறிட்டீங்க.
0: அம்மா வந்து பேசினாரு நல்ல கருத்துல காலு கை வச்சா அவருக்கு எல்லாத்துக்கு முட்டி பார்த்து ஏறத்துல ஒசரம் மரத்துல ஏறணும்னு பேசினாங்க.
1: உம், ஆனாலும் நான் ஏறிட்டேன்.
0: பாம்பு எல்லாம் வேற முந்தானே கூட தண்ணி பாய் பண்ண வந்து அது படம் எடுத்துக்கிட்டு வேட்டாவில எடுத்த கூட சாவாது அந்த கழுத்துக்கு கீழே ஒரே அடி அடிச்சு அப்படி சொல்லிட்டுதான். பாம்பு அடிக்கலாம் சாதாரணமா இருக்கு.
1: துணிச்சலா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க, அதுவும் மரத்துல ஏறி இருக்கீங்க, அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம்.
0: ஒரு நுங்கு மரம் கேட்டாங்களா, நுங்கு மரம் ஏறி மூணு குளம் வெட்டி போட்டு அந்த மரத்தக்காரி கல்வி கட்டிட்டு வந்தா.
1: அச்சுச்சோ,
0: மரத்து வலையை வீட்டு கீழே மட்டும் தேங்க அந்த நுங்க பாத்துட்டு கல்வி அந்த பிள்ளைங்க ஒளியாறவா எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவங்கத்தான் ஓடி போயிட்டாங்க, வாங்கடி என்னைக்கு இருந்தாலும் வந்துட்டேன் நான் உனக்கு காய் அடிக்கிறதுன்னு கிளவி மரத்தாண்ட உட்காந்துக்கிட்டான். இந்த பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட சொல்லி முடிச்சு மரத்துல கிளவி
1: உட்காந்து நிறைய சேட்டை செஞ்சிருக்கீங்க சின்ன வயசுல. அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு அனுபவம் பாருங்க, சின்ன வயசுலயே மரம் எல்லாம் ஏறி இருக்கீங்க. மரம் ஏறினது இன்னைக்கு இப்பயுமே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏழு வயசுல தென்னை மரம் ஏறி இருக்கீங்க, பனை மரம் ஏறி இருக்கீங்க. அப்பப்பா துணிச்சலான விஷயங்கள்ல லிஸ்டா எடுக்கலாம்.
0: நிறைய மரம் வெட்டலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஐயோ கிட்ட வந்து பார்த்தா களையத்தான் அடுப்புங்களை ஒளி அந்த காடு வச்சு பொழுதுகிட்டே இருந்து கூட பாத்தாங்க. அவங்க காயத்தான் அறுத்து விடுறாங்க, மரம் எல்லாம் வெட்டி நீங்க வெட்டி விட அவங்க மட்டும் சொல்றீங்க இல்ல, நாங்க வந்த அதிகாரிங்க என்ன பேசுவாங்க, நாங்க களையத்தான் அறுத்து விடுவோம். உள்ளுங்க ஏதோ கொடி கீடி மரத்துல இருந்தா ஏறுகுமே அப்படி மரம் எல்லாம் வெட்ட மாட்டேங்க.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா. உங்களோட துணிச்சல் வந்து ரொம்ப அபரிமிதமானதுதான். நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா.
1: அடுத்ததா நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம் தோழி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பேசுறது கூட ஒரு துணிச்சலான.
1: கண்டிப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. அப்படிங்களா?
2: சத்தமா பேசணும், வாய்ஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் சவுண்டா பேசணும்.
1: இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்தி பேசணுமா? சரிங்க, இதுக்கு மேல
2: பேசிடுறேன்.
1: இதுக்கு மேல சத்தமா பேசிடுறேங்க. சொல்லுங்க.
2: வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடக்குதோ ஏதோ ஒரு இதாக அந்த இடத்துல வந்து யாரும் கேட்க மாட்டாங்கம்மா, அமைதியா இருப்பாங்க, நான் கேட்டே வந்துருவோம்மா.
1: தைரியமா அந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டுட்டு வந்துடுவீங்க.
2: ஆமா, இன்ன வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால என்னை நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்கம்மா.
1: அது உண்மை பேசுறவங்களை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா?
2: பிடிக்கிறது இல்லைங்கம்மா. ஆமா ஆமா, எதா இருந்தாலும் நேரா கேட்டு ஒழிச்சுலாம் வச்சுக்க மாட்டேன், மனசு வச்சுக்க மாட்டேன். அதே ஒரு துணிச்சுல கேக்குறதுனால என்னால நிறைய
1: மனசுல வச்சுக்காம பேசுறது ஒரு நல்ல குணம் தாங்க. ஏன்னா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது தவறு. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறது நல்ல விஷயம்தான்.
2: என்னை பார்த்தாவே பயப்படுறாங்க அதுக்கு.
1: சரிங்கம்மா. இல்ல, இந்த மனசுல இருக்கிறத பேசுறதுக்கும் ஒரு துணிச்சல் கண்டிப்பா வேணும், ஒரு தைரியம் வேணும்.
2: ஒரு இடத்துல பாம்பு வந்துருச்சு, அந்த அம்மா என்கிட்ட பேசவே பேசாது. ஓம் சத்தி ஓம் சத்தின்னு கத்துது. சாமி பாம்பு போய் பார்த்தா நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல, பிள்ளைங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, அடி அறிந்த கொம்பேறி முக்கா அது ராக்கெட் வேகத்துல பறக்குதுமா, அது போய் அடிச்சாங்க. அப்புறம் அடிச்சே கையில தூக்கிற மாதிரி அம்மா செம்மந்தேங்க.
1: சரிங்கம்மா, நம்ம பெண்கள் எல்லாரும்
2: அது போய் கையில தூக்கின என்ன காரணம் கூட என்ன.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிம்மா, நன்றி. பதினோரு மணி

0: 48 நிமிடம் நம்ம கேட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் டிஎம்டி. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:55 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவில பெண் தோழிகள் அவங்க முதல் முதல்ல செஞ்ச துணிச்சலான விஷயத்தை தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கூட இனிப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
8: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறிகோடு எம் ராஜேஸ்வரிங்க.
7: சொல்லுங்க ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நலமா இருக்கேன். உங்களோட அனுபவத்தை சொல்லலாமே.
8: என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, உண்மை இது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதா. நாங்கள் ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க. எங்க அக்கா வந்து ஒரு 8 இருப்பாங்க, நான் ஒரு 6 தான், 4 இருப்போங்க. ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது ஊருக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு சாயந்தரம் வந்தெல்லாம் எங்களை விட்டுட்டு ஊருக்கு வந்துருவாங்க. எங்களுக்கு வந்து கரண்ட் மோட்டர் இருக்கும், மோட்டர் எடுத்துட்டு நாங்களும் தண்ணி எடுத்துருவோங்க, குளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து விட்டு குளிச்சிருவோங்க. அப்படி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா, மோட்டர் போட்டு என்ன பண்ணா, அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் அப்படி பிடிச்சாச்சு. நானு
7: தொட்டு ஷாக் அடிச்சிருக்குமே,
8: கரண்ட் வச்சு கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்துட்டு எழுந்துட்டு வீட்டுல சொன்னாங்க சண்டை போட, வீட்டுக்கு சொல்லவே இல்லை, இன்னமா சொல்லல.
7: இப்ப சொல்லிட்டீங்க.
8: அது என்ன, மூணு பேர் இருந்தாங்க. அது விட நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, யாரு என்ன ஒருத்தர் யாராவது தொட்டு எல்லாருமே மூணு பேர் கரண்ட் பிடிச்சிட்டோம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள அறியாம தவறு செஞ்சிடுறாங்க. இந்த தவறு திருச்சிக்கிறதுக்காக, இந்த ஒரு அறியாத செய்யறது திருச்சிக்கிறதுக்காக இதை வந்து இன்னைக்கு சொல்றேன்.
7: சரிங்கம்மா, நன்றி.
8: பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது.
7: ஆமா, அவங்க தனியா விட்டுட்டு போக கூடாது. தோழி வணக்கம்.
9: நகடூர் அன்பளைக்கு முற்பகல் வணக்கங்கம்மா.
7: வணக்கம்.
9: ஐயம்புத்தூர் கலைச்செல்விங்கம்மா.
7: சொல்லுங்க கலைச்செல்விமா, நல்லா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க உங்களோட துணிச்சலான அனுபவம்.
9: பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.
7: சந்தோஷமா, சந்தோஷம் எங்களுக்கும்.
9: நானு அமைதியா தான் இருப்பேன், எப்பவுமே அமைதியா தான் இருப்பேன். சின்ன பிள்ளையில பாப்பாக்க நாங்க எல்லாம் பசங்களோட சேர்ந்து விளையாடுவோம். சின்ன எங்க தங்கச்சிங்க, எனக்கு தங்கச்சி 2 பேரு. நாங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம். பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது ஒரு பையன், பெரிய பையன் எங்க தங்கச்சிங்களை அடிச்சுட்டான். நான் என்ன பண்ணேன், எங்க தங்கச்சிங்களை 2 பேரையும் 2 கையில புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு

0: வந்து தூரமா நின்னு, அவன் பெரிய பையன், தூரமா நின்னு கல் எடுத்து அவனை அடிச்சேன்.
1: அச்சோ
0: என் தங்கச்சிங்களை அடிக்கிறான் அப்படின்ட்டு கல் எடுத்து அடிச்சு விட்டு, ரெண்டு மூணு கல் எடுத்து அடிச்சு விட்டு ஓடிட்டேன், வீட்டுக்கு
1: ஓடிட்டீங்க.
0: ஓடிட்டேன்.
1: அதான் தங்கச்சி மேல இருந்த பாசத்துல கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு பாருங்களேன்.
0: இல்லைங்கம்மா, நான் எவ்வளவு எவ்வளவு பொறுமையா இருப்பேனோ அவ்வளவு கோலா இருப்பேன். ஆனா என்னை ரொம்ப இது பண்ணாங்கன்னா பயங்கரமா வெகுண்டு எழுந்துருவேன்.
1: அதுக்கான சாம்பிள் தான் இந்த
0: நீங்க
1: கல் எடுத்து
0: எதுவுமே என்ன
1: அடிக்கிறது.
0: முதுகுக்கு பின்னாடி பேசாதீங்க, எனக்கு முகத்துக்கு நேரா வந்து பேசுங்க அப்படின்ட்டு தைரியமா சொல்லுவாங்கம்மா. நானு
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிம்மா.
0: நன்றிங்கம்மா.
1: நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் பல்லடத்துல இருந்து கலா பேசுறேன்.
1: சொல்லுங்க கலா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
1: ம், நானும் நல்லா இருக்கேன். உங்களோட துணிச்சலான அனுபவத்தை பகிர்ந்துக்கலாமே.
2: எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்.
1: ம்,
2: போந்தா புல ஆயில் மட்டும் இருக்கும், எண்ணெய் ஊற்றி தண்ணிட்டு ஆயில் மாட்டுறேன்.
1: ம், ம்,
2: அதை வந்து நானே எடுத்துக்கிடுவேன். ம், எங்க அம்மா தான் பெங்களூர் போயிருப்பாங்க, அதை வந்து நானே எடுத்துடுவேன். ஒரு 6 மணிக்கு மேலா கிணத்துல இறங்கிட்டேன்.
1: உங்க இணைப்பு சரியா இல்லையம்மா, நீங்க பேசுறது தெளிவா புரியலையே. ஆமா சொல்லுங்க.
2: அந்த தண்ணி எடுத்துடும் போது அந்த கீழே நிறைய
1: அப்படிங்களா, பரவாயில்ல. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். நன்றிமா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இது வெறும் கவிதை வரிகள் மட்டும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்மோட பேசின ஒவ்வொரு பெண்ணின் அனுபவத்திலையும் அந்த துணிச்சலை நாம கண்டிப்பா உணர்ந்திருப்போம். வாழ்க்கையில பயம் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் அவற்றை கடந்து என்னால் முடியும் அப்படின்ற முன்னேற்றம் தான் பெண்ணின் உண்மையான பலம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட துணிச்சலான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகள். நிமிர்ந்து நிற்போம், நம்பிக்கையோடு நடப்போம், நம் வாழ்க்கையை நாமே அழகாக எழுதுவோம். நேர்களே, நிறைவு பெறுகிறது பூவே பெண் பூவே.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம், இன்று களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் சிங்கார வடிவேலன் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில முதலாவதா, சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்திய முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்து ஒரு

வாழ்நாள் பயிற்சி. இதில் முயல் மற்றும் ஜப்பானிய காடை இறைச்சியில் மதிப்பூட்டல் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரித்தல் குறித்து விளக்குகிறார் விழுப்புரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பாடப்பிரிவு நிபுணர் டாக்டர் ஏ. லாவண்யா அவர்கள். தொடர்ந்து முயல் மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள்.

0: காலத்தை எங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உங்கள் கலம். களத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் அதியமான்கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் சிங்கார வடிவேலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபலட்சுமி.
0: சார் வணக்கம். சார்
6: வணக்கம் மேடம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் ஒரு தனியார் பள்ளியில உடற்கல்வி ஆசிரியர் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன்.
0: சார் உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட பணிப்பயணத்தை பத்தியும் சொல்லுங்க.
6: நான் என்னுடைய சிறுகாலத்தில் விளையாட்டு துறையில் வந்து மிகவும் ஆர்வமாக இருந்தேன். மேலே படித்து வரும்போது காலேஜ் லெவலில் வந்து யூனிவர்சிட்டி லெவலில் விளையாடினேன். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனை தேர்ந்தெடுத்து மாணவர்களை நல்ல உடற்கல்வியை வந்து கொடுத்து பசங்களை வந்து நல்ல ஒரு ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் கொண்டு போகணுன்றதுனால இந்த துறையை தேர்ந்தெடுத்துருக்கேங்க.
0: ஓகே ஓகே சார். இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களை தூண்டியதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அது என்ன காரணம்?
6: உடற்கல்வி வந்து ரொம்ப உடம்புக்கு முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடற்கல்வியை வந்து பல பேர் வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா காம்படிஷன் எக்ஸாமில் இருந்தும் காலேஜ் லெவலில் இருந்தும் நல்ல ஒரு பொசிஷன் வர்றதுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க.
0: சார் ஒரு பிடி டீச்சராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
6: எனக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் ரொம்ப பிடிச்சது. பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கும்போது மன அழுத்தத்தில் நிறைய இருக்கிறாங்க. அந்த மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கு உடற்கல்வி வகுப்புக்கு வரும்போது அந்த மாணவர்கள் அவங்களுடைய மன அழுத்தத்தையும் உடல் அழுத்தத்தையும் அங்கே குறைச்சிட்டு அவங்களுடைய மைண்டை ஃப்ரீயாக இருந்து படிக்க போகும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான மன நிறைவான ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது.
0: சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் 90% மாணவர்கள் வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே குழந்தைங்க வாக்கிங் போகணும், ரன்னிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இது மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய மைண்டு ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆகிட்டு பாடி லெவலு எல்லாமே ஃப்ரீ ஆகுது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபுட் சாப்பிட்றதுனால உடல் பருமன் அதிகமாக இருக்குதுங்க. இந்த உடல் பருமனை குறைப்பதற்கு வந்து ஃபிசிலைசேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க.
0: சார் மாணவர்களுடைய கல்வி செயல்திறனுக்கும் விளையாட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குங்களா?
6: மாணவர்களுடைய விளையாட்டுக்கும் கல்விக்கும் ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்குங்க. கல்வி ஒரு

0: என்னென்னா விளையாட்டு ஒன்று இருக்கணுங்க. இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம், ஸ்போர்ட்ஸ் ரொம்ப தேவை கிடையாது. 9th 10th வரும்போது பசங்களை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபிசிலைசேஷன் ஃப்ரீருக்கு யாருக்குமே அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அந்த 9th 10th படிக்கும்போது 11th 12th படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வராம்போது, அவங்க அந்த புத்தக புழுவாக இருக்கும்போது, அவன் வந்து ஒரு மணி நேரம் விளையாடும் போது அவனை உடல் அளவிலும் மன அளவிலும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறான். ஃப்ரீயாக இருந்துட்டு அவன் போகும்போது அவனுடைய மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: சார், தினமும் மாணவர்கள் வந்து எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணும், அப்படி இல்லைன்னா வெளியே விளையாடணும்னு சொன்னீங்களே, அது எவ்வளோ நேரம் அந்த மாதிரி இருக்கணும்?
0: ஈவினிங்கில் இப்போ வந்து சின்ன குழந்தைங்க வந்து 1 to 5 இருக்கிற குழந்தைங்க ஈவினிங் 4:00 5:30 வீட்டுக்கு போனாங்கன்னா 5 to 6:30 ஒரு 1 hour 1.5 hour விளையாடுறது, சைக்கிளிங்கு இல்லைனா பால் த்ரோவிங்கு இல்லைனா பேட்மிண்டன் இது மாதிரி விளையாட்டு விளையாடும் போது அவங்களுடைய மனம் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது. அதே மாதிரி மசில் உடலுடைய அமைப்பு தசைகள் எல்லாமே ஃப்ரீயாகி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உணவு எடுக்கும் திறன் அதிகரிக்குதுங்க. இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் வந்து சாப்பிட்றது குறைவாக இருக்கும். இதே ஃபிசிலேஷன் ஓடும்போது விளையாடும்போது விளையாடி முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பசி திறன் அதிகரிக்கும். உணவு வந்து அவங்க தேவையான உடம்புக்கு தேவையான கலோரிய உணவுகள் வந்து எடுத்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க.
1: சார், ஸ்கூல்ஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட்ஸை வந்து மாணவர்கள் வந்து தவற விடாமல் இருக்கிறது ஏன் முக்கியம்?
0: ஃபிசிலைசேஷன் பீரியடு ஸ்கூல் டைமில் வந்து மாணவர்கள் தவற விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் கிளாஸ் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர்களுடைய தசைகள் உடம்பு மன அழுத்தம் இது போன்றவை நிறைய இருக்குது. இதை வந்து ஃபிசிலைசேஷன் கவர் அவன் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவனுடைய மன அழுத்தம் குறையுது, ஃப்ரீ ஆகுறான், அவனுக்கு தேவையான எல்லா வகையான எனர்ஜிகளும் வந்து ஃபிசிலைசேஷனில் கிடைக்குதுங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து விளையாடும் போது ஓடும்போது அவனுடைய தசை நார்கள்லேருந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகுது, பிளட் பியூரிகேஷன்லேருந்து எல்லாமே ஆகுதுங்க. அதுக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஆக்சிஜன்கள் அதிக அளவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த மாணவன் வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கும் போது அவனுடைய பிரெயின் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி அவனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன வேணுன்றது எல்லாமே வந்து அவன் எடுக்கிற அளவுக்கு கிடைக்கும் அதில்.
1: ஓகே சார், மாணவர்கள் வந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க?
0: இப்போ வந்து மாணவர்கள் 3 வகையாக இருக்கிறாங்க. எண்டோமார், எக்ஸ்டோமார், இன்டோமார், 3 வகையான மாணவர்கள் இருக்காங்க. இதில் வந்து தட்டைக்கால், நீளக்கால், குட்டைக்கால்னு இருக்குங்க. இந்த மாதிரி மாணவர்களை ஒவ்வொரு மணி ஒரு மாணவன் உயரமாக இருப்பான். உயரமாக இருக்கிற மாணவனை பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க, வாலிபால் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மீடியமாக இருக்கிற பசங்களை ஃபுட்பால் விளையாடுறதுக்கான யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேட்டாக இருக்கிற பையன் இருக்கானா அவனை வந்து த்ரோயிங், ஷார்ட் புட், டிஸ்கஸ் இது மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஹேமர் இது மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பையன் வந்து நல்ல உயரமாக இருக்கிறான் அப்படின்னா அவனை லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப்பு இது மாதிரி பண்ணுறதுக்கு 100-200 meters ஓடுறதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து மாணவருடைய உடல் திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து அவனுடைய லங் கெப்பாசிட்டி அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா பலூனை வந்து கொடுத்து டெய்லி அவனை ஊத சொல்லி அந்த லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழி பிடிக்கிறது, இண்டூரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஜிலிட்டிக்கு வந்து கோழி பிடிக்கிறது. கோழியை வந்து இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க வந்து ஓடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க, அந்த கோழியை வந்து துரத்தி பிடிக்கும்போது அவங்களுடைய எஜிலிட்டி அதிகமாகுங்க. அதே மாதிரி நம்ம பானைலாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அதில் வந்து அந்த நம்ம மண்ணை வந்து மெரிப்பாங்க. மெரிக்கும் போது என்னாகுன்னா அந்த காலோட ஸ்ட்ரென்த்னிங் வந்து மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். அப்போ வந்து பாடி வந்து ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து மாணவர்கள் வந்து விளையாட்டில் வந்து ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு ஒவ்வொரு விளையாட்டிலும் என்ன பயன் இருக்குது, நீ மதிப்பெண் மட்டும் எடுத்தினா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது, உடற்கல்வித்துறையில் வரும்போது நீ அதற்கான ஸ்போர்ட்ஸில் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ் வாங்கும்போது நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவுன்சிலிங் போகும்போது மெடிக்கல் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு மற்ற மாணவர்கள் வந்து காலேஜை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற மாணவர்களுக்கான இடங்களை நிரப்பிட்டு தான் மற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடே செய்கிறாங்க. அதனால் வந்து இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து உங்களுடைய லைஃப்பில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்றத சொல்லுவோம்.
1: சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது முதல்ல விளையாட்டில் ஆர்வமே இல்லாமல் இருந்து பின் அதுக்கப்புறமா நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணி இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவம் இருக்கா?
0: எங்கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட் கோபிகான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அவங்க 6th 7th படும்போது எந்த ஈவெண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 8th வரும்போது அவங்க வந்து அத்லெட்டிக் வந்தாங்க. வந்து பண்ணும்போது 8th 9th சீனியர் சூப்பர் சீனியரில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட் லெவலில் பொசிஷன் பண்ணிவிட்டு ஒய்எம்சி காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் எஜுகேஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தத்தில் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க.
1: சரிங்க சார், இப்போது எந்த விளையாட்டு துறையை அதாவது குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டுன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் சில பேர் விளையாடுன்னு நினைக்கும் போது நமக்கு இந்த விளையாட்டு வருமா நம்ம விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விளையாட்டு விளையாடுறது அப்படின்றதுல ஒரு மாதிரி குழப்பமாக இருப்பாங்க. ஸோ அப்படி குழப்பமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
0: மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான

0: மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கும். அந்த திறமை என்ன, அவங்கக்கிட்டேருந்து என்ன திறமை இருக்குன்றதை வெளிக்கொண்டு வரணும். முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த விளையாட்டில் கொண்டு போனோம்னா அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. இப்போ ஒரு பாணவன் உயரமாக இருப்பான், உயரமாக இருக்கிற பையனை வந்து நம்ம பேஸ்கெட் பால் விளையாடவோ வாலிபால் விளையாடவோ கொடுத்தோம்னா அவனுக்கு அண்ட்ராம் பாசிங் எப்படி எடுக்கணும், அதே மாதிரி வந்து ஸ்லாஷிங் எப்படி அடிக்கணும், ஃபிங்கரிங் எப்படி போடணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம அவனுக்கு கிளியராக எடுத்து சொல்லும்போது அவன் அந்த விளையாட்டை வந்து சிறந்த மாணவராக விளங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க.
1: இப்போ நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸ் கூப்பிட்டு போவீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கீங்க. ஒரு காம்படிஷன் போயிட்டு சப்போஸ் அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மாணவர்கள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷன் போய் தோத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த தோல்வியை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படும் போது நீங்கள் அவங்கள எப்படி சார் மோட்டிவேட் பண்ணுவீங்க?
0: ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முக்கியமான விஷயமே இதுதாங்க. ஃபர்ஸ்ட் தடவை கீழே விழுந்து அடிபடும் போது தான் அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணுன்றதே தெரியும். ஃபர்ஸ்ட் காம்படிஷனுக்கு இப்போ போகும்போது ஒரு புதுசாக ஒரு மாணவனை கொண்டு போகும்போது அவனோ காம்படிஷன் எவ்வளோ இருக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து அந்த இடத்துல தோல்வியை சந்திக்கும் போது அவனுடைய மனநிலைமையை வந்து உடற்கல்வி தான் இப்படி தான் இருக்கும், வெற்றி தோல்வின்றது சகஜம், மன அழுத்தம் இல்லாமல் அடுத்தது வெற்றிக்கான வாய்ப்பை நீ எப்படி உருவாக்கணும், அதுக்கு நீ இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும் என்ற எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்லி அடுத்த வகையான அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான ஹெல்ப்பும் பண்ணுவோம் நாங்கள்.
1: ஓகே சார், இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்படி அந்த அவுட்டோர் கேம்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: மொபைல் தாங்க மேம் இன்றைக்கி காரணம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த காலத்தில் 80 kids 90 kids இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் எல்லா மாணவர்கள் குழந்தைங்களும் வந்து விளையாடுவாங்க. இன்றைக்கி எந்த பேரண்ட்டும் ஒரு குழந்தை கீழே இறங்கி விளையாடுறது விரும்புறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்தாங்கன்னா டிவி இல்லைன்னா மொபைல் ஏதோ ஒன்று கொடுத்து அங்கேயே சாப்பிட வச்சு உட்கார வச்சிட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது. குழந்தைய கம்பல்சரி டெய்லி ஒரு மணி நேரமாவது விளையாட விடணும். விளையாட விடும்போது அந்த குழந்தை என்ன விளையாடுறது அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவான், ஒரு குழந்தை ஃபுட்பால் நல்லா விளையாடுவான், ஒரு குழந்தை பேட்மிண்டன் நல்லா விளையாடுவான், ஒரு குழந்தை நல்லா அத்லெட் பண்ணும், நல்லா த்ரோ பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் பெற்றோர்களும் வந்து உடற்கல்வியில் அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கிறதுன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து விளையாட வைக்கணும்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது எந்த விதத்தில் பாதிக்குது?
0: மொபைல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால குழந்தைகளோட கண் திறன் குறையுங்க, மன அழுத்தம் அதிகரிக்கிறது. விளையாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் விளையாடக்கூடாது, கிரவுண்டில் தான் விளையாடணும். கிரவுண்டில் விளையாடும்போது அவருடைய தசை நார்கள்லேருந்து ரத்த ஓட்டத்திலேருந்து எல்லாமே சீரமையாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கால்சியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கும். ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும்போது பாடியில் தேவையான எனர்ஜிஸ் வந்து நிறைய கிடைக்குங்க. அதனால் மாணவர்கள் கம்பல்சரி வந்து மொபைல் டிவி பார்க்குறத விட்டுட்டு தினமும் ஒரு மணி நேரமாவது கம்பல்சரி விளையாடி தான் ஆகணுங்க.

0: சார். அப்புறம் சில மாணவர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கெரியரில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா ஒரு மிடில் ஏஜில். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அப்படி ஃபாலோ பண்ணாதான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க நினைக்கிற இடத்த அடைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 14, 17, 19 வந்து மூணு கேட்டகரி இருக்குங்க. இது ஆர்டிஎஸ், பிடிஎஸ்ன்னு இருக்குங்க. பாரதியார் தின விளையாட்டுகள், குடியரசு தின விளையாட்டுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 14 லெவல் கேட்டகரிஸில் பசங்களை பார்த்தீங்கன்னா 100, 200, 400, 800 அப்படின்ட்டு ஷார்ட் புட், டிஸ்கஸ் இது இருக்குங்க. இதை வந்து அந்த குழந்தைய வந்து ஒவ்வொரு தடவை அண்டர் 14லேருந்தே அவனை ட்ரெயின் பண்ணும், அண்டர் 10லேருந்தே ட்ரெயின் பண்ணும், 3rd, 4th வரும்போதுலேருந்தே அவனை எடுத்து அவனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கொடுத்து வெயிட் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே கொடுத்து அவனை வந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு வந்து ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி அவன் டெய்லியும் கம்பல்சரி காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அதற்கு தேவையான உணவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை, அவிச்ச கடலை, இல்லைன்னா வந்து முளைக்கட்டிய பயிறு, இல்லைன்னா கள்ளப்பருப்பி, இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி வந்து நான்வெஜ்ஜை வந்து அதிகமாக எடுக்காமல் சிம்பிளாக எடுத்துக்கணும், கால்சியம் கிடைக்கிறதுக்கான இது எடுத்துக்கணும்.
0: சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் மாணவர்கள் வந்து எந்த விளையாட்டுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க?
1: இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பசங்க கிரிக்கெட்டில் அதிகமாக இருக்காங்க, ஃபுட்பால் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா T20 மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வாலிபால் பார்த்தீங்கன்னா T20 மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கேம்களும் பார்த்தீங்கன்னா இப்போ 5s வந்துருச்சு, 7s வந்துருச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஸ் இருந்தால் தான் விளையாட முடியும், இன்னைக்குலாம் 5 மெம்பர்ஸ் இருந்தாவே விளையாடுறாங்க, 7s இருக்குது, 7s விளையாடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டோர் ஸ்டேடியத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இண்டோர் ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து இப்போ பசங்க லேண்ட் டென்னிஸில் நிறைய இருக்காங்க, டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க, டென்னிகைட் விளையாடுறாங்க, நிறைய விளையாட்டுகள் இருக்குங்க இன்னைக்கு.
0: சார், விளையாட்டு துறையில் பெண்களோட முன்னேற்றம் இப்போ எப்படி இருக்கு? பெண்கள் விளையாட்டு துறையில் இன்னும் அதிகமாக முன்னேற என்ன செய்யணும்?
1: முன்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. இன்னைக்கு வந்து அதுமான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ஏசியன் கேம்ஸில் நிறைய மெடல்ஸ் வந்து இன்னைக்கு கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப்ல பண்ணியிருக்காங்க. அதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து நிறைய போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங், ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங், பேங்க்கு, இது வந்து நேவிலேருந்து எல்லா வகையான இடத்துலையும் போஸ்டிங் கிடைக்குது. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள் வந்து, பெண் குழந்தைங்கள் வந்து பேரண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணி கம்பல்சரி விளையாட அனுப்பணும். அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன தேவை, அந்த குழந்தை என்ன விளையாடும், அந்த குழந்தை விளையாடினா என்ன யூஸ் உண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான படிக்கிற பள்ளியில் இருக்கிற உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட கேட்டு எந்த வகையான விளையாட்டில் நம்ம பாப்பாவை கொண்டு போகணும், கேர்ள்ஸை கொண்டு போனோம்னா நல்லா மேலே வருவாங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி குழந்தைகளை நல்லா வந்து ஸ்போர்ட்ஸில் மேலே கொண்டு வரதுக்கான உதவியை வந்து பேரண்ட்டும்

0: செஞ்சால் மட்டும்தான் இந்த உடற்கல்வியை மகளிரிடமிருந்து அதிகமாக நம்ம பெற முடியுங்க.
1: சார், உங்களோட சொந்த அனுபவத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே விளையாட்டு துறையில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: எங்களுக்கு காலேஜ் லைஃப் தாங்க விளையாட்டில் மறக்க முடியாத நிலைமை. ஏன்னா யூனிவர்சிட்டி மேட்சஸ் விளையாடிட்டு முடிச்சுட்டு வரும்போது எங்கள் கோச்சஸ் கூட வந்து கோச்சஸ் அந்த இடத்துல கப் வாங்கிட்டு வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க எல்லாமே. அந்த நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், யூனிவர்சிட்டி எக்ஸாம் நாளைக்கு இருக்கும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இது யூனிவர்சிட்டி மேட்ச் விளையாட்டு வருவோம், மார்னிங் 6:00 எக்ஸாம் பண்ணுவாங்க சார் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு என்னடா கஷ்டம், போய் எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்லா வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது அப்படின்ற விஷயத்தில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தவங்க நிறைய பேர் எஸ்ஐஸ் இருக்காங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபிசிலைசேஷன் நாங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு போகக்கூடாது, மாணவர்களை முன்னேற்றணுன்றதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறோம். அவங்க அதுக்கு மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து கிடைச்சதுனால வேற ஒரு துறைக்கு மாறி இருக்கிறாங்க.
1: ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து படிப்பு மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை நினைக்கிறாங்க இல்லையா, விளையாட்டுலாம் வேணாம் படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்றது ஓகேங்க, ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷனும் ரெண்டும் வந்து ஈவனாக இருக்கணும். ஒரு குழந்தை வந்து எஜுகேஷன் லெவலில் இருக்கிறவங்களோ அந்த லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தை வந்து மேல் படிப்பு படிக்க போகும்போது அவங்களுக்கு வந்து சிறந்த காலேஜ், பெஸ்ட் காலேஜ் ஐஐடி விஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் வந்து அவங்களுக்கு தேவையான கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்து பிஇ கவுன்சிலிங் ஆகட்டும், மெடிக்கல் கவுன்சிலிங் ஆகட்டும், எந்த கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்கனாலும் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் மற்ற கோட்டாஸே வந்து வருது. அதனால் உங்கள் குழந்தை வந்து நல்லா பெஸ்ட்டாக படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எஜுகேஷனில் மட்டும் விடாமல் அவங்களுக்கான தேவையான ஸ்போர்ட்ஸையும் கொடுங்க. ஸ்போர்ட்ஸையும் கொடுத்து பண்ணும்போது அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான எல்லா உரையான வாய்ப்புகளும் கிடைக்கும். பல பேர்கிட்ட சேர்ந்து பேசும்போது அவங்களுடைய ஷேரிங் என்னென்ன இருக்குது, மனசில் என்ன இருக்குன்றத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ மற்ற டீச்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ பேரண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபிசிலைசேஷனில் இருக்கும்போது நம்ம கூட ஒரு குழு விளையாட்டு விளையாடும் போது ஒரு 5-10 பேர் விளையாடும் போது அந்த 10 பேருக்குடைய நம்ம பேசும்போது நம்மளுடைய மன அழுத்தம் குறையுது. அவங்களுக்கு தேவையான மற்ற வெளி இடத்துல என்னென்ன நடக்கின்றது எல்லாமே தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வெற்றி தோல்வி என்பது சகஜமாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்துட்டுனா சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் உடற்கல்வியில் அப்படி கிடையாது, இந்த தடவை தோல்வி ஆயிருக்குன்னா அடுத்த தடவை அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய 100% இருக்குது. இதையே வந்து நீங்கள் எஜுகேஷனில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த மாணவன் சிறந்த மாணவனாக விளங்குறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது.
1: ஒரு நல்ல விளையாட்டு வீரரா இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் சார்?
0: விளையாட்டு வீரர்னாவே ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தான் மேம் ஃபர்ஸ்ட் முக்கியம். இப்போ எந்த ஸ்போர்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்போர்ட்ல வந்து 100% அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதுக்கு தேவையான ஒர்க் அவுட் தெரிவி ஒர்க் அவுட் பண்ணணும். அதற்கு தேவையான எனர்ஜி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஒர்க் அவுட் என்னென்ன ஒர்க் அவுட் ஆகுதுட்டோ அதில் டெய்லியுமே பண்ணிட்டு அவன் நல்லபடியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணானா அவனுடைய லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக வரலாங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர்னா யாரு? அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
0: எனக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர்னா சொல்லிட்டு போகலாம், எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களையும் ஒவ்வொருத்தரும் பெஸ்ட்டு சொல்லலாங்க மேடம். உடற்கல்வியில் இருக்கிற மாணவர்கள் வந்து என்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அதை உடற்கல்வி ஆசிரியர்கள் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்து சொல்லி இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறோம்.
1: சார், விளையாட்டுத்துறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது?
0: மேம் விளையாட்டுத் துறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதிக்காத ஆள்களே கிடையாது. தமிழ்நாட்டு லெவலில் நிறைய சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. மாநில லெவலு தேசிய லெவலும் பங்கு பெற்று இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சிஎம் ட்ராஃபியில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்டிஐடிலேருந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மாணவர்களுக்கு தேவையான. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவன் வெளியுலகத்தை தெரிஞ்சிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மற்றபடி அவனுடைய உடல் தகுதியை உயர்த்திக் கொள்ளவும் மற்ற நண்பர்களிடம் தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உடற்கல்வி மிக முக்கியமாக இருக்குதுங்க.
1: சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இணைஞ்சு விளையாட்டோட முக்கியத்துவம், மாணவர்களோட உடல்நலன் மற்றும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை சொன்னீங்க. நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
2: நேயர்கள், இதுவரை உங்கள் கலம் களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் சிங்கார வடிவேலன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுபலட்சுமி. நேயர்களே, நிறைவு பெற்றது இன்றைய உங்கள்

0: நேயர்களின் மேடையாய்
1: காத்துல மதக்கிறான் போற வழியில பூவாசிருக்கிறான்.
0: விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகள்.

தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். நேர்களை உங்கள் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முதலாவதா சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்திய முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சியில் முயல் மற்றும் ஜப்பானிய காடை இறைச்சியில் மதிப்பூட்டல் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரித்தல் குறித்து விளக்குகிறார் விழுப்புரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பாடப்பிரிவு நிபுணர் டாக்டர் ஏ. லாவண்யா அவர்கள். தொடர்ந்து முயல் மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஆகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப் பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பர மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை

0: கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்கலை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைச்சு

அறிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமிஜு வென்றார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: என்ன இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க போல?
3: ஆமாமா, நேத்து சந்தைக்கு வேற போனல, அதான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். வா சாப்பிடலாம்.
2: என்ன நீ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்ல இவ்ளோ பிளாஸ்டிக் பையே இருக்கு? பிளாஸ்டிக் பூமியின் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் தெரியுமா?
3: என்ன நீ புதுசு புதுசா ஏதோ சொல்ற?
2: புதுசு புதுசாலாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். 20 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் 300 ஆண்டு ஆனாலும் மக்காதான். கண்ட இடங்கள்ல நம்ம போடுறதுனால பிளாஸ்டிக்கும் சரி பாலித்தீன் பைகளும் சரி மண்ணு மக்கவே மக்காது.
3: பிளாஸ்டிக் மண்ணுல மக்கறது இல்லையா?
2: ஆமாப்பா, பிளாஸ்டிக் மண்ணுல மக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மழைக்காலங்கள்ல இந்த தண்ணி அடியிலயும் போறது இல்ல. புதைக்கப்பட்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து மீத்தேன் வாயு வெளியாகி நிலத்தடி நீரையும் பாதிக்குது.
3: என்னக்கா சொல்ற, பிளாஸ்டிக் இவ்வளவு மோசமானதா? நிலத்தையும் கூட பாதிக்குதா?
2: ஆமாப்பா, பிளாஸ்டிக் பொருளை நம்ம தவிச்சுட்டு காகிதம் துணி பையின்னு பயன்படுத்தணும்னா அந்த குப்பை எல்லாம் மக்கும் சரியா? பிளாஸ்டிக்க பயன்படுத்தினா மக்கவும் மக்காது, நம்மளுக்கும் கேடு, சுற்றுச்சூழலுக்கும் கேடு, நிலத்தடிக்கும் கேடு.
3: சரி சரி, நீ இவ்வளவு சொல்ற, இனிமே நான் பிளாஸ்டிக்கையும் பாலித்தீன் கழிவுகளையும் மக்காத பெட்டிகள்ல தான் போடுவேன்.
2: உன்ன போலவே எல்லாருமே வீட்டுல இருந்து முதல்ல பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும். அப்போதான் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்ம முற்றிலும் ஒழிக்க முடியும்.
3: பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம்,
2: சுற்றுச்சூழலை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள்

0: பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக டாப் செட்கோ கடன் திட்டம் BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மற்றும் மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் ₹25,00,000 வரை, குழுக்கடன் ஒருவருக்கு ₹1,25,000 வரையும், குழுவுக்கு ₹25,00,000 வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு ₹1,20,000 வரையும் வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை https://topsetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக முதலமைச்சர் கோப்பை 2026 தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்கள், 19 வயதிற்குட்பட்டோர், கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள், பொது பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள், மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம். ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மண்ணின் மகள் திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இதற்கான தகுதி 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு வழங்கப்படும். வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. இதற்கான மானியமாக 50% மானியம், அதிகபட்சம் 5,00,000.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

0: மதிய வணக்கம் நேயர்களே, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலை இசைக்கும் நேரம் 1:10. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முன்னதாக
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. ஆமா நேயர்களே, கடிதம் வழியா பாடல் கேட்கும் நிகழ்ச்சி தான் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தன் விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க மாலகப்பாடி பகுதியிலிருந்து குமரேசன். அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் காளி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. என்ன நேர்களே, உங்க விருப்ப பாடலும் இந்த பகுதியில இடம்பெறணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை எழுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி, தர்மபுரி 6368007 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து செல்வம் பிரசன்னா அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் சின்னத்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.

0: திங்கடல் எண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. சேலம் கருப்பூர் பகுதியிலிருந்து நதியா கீர்த்தி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டு வகையாக வரும். அதாவது வந்து காலோட உள்புறங்களில் வரக்கூடியது வந்து தொடையிலிருந்து கீழே வந்து பாதம் வரைக்கும் வரும். இது இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது இந்த வேரிகோஸ் வெயின்ன்றது. பட் ஆனால் காலோட வெளிப்புறத்தில் வரக்கூடிய நரம்பு சுருண்டு இருக்கிறதுன்றது நமக்கு முட்டியோடு நின்று போயிடும். அது ஒரு பெரிய அனாட்டமி, அது ஒரு பெரிய தியரி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய வந்து இந்த நரம்பு சுருண்டு இருக்குது இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்த பாதம் இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிகோஸ் வெயின் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், செஞ்சேன் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா பேஷண்ட்டை எல்லாம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ் 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின் அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குறூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரு. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில், நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன், உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு எனக்கு கேட்காதிக்க, அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றதை கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது, செய்து பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு, அது பார்த்தாக்கா எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே உட்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்துவிட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்றைக்கி 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா. அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா

0: ரெண்டு நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும். அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது. அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரியிலே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல, அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேரிகோஸ் வேணுன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோடு வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது, நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலை இசைக்கும் நேரம் 1:37. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கரூர் பகுதியிலிருந்து தமிழ் சோலை கணேசன் அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் செவ்வந்தி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நேய விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கோட்டையூர் பகுதியிலிருந்து ஏ மாதம்மாள் ஆறுமுகம். அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் தியாகம் என்ற திரைப்படத்திலிருந்து.

ஒளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற

0: அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: டெங்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத்து அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மை பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவனரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயாள் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை திருநீரு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் AA லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள்

இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்டு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசாக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அதிகபட்ச அளவுகள் கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 10 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி, கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர் சின்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, நீலகிரி அவலாஞ்சி, கோயம்புத்தூர் உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி மேல் பவானி பகுதியிலும், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, நீலகிரி வின்ஸ்வர்த் எஸ்டேட், சென்னை வடபழனி, சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், நீலகிரி செருமுள்ளி, சென்னை விமான நிலையம், நீலகிரி உட் பிரைவேட் எஸ்டேட், சென்னை ஆழந்தூர், தேனி, பெரியாறு, நீலகிரி பார்வுட், செங்கல்பட்டு, மகாபலிபுரம், சென்னை சோழிங்கநல்லூர், நீலகிரி நடுவட்டம், செங்கல்பட்டு, கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், செங்கல்பட்டு, கொளப்பாக்கம் ஏஆர்ஜி, திருவள்ளூர், செம்பரம்பாக்கம், திருநெல்வேலி 4 முக்கு, சென்னை, சென்னை வளசரவாக்கம், செங்கல்பட்டு, மகாபலிபுரம் ஏடபிள்யூஎஸ், அடையாறு, சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை ஐஸ் ஹவுஸ், தேனி தேக்கடி, கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், சென்னை பள்ளிக்கரணை, மணலி, திருவொற்றியூர், முகலிவாக்கம், மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், ஐயப்பாக்கம், செங்கல்பட்டு, திருக்கழுங்குன்றம், சென்னை மணலி, சென்னை வளசரவாக்கம், சென்னை சாலிகிராமம், சென்னை நாராயணபுரம் ஏரி, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மணலி நியூ டவுன் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், சென்னை மடிப்பாக்கம், ஓகேஎம் துறைப்பாக்கம், நீலகிரி கிளன்மார்க்கன், சென்னை எண்ணூர், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, சென்னை அமைந்தக்கரை, சென்னை கொரட்டூர், காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், டிஜிபி அலுவலகம், திருநெல்வேலி காக்காச்சி, சென்னை சென்ட்ரல், சேலம் ஆனைமடுவு அணை, சென்னை தண்டையார்பேட்டை, அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, ஈரோடு கவுந்தம்பாடி, செங்கல்பட்டு, திருப்போரூர், சென்னை காசிமேடு, கன்னியாகுமரி சிற்றாறு, நீலகிரி கிண்ணக்கோரை, சேலம் ஏற்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர் உடுமலைப்பேட்டை, திருவள்ளூர் பூண்டி ஆகிய பகுதிகளில் தரா 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில

பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: மன்னார் வளைகுடா தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள்: தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள்: கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். அதற்கு முன்னதாக
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முயல் மற்றும் ஜப்பானிய காடை இறைச்சியில் மதிப்பூட்டல் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரித்தல் குறித்து தகவல்களை வழங்குகிறார் விழுப்புரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் நிபுணர் டாக்டர் ஏ. லாவண்யா அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஸோ காலையிலேருந்து நம்ம வந்து முயல் எப்படி வளர்க்கலாம், அப்புறம் வந்து காடை வளர்ப்பு எப்படி உபகரமான முறையில் அறிவியல் ரீதியாக எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி நிறைய செஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முயல் மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பில் மதிப்பூட்டல் எப்படி பண்ணலாம். மதிப்பூட்டல் அப்படின்றது வந்து வேல்யூ அடிஷன், சரிங்களா? ஸோ ஒரு வேல்யூ அடிஷன் வந்து முயல் இறைச்சியில் எப்படி பண்ணுறது, காடை வளர்ப்பு மற்றும் காடையிலிருந்து பெறக்கூடிய இறைச்சி மற்றும் அதோட துணை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பை ப்ராடக்ட்ஸ், போத் ராபிட் மீட், அதே மாதிரி ஜப்பானிய குயில் ஃபார்மிங். ஸோ அதுலேயும் வந்து கிடைக்கிற துணை பொருட்களில் எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த துணை பொருட்கள் யூஸ்வலாகவே வந்து நம்ம வேஸ்ட் தான் பண்ணுறோம், இறைச்சிக்காக வளர்க்குறோம். ஆனால் அதை வந்து அதுலேருந்து பெறக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, மதிப்பு கூட்டுதல் பண்ணுறதில்ல. அதை ஒரு கழிவு பொருளாகவே நம்ம வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சில சார் சொன்னார் இல்லைங்களா, இது ஒரு பெப்டாக் மாதிரி தான், ஒரு 10 minutes டைம் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த வேஸ்ட் பொருட்கள்லேருந்து என்ன மாதிரியான முக்கிய மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, முயல் இறைச்சியில் மதிப்பு கூட்ட பொருட்கள், மதிப்பு கூட்ட பொருட்கள் பொதுவாகவே நம்மளோட கோழி இறைச்சி, அது ஆட்டு இறைச்சி மற்றும் எந்த வகையான இறைச்சி பொருளாக இருந்தாலும் சரி, அதில் எந்த மாதிரியான முக்கிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறோமோ அந்த எல்லா உணவுப் பொருட்களுமே நம்மளால் முயல் இறைச்சிலையும் பண்ண முடியும், அதே மாதிரி காடை இறைச்சிலையும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன கேட்டால் நான் சொல்வேன், நான் இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்ம இப்போ மாடர்ன் ஃபுட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்ஸ், பீஸா ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், ஒரு சாண்ட்விச் ஆகட்டும், ஒரு நான்வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்ம வந்து சாஃப்ட்னஸ் தான் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ராபிட் மீட், இந்த முயல் இறைச்சியில் அதோட மீட்டோட தன்மையை, இறைச்சியோட தன்மையே ரொம்ப மெல்லியதாக இருக்குது, மென்மையானதாக இருக்குது. அதனால் அதோட மென்மையான இயற்கை குணத்தின் காரணமாக அதை வந்து ஈஸியாக வந்து அந்த வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்ஸு, இந்த பீஸா டாப்பிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்கருக்குள்ள ஸ்டஃபிங்கு, இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். இது வந்து கன்சியூமர்கிட்ட நல்ல ஒரு அக்செப்டன்ஸும் நமக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இறைச்சியில் வந்து முக்கியமான துணை பொருள் பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது

கொழுப்பு கொழுப்பு நமக்கு வரும் இல்லைங்களா. யூஸ்வலாக வந்து அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு இறைச்சி கடையில் வந்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு சேர்த்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து இல்லாமல் அந்த இறைச்சியோட எடையினோட கூட சேர்த்து போட்டுருவாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து என்ன போகாது, விலை போகாது, கொழுப்புன்றனால அவ்வளோவா வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த கொழுப்புலேருந்து நம்ம எக்கச்சக்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு பேஸே என்னன்றது பார்த்தோம்னா ஃபேட்டு தான், கொழுப்பு பொருள் தான், சரிங்களா. ஸோ அது வந்து நிறைய க்ரீம்ஸு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, லேபிள்லையும் அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஸோ அது மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ் க்ரீமு, ஃபேஸ் சீரம், மாய்ஸ்சரைசிங் க்ரீமு, லிப் பாமு, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, கண்டிஷ்னர், சோப்பு, சன்ஸ்க்ரீன் லோஷன், அப்புறம் வந்துட்டு இந்த வின்டர் டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய க்ரீம்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அந்த கொழுப்பு தான். ஸோ இதுலேயுமே இந்த முயல் இறைச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற இறைச்சி வகைகளிலிருந்து கிடைக்க

கிரீமு, லிப் பாமு, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, கண்டிஷ்னர், சோப்பு, சன்ஸ்கிரீன், லோஷன், அப்புறம் வந்துட்டு இந்த வின்டர் டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய க்ரீம்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அந்த கொழுப்பு தான். ஸோ இதுலேயுமே இந்த முயல் இறைச்சியிலேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற இறைச்சி வகைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பை விட அதிகமாக பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கொழுப்பை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றது ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த கொழுப்பை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான ப்ராடக்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைச்சிக்காக நீங்கள் முயலை வந்து பயன்படுத்தும் போது கொழுப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் கலெக்ட் ஆகும், அப்படி தானே இல்லைங்களா? ஏன்னா இறைச்சியுமே நமக்கு கம்மியாக தான் டிமாண்டில் இருக்குது. அப்படின்னும் போது இந்த கொழுப்பு துணை பொருளை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரணும். சேர்த்து வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கூட ஒரு குளிர்சாதன பெட்டியில் கூட சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு கலெக்ஷன் வந்ததுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மிதமான சூட்டில் வந்துட்டு அதை வந்து சூடுபடுத்தி கொழுப்பை வந்து கரைக்கணும், சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு லிக்விட், ஒரு நார்மலாக ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு வரும்போது அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் காற்று புகாதபடி நல்லபடியாக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் வந்து தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ அது வந்து இந்த மாதிரி இந்த ஃபிஃப்த் ஸ்டெப்பில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட பேஸு. இந்த பேஸை பயன்படுத்தி நீங்கள் என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் வேணாலும் உங்களால் பண்ண முடியும், சரிங்களா? இதுக்கு வந்து இது வந்து பேஸு. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஜோஜோபா ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை வந்து நெய் கீ, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் வாசனை திரவியம், அது வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, பர்மிசபிள் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டும் நிறமூட்டி கலரண்ட், அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் கலரண்ட்ஸாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாசனை திரவியங்களும் அதுக்கப்புறம் நிறமூட்டியும், சரிங்களா? அதை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அதில் லிப் பாமு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சோப்பு, அப்புறம் வந்து க்ரீமு, இதெல்லாமே பயன்படுத்தலாம். நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு டைமில் வந்து கீ வாஷு 100 times வந்துட்டு அந்த வெங்கல தட்டில் குளிர்ந்த நீரை ஊற்றி ஊற்றி ஒரு 100 times நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கீ பேஸ், ஒரு க்ரீம் பேஸ் கிடச்சிது. ஸோ அந்த மெத்தட்லேயே கூட நீங்கள் க்ரீம் வந்து ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த கொழுப்பிலிருந்து, சரிங்களா? சரி, அடுத்து இது வந்து சோப்பு. இதுக்கும் வந்து சோப்பு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரு மோல்டும் காஸ்டிக் சோடாவும் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கலரும் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு 800 gram கொழுப்பு பொருள் எடுக்கணும். அதில் வந்து 400 gram நீங்கள் வந்து இந்த முயல் இறைச்சியோட கொழுப்பை வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? மீதி 400 gram வந்து ஒரு 100 gramமாவோ இல்லை ஒரு 200 gramமாவோ நீங்கள் வேறு எந்த எண்ணெயை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது கூட வந்துட்டு இந்த 800 gram கொழுப்பு பொருள் இல்லை எண்ணெய்க்கு 135 gram காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த கொழுப்பில் ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கட்டியாக ஆரம்பிக்கும் கூல் ஆகும் போது, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு கட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே மோல்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மோல்டை வந்து கொஞ்சம் ஒரு 48 hours வந்து நீங்கள் விட்டுறணும். அந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 48 hours அப்புறமா அது வந்து அந்த சோப்பு கட்டிகளாக ஒரு ஃபுல் மோல்டில் வந்து கட்டியாக இருக்கும். அதை நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் ஊற்றி வைக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சோப்பு வந்து இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் காஸ்டிக் சோடா போட்டிருக்கனால நீங்கள் உடனே அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா காஸ்டிக் சோடாக்கு வந்து காரத்தன்மை அது வந்து ரொம்ப அதிகம், ஸ்கின் அலர்ஜி வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும், அது இல்லாமல் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதனால் அது என்ன பண்ணணும்னா ஒரு 6-7 வாரங்கள் வந்து நீங்கள் அப்படியே அதை விட்டுறணும். அதுக்கு பேர் வந்து க்யூரிங் ப்ராசஸ்னு அர்த்தம், சரிங்களா? அந்த சோப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு உடனே யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, உடனே மார்க்கெட்டிங் பண்ணிடக்கூடாது. ஒரு 6-8 weeks வந்து நீங்கள் அப்படியே வச்சிடணும், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சோப்பை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சோப்பு இதுவும் வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கும், இது உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் ஹேர் ஆயில், அதோட கொழுப்புலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். யூஸ்வலாக வந்து நம்ம ரேபிட்டோட ரத்தத்துலேருந்து ஹேர் ஆயில் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அது நல்லா போகக்கூடிய ப்ராடக்ட் தான், பட் இருந்தாலும் அதோட ஸ்மெல் சில பேர்த்துக்கு பிளட் அப்படின்றதுனால பிடிக்காது, இல்லைங்களா? ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கொழுப்புலேருந்தும்

0: நீங்கள் என்ன பண்ணலாம், ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, கன்சியூமர் அக்செப்டன்ஸும் இருக்கும். இதுவும் ஈஸி தான். இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம சேமித்த அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் உருக்கிட்டு வேறு நம்மளோட ஆயில் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், விளக்கெண்ணெய், தேங்கெண்ணெய், இல்லை நல்லெண்ணெய், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சம பங்கோ, இல்லை இதை வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஒரு இது வந்து ஒரு 50% எடுத்தோம்னா மீதி ஒரு 50%ல் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு ஹேர் ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவும் நல்லா போகும். அப்புறம் இங்கே இந்த பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, ராபிட்டோட கொழுப்புலேருந்து பண்ணியிருக்கேன். பிரைட்னிங் க்ரீம், அப்புறம் வந்து பேபி மாய்ஸ்சரைசிங் லோஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, சன்ஸ்க்ரீன், அப்புறம் லிப் பாம், சீரம், ஃபேஸ் சீரம், இதெல்லாம் கூட அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது. இதில் சில பிராண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ராபிட்டோட பிக்சர் போட்டு நமக்கு வந்து ரொம்ப கிளியராகவே காமிக்கிறாங்க. ஆனால் சில இடத்துல வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாலோ கொழு, அந்த கொழுப்புக்கு பேர் வந்து டாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாலோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பின்னாடி நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க ராபிட் டாலோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செக்டர் தான். இது வரைக்கும் நம்ம வந்து துணை பொருட்கள்லேருந்து கொழுப்புலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, இதுவும் வந்து மற்ற துணை பொருட்களான தோல் மற்றும் முடி, அந்த ராபிட்டோட முடியும் அப்புறம் தோலிலிருந்தும் நிறைய விதமான கைவினை பொருட்களும் ரெடி பண்ண முடியும். இப்போ சார் கூட ஒருத்தவங்க இங்கே ஆண்டர்ப்ரனராக இருக்க சார் வெங்கடேஷ் சார் வந்து சொல்லிட்டு இருந்தார், அந்த முயலோட இது வால் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கீ செயின் ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தார். பட் அவருக்கு வந்து டிமாண்ட் பத்தலையாம். ஏன் அப்படின்னா கீ செயின் நல்லா போகுது, பட் வந்து முயலுக்கு ஒரு வால் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ முயல் நிறையா வளர்த்தா தான் என்ன பண்ண முடியும், கீ செயின் வந்து நிறையா கொடுக்கலாம் அந்த பை ப்ராடக்ட்லேருந்து. ஸோ அதனால் டிமாண்டை வந்து அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, கீச்சைன் நிறையா வாங்குறாங்க அந்த ஹேரோட சாஃப்ட்னஸ்னால. நிறைய பேர்த்துக்கு அது வந்து நம்ம இதுலேருந்து தான் எடுத்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. இப்போ யூஸ்வலாக ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் வந்து அவனோட ஸ்கின்லையோ இல்லை சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்துகிற பொருள் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நிறைய இடத்துல வந்து நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் கைவினைப் பொருட்கள் வந்து அப்படி கிடையாது, மேக்ஸிமம் நிறைய இடத்துல அது இல்லை. அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணலாம், மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். அடுத்தது இதில் பாருங்கள், மேஜராக ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அதுதான் வந்து இந்த மேக்கப் ப்ரஷ்ஷு. நீங்கள் நிறையா எனக்கு வந்து பர்சனலாக இந்த அழகு கலை நிபுணர்களோட பேட்டிகளெல்லாம் நான் கேட்பது உண்டு. ஸோ அதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ப்ரெஷ்ஷெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நேச்சுரல் ஃபைபர்ஸு, நேச்சுரலாக இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸில் பண்ணுற ப்ரெஷ்ஷஸ் தான் நல்ல மேக்கப்பை வந்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரெஷ்ஷை கூட இது ஒரிஜினல் முடியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷ்ஷஸில் கூட நிறையா வந்து இந்த முயலோட முடி தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேஸ்ட் ஆகிற பொருள் தான் இல்லையா, ஸோ அதுலேருந்து நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அது வேஸ்ட் ஆகாமல் அந்த கொழுப்பெல்லாம் வந்து நம்ம நிறைய நாளுக்கு சேமித்து வைக்கவும் முடியுது. அடுத்தது வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா எல்லா ஒரு இறைச்சி வகைகளுக்கும் ஏதோ ஒரு மத அடிப்படையிலான ஒரு தடை இருக்குது, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் முயல் இறைச்சிக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான மத அடிப்படையிலான எந்த ஒரு தடையுமே கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் இதுலேருந்து சிறு தொழில் வந்து நிறையா தொடங்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து வேல்யூ அடிஷனும் முயல் வளர்ப்பும் ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவர் கூட நிறையா கை கொடுத்து இன்னும் ஒரு ஒரு அமைப்பாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ந்து ரொம்ப நல்லா வர முடியும். காடை வளர்ப்பும் அதே தான். காடை வளர்ப்பில் வந்து எல்லா வேல்யூடட் ப்ராடக்ட்ஸு, நம்ம நார்மலாக சிக்கன் இதிலெல்லாம் என்ன மட்டன்லலாம் என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வந்து காடையிலையும் பண்ண முடியும். அப்புறம் காலையில் முரளி சாரோட கிளாஸில் சொல்லியிருப்பார், அதோட அதுக்கு வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்குது, அதை மட்டும் நம்ம வந்து கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு இனி வந்து பிராய்லரோட ஆல்ரெடி ஒரு அலர்ட்னஸ்ஸு, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இல்லையா. ஸோ அப்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீட் சோர்ஸ், இறைச்சிக்கான ஆல்டர்னேட்டிவ் இது வந்து பார்த்துட்டு இருக்கு தான் செய்கிறோம் நம்ம. ஸோ எல்லாருமே மட்டன் மட்டன் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லாமல் காடை பக்கமும் திரும்ப நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதோட என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் முயல் மற்றும் ஜப்பானிய காடை இறைச்சியில் மதிப்பூட்டல் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரித்தல் குறித்து தகவல்களை வழங்கினார்.

0: விழுப்புரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் நிபுணர் டாக்டர் ஏ. லாவண்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து முயல் மற்றும் காடை வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நீங்க இத்தனை பேர் வந்து ஒரு தொழில தொடங்கணும்னு சொல்லி இந்த வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இந்த வெயில் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்க போகுது. பேப்பர்லாம் பார்த்தீங்கல்ல, என்னமோ எல் நைனோன்னு சொல்லி போய் டெய்லி போட்டே இருக்காங்களே. இது ஒன்றும் இல்லை, பஞ்சம். நம்ம பழைய காலத்தில் எல்லாம் சொல்கிறது பஞ்சம். இன்றைக்கி தமிழ் இங்கிலீஷில் வந்து எல்நைனோன்னு பேர் வச்சுட்டான். என்ன ஒரு மோசமான நிலைமைனா, இது 150 வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற பஞ்சம். சரியா? அப்போ எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கெல்லாம்? நம்ம தாத்தம்மா மூதாதையர்களுக்கு தான் இந்த பஞ்சத்தை பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பஞ்சத்திலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறத கேள்வி. ஏற்கனவே நம்ம சம்பாதிக்கிற வருமானம் பத்த மாட்டேங்குது. இப்போ தண்ணி வறட்சி வந்துருச்சுன்னா இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. பயிரெல்லாம் கருகிருச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏதாவது வழி வேணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது இந்த ஆடு மாடு ஹெல்ப் பண்ணுமா? அதுதான் கேள்வி. பண்ணவா பண்ணாதா? எந்த வெயிலாக இருந்தாலும் வெள்ளாடோ செம்மறியாடோ மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். அங்கே வெறும் மண்ணாக இருந்தாலும் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். இந்த வெள்ளாட்டியும் ஆட்டையை கொண்டு விற்றீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா ஏதோ ஒன்று கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் நெல் வைக்கிறோம், வச்சோடனையும் தண்ணி இல்லாத போயிடுது, வறண்டு போயிடுது. அந்த வைக்கோலை வாங்குற கூட ஆள் இருக்க மாட்டேங்கிறான். சரியா? இங்கே தான் இந்த ராபிட் வந்து இனிமேல் வருங்காலத்தில். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு 2 ஏக்கரா வச்சு வீடு கட்டல, 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்டில் தான் நம்ம வீடு கட்டிகிட்ருக்குறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து மாடு வளர்த்த முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான். வச்சுக்கலாம், ஒரு மாடு வச்சுக்கலாம், மீறி போனால் 2 வச்சுக்கலாம். ஆனால் இந்த சின்ன இடத்துல வேறு எதாவது வச்சுக்க முடியுமான்னு யோசிச்சு வச்சுக்கலாமா? இந்த காடை நீங்கள் வாட்டி வெர்டிகலாக அடிச்சுட்டே போகலாம், எவ்வளோ ஸ்டேக் வேணாலும். இப்போ மெட்ராஸ்க்குலேயே வந்து மெயினில் மொட்டை மாடியில் 5 அடுக்கு 6 அடுக்கு வச்சு வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மெட்ராஸ்காரர்கள்லாம் காடை வளர்த்துறாங்க? இடவசதி இல்லை, அவன் ஏன் வளர்த்துருவான்? ஏற்கனவே காசு. சரியா? எங்கெங்கேயோ பண்ணுற செலவெல்லாம் இதில் எடுத்துடுறாங்க. அதுதான் ஈஸியான வழி. முயல், இப்போ நீங்கள் இத்தனை பேரும் கேட்டிருந்தீங்க. இப்போ முயல் பார்த்தீங்கன்னா இது தவிர முயல் என்ன பெனிஃபிட்டு? உங்கள் வீட்டில் முயல் இருந்ததுன்னா என்ன பெனிஃபிட்டு? 4 தக்காளி செடி இருக்குமா வீட்டில் வச்சுருப்பீங்களா? முயல் அந்த பக்கம் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கடிச்சு தின்றோம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ கடிச்சு தீங்காது அங்கே சுற்றினா எப்படி இருக்கும்? அதுக்குன்னு ஒருத்தர் அறிவாளி பண்ணிட்டான். எப்படி? அது பேர் சிக்கன் டனல் மாதிரி ராபிட் டனல். ஒரு கம்பி வலையை இப்படி தூக்கி வச்சிடறான். ஒரு பெரிய கொடாப்புன்னு வச்சுங்களேன், ஒரு கொடாப்பு, பெரிய கொடாப்பு, நீளமாக டனல். அது பேர் டனல். இந்த ராபிட்டோட வேலை என்ன? அந்த செடியை போய் கடிக்கூடாது. காய்கறி செடியோ இதுவோ கடிக்கூடாது. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற வேலை இதெல்லாம் மேய்ஞ்சிக்கலாம். இப்போ இது மேயும் போது என்ன ஆகும்? புழுக்கை ஓடும். இந்த புழுக்கை தான் ஆடு மாடோட ரொம்ப அருமையான புழுக்க. அதான் சத்தில் இந்த நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ் சத்து அப்படிங்கிறது அதிகம். அந்த தக்காளி, அவங்க ஒரு வீட்டில் சொன்ன கதை இது. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அந்த முயல் இருந்த ஃபீல்டில் இருந்த தக்காளி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பெரிய சைஸில் இருந்திருக்குது. இதை தான் நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறோம். சர்டிஃபை பண்ணி விற்றுறானுங்க. இப்போ முயல் வந்து வெறும் கறிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெளியில் விட்டுட்டு கூட இருக்கிற தோட்டச்செடிகள், வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகள், நீங்களே வந்து இப்போ உங்கள் கொத்தமல்லி வந்து ஆர்கானிக்னா 10 ரூபாய்க்கு விற்கிற கொத்தமல்லி இன்றைக்கி 50 ரூபாய்க்கு விற்கும். விற்கதா இல்லையா? மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பேரை போட்டு. ஆனால் இந்த மாதிரி உண்மையிலேயே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ண முடியும். ஐ திங்க் சேலத்தில் பண்ணுறாங்களான்னு தெரில. ஒரு என்டர்ப்ரனர், தொழில் முனையிறவர், ஐ திங்க் அது கீரை.com நினைக்கிறேன், மறந்துட்டு கரெக்டாக, கோயம்புத்தூர்காரு. அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணார், எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி நம்ம முயல் தான், 10 முயல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானம் வந்து மாட்டில் வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வறட்சியில் வந்து பால் உற்பத்தி இப்போவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, 20% ஒவ்வொரு மாவட்டத்துக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? 100 வீடு இருக்கிற இடத்துல 20 வீட்டுக்கு பால் பத்தாது, வருமானம் குறையும். அந்த வருமானத்தை எப்படி நீங்கள் ஈடு கட்டுவீங்க? இந்த மாதிரி ஏதாவது காடை, முயல், இது நம்ம என்ன கோழி, நாட்டுக்கோழி,

0: டர்க்கி வான்கோழி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வான்கோழி வந்து இப்போ கரெக்டான சீசன். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா டிசம்பரில் விற்கலாம். டிசம்பரில் என்ன ஸ்பெஷல் அதுக்கு? சென்னையோ கோயம்புத்தூர்லேயோ திருச்சியோ கேட்டிங்கன்னா ஏராளமான பேர் கேட்குறான். அவ்வளோ வான்கோழி இல்லை. இப்படி தான் நீங்கள் சீசன்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும். பல்கலைக்கழகத்தில் நம்ம சேலம் மையமும் சரி, இப்போ கீழே சாயந்தரம் வரும்போது பேசிகிட்டு இருந்தோம், காட்டுப்பா இது கள்ளக்குறிச்சி கேவிக்கு அங்கே ஒரு மையம் இருக்குது. அவங்களில் வந்து உங்களை வந்து டோட்டலாக ஒரு கம்பெனி, அது பேர் எஃபிஓன்னு சொல்லுவாங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதாவது விவசாயிகளுக்கான ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு நீங்கள் பதிவு பண்ணினீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பதிவு பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டோட சில சலுகைகள் உங்களுக்கு வரும். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஈரோடில் கோபியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து தீவன பயிருக்குன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இது தீவன பயிருக்கான சலுகைகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க உற்பத்தி பண்ணுற அத்தனை விதையும் எங்கே போகும்? கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். அதனால தான் உங்களை வந்து இந்த சின்ன குரூப்பாக பண்ணாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். இப்போ ஆளுக்கு ஒரு 50 முயல் வச்சுருக்கீங்க, 100 பேர் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸு? பெரிய மார்க்கெட். இந்த பெரிய மார்க்கெட்டை எங்கே பிடிக்க முடியும்? கோயம்புத்தூரில் பிடிக்க முடியும், சென்னையில் பிடிக்க முடியும். இதை நாங்கள் எங்கள் மையத்தில் பண்ணித்தர முடியும். ஆனால் நீங்கள் எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணணும். நல்லா பண்ணுங்கள், பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த குரூப் அப்படியே ஒரு குரூப்பாக இருங்க. நம்ம அங்கே வெளியில் போன பிறகு மறந்துட்டு போயிடக்கூடாது. இதை பண்ணுங்கள். வருங்காலத்தில் இந்த சிறு கால்நடை தான், நாங்கள் என்னென்ன ஆங்கிலத்தில் மைக்ரோ லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த சிறு கால்நடைகள் தான் இனிமேல் பொருளாதாரத்துக்கு உதவக்கூடிய கால்நடைகள். மாடல் என்ன பிரச்சனைன்னா நல்லா தீவனம் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும், தீவனம் பற்றாக்குறைன்னு வந்துருச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் இந்த ரேபிட்டுக்கோ காடைக்கோ எவ்வளோ தீன் போடுறீங்க? இத்தனோடு போட போகிறோம், இதில் என்ன காசு போகுது? ஒன்றும் கிடையாது. ஆனால் வர வருமானம் எப்படி? நல்ல வருமானம் இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி, நல்லா பண்ண டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
1: நேயர்கள், இதுவரை முயல் மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கார் ஏ.ஆர். ரகுமான். கவிஞர் வைரமுத்து வரிகளில், உன்னிமேனன் எஸ். ஜானகி குரலில் ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில் ஜோடி திரைப்படத்திலிருந்தாங்க பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது கவிஞர் வைரமுத்து வரிகளில் சீனிவா சுஜாதா குரலில் ஒரு இனிய பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கத் சேவையில் கலக்கல் பாடல்கள். நேயர்கள் தங்க விருப்ப பாடலை 04342 என்ற முன்னிணைப்போடு 24:40:30 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்க விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம் காற்றறையில் கத் சேவையில் கலக்கல் பாடல் வழியாக.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது ஏ.ஆர். ரகுமான் இசையில், கவிஞர் வைரமுத்து வரிகளில், எஸ்.பி.பி. மகாலட்சுமி ஐயர் குரலில் ஒரு இனிய பாடல்.

இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது அமர்கலம் என்ற திரைப்படத்திலிருந்து. இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கார் பரத்வாஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பரத்வாஜ் இசையில் கவிஞர் வைரமுத்து வரிகளில் SBB குரலில் ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கத் செவியில் கலக்கல் பாடல்கள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0343 42 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மாட்டலாம்பட்டி பகுதியிலிருந்து அன்பு கேட்டிருக்காங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் பகுதியிலிருந்து ராஜசேகர் மற்றும் திரு கேட்டிருக்காங்க. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
7: பட்ஜெட் போட்டாச்சா?
6: 5000 மிச்சம் இருக்கும்.
7: புது புடவை வாங்கலாமா?
6: இல்ல,
7: போன மாசம் தானே வாங்கினேன்.
6: என்னொண்ணு
7: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
6: பெருசா வந்துட்டோம்.
7: நீ இப்ப கிளம்பு.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
9: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: 3:14 நம்ம கேட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் ஜிட்டாண்டல்லி பகுதியிலிருந்து மூர்த்தி கேட்டிருக்காங்க. அப்பு திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப்

0: பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: 3:20 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கோபாலன், ராஜேஸ்வரி, தர்ஷனா, ஹர்ஷித் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. கும்கி திரைப்படத்தில் இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாளையம்புதூர் பகுதியிலிருந்து முருகன் கேட்டிருக்காங்க. தொடரி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: 3:33 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் கன்னிவாடி பகுதியிலிருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. வின்னர் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் அத்தம்பம்பாளையம் பகுதியிலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 3:44 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன மணலி பகுதியிலிருந்து தர்ஷினி கேட்டிருக்காங்க. லவ் டுடே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன

0: எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
4: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
3: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லவள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: மூன்று 3:53 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. என்னுயர் நீதானே திரைப்படத்தில இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்
6: ஜனவரி நிலவே நலம் தானா.

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: கொண்டிருந்த பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறீர்களே. இது நமது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோட அறிவிப்பாளர்களாக பயணிப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
2: நான் அறிவிப்பாளர் வான்மதி.
0: சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க வான்மதி. சரி, நிறைய குறிப்புகளோடு நம்ம வந்திருக்கோம் இல்லையா?
2: கண்டிப்பாக.
0: நம்ம போட்டியுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய நேயர்கள் பின்பற்றக்கூடிய விதிமுறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: விதிமுறைகள் என்னென்னா, 7 நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல் பரிசு பாடல் பெற்ற நேயர்கள் வந்து 7 நாட்கள் கழித்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்க நேரில் என்ன செய்யணும்?
2: நம்ம அலைபேசிக்கு கூப்பிடணும். புதிய நேர்களாக இருந்தால் 0-4-3-4-2 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, மற்ற நேர்கள் 0-4-3-4-2 என்ற முன்னைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: நிகழ்ச்சி முதல் அழைப்பாளரை வரலாம். அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய வானொலி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிடலாமே. பரவாயில்ல, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்பவர்
3: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ந்து எம் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
3: கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பூ பூக்கும் தாவரம். இமயமலை பகுதிகளில் தான் இந்த தாவரம் வந்து அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை சாரல்களில் ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் இந்த பூக்கள் வந்து அதிகமாக வளரக்கூடியதுங்க.
3: நீலகிரி.
0: நீலகிரி.
3: நீலகிரி மரம் நினைச்சேன்.
0: நீலகிரி மரம் இல்லைங்கய்யா, இது வந்து ஒரு பூ பூக்கும் தாவரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நன்றி. நிகழ்ச்சி இந்த மிக்க நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வேகமாக போயிட்டாங்க. சரிங்க வன்மதி, உங்களுக்கு பிடிச்ச பூ பூக்கும் தாவரம் எது சொல்வீங்க?
2: பூ பூக்கும் தாவரம் அப்படின்னா பூ வகையில் கேட்குறீங்க?
0: ஆமாம்,
2: மல்லிகைப்பூ.
0: மல்லிகைப்பூ. மல்லிகையிலே நிறைய வகை இருக்குங்க, குண்டு மல்லியா சந்தமல்லின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கம்.
4: வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
0: நிஷா பேசுறீங்க. நிஷா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: ஆ,
0: அதாவது இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல 2011 வருஷம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய மேற்கு மியாக்டி மாவட்டத்தில் தான் முதன் முதலாக வந்து கண்டுபிடிச்சாங்க.
4: தாமரை பூங்க.
0: தாமரை பூ என்பது தவறான பதிலுங்க நிஷா. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க.
4: நன்றி.
0: நன்றி.
2: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்
2: ஐயா. உங்களுக்கான குறிப்புகள் தரலாங்களா?
5: கொடுங்க மேம், நான் முயற்சிக்கிறேன்.
2: கண்டிப்பா. இந்த பூக்கும் தாவரமானது பார்த்தீங்கன்னா, மித வெப்ப மண்டலம் காடுகளில், அதாவது ஈரப்பதமான அந்த இடத்துல தான் வளரும்.
5: ஓகே, ஈரப்பதமான இடத்துல வளரக்கூடிய அந்த தாவரம்.
2: ஆமா, பூக்கும் தாவரம். இதோட பேர் என்ன அப்படின்னு தாங்க கேட்டுட்டு இருக்கோம்.
5: இது வந்து பாலிகாக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளிச்செடி.
2: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
5: நன்றி மா.
2: நன்றி. வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
2: ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா, இனிப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க ஐயா.
0: ஐயா, உங்களுடைய இனிப்பு சரியா இல்லையே. சரியான இனிப்பு இருக்கிறது வந்து பேசலாமே.
6: ஹலோ, கேக்குறதா?
0: ஆ, கேக்குது. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் அருள்.
0: ஐயா, புரியல. பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனால் சரியா இணைப்பு இருக்கிறதா இருந்தால் பேசுங்க. நன்றி. நிகழ்ச்சி அணி மாடு தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
7: ஏலகிரிலிருந்து குணசேகரன்.
0: ஏலகிரிலிருந்து குணசேகரன். ஐயா, குறிப்பு கேட்டிங்களா?
7: ஆ, கேட்டீங்க.
2: ஐயா, உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலையிலேருந்து ஒரு 2800-2900 அந்த மீட்டர் உயரத்துல தான் வந்து வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லலாம்.
7: இம்பீரியல்.
2: என்னங்கய்யா?
7: நிம்ஸ் பிரஜியே.
2: இன்னொரு தடவை சொல்லு.
7: நிம்ஸ் பிரஜியே.

0: ஆறும்.
1: ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: இம்பீரியல் நிம்ஸ் துர்ஜியே அந்த தவறு.
1: சரிங்க ஐயா, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. எந்த குறிப்பு உங்களுக்கு எதுவாக இருந்தது?
0: நீங்கள் மலைச்சாரல் வரணும்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம சொன்னீங்க 2011 தான்.
1: சரிங்க
2: சரிங்க, நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வழங்கலாங்க ஐயா?
0: மகிழ்ச்சி தந்தி படம் ஈட்டி
2: ஈட்டி
0: பாடல் வந்து ஒரு நாள் ஒரு பொழுதுன்ற
2: ஒரு நாள் ஒழுப்பொழுது. சரிங்க.

0: உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வழங்கலாங்க ஐயா?
1: மகிழ்ச்சி தந்தி படம் ஈட்டி.
0: ஈட்டி
1: பாடல் வந்து ஒரு நாள் ஒரு பொழுதுன்றது.
0: ஒரு நாள் ஒழு பொழுது, சரிங்க. நிச்சயமாக விளம்பர வேலைக்கு பிறகு உங்களுக்கான பாடல் உழைக்கும். நிகழ்ச்சி நினைமைக்கு நன்றி. நன்றி, நன்றிங்கய்யா. வான்மதி, இப்போது
2: சொல்லுங்க ஸ்டீஃபன்,
0: இந்த தாவரத்தை பற்றின தகவல்களை வந்து நேர்களுக்கு கொடுங்க.
2: கண்டிப்பாக, இது வந்து ஒரு பூக்கும் தாவரம். இமயமலை பகுதியில் தான் வந்து இந்த தாவரமானது காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். நேபாளத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற நிர்மல் நிம்ஸ்டார் பூர்ஜ் அப்படின்ற அவரோட பேரில் தான் இந்த தாவரமானது, இந்த தாவரத்திற்கு இந்த பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரமானது பால்சமினேசி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம் அப்படின்னு சொல்லலாம். முதன் முதலில் 2011 தான் வந்து நேபாளத்தில் மேற்கு மியாக்டி மாவட்டத்தில் தான் இந்த தாவரமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இமயமலையிலிருந்து சுமார் 2800 to 2900 meters உயரத்தில் தான் ஈரமான மலை அந்த பகுதியில் தான் இந்த தாவரமானது வளருது அப்படின்னு சொல்லலாம். மித வெப்ப மண்டல காடுகளில் ஈரப்பதமான சரிவுகளில் கூட இந்த தாவரம் வளரும் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 1 meter உயரம் வரை வளரக்கூடிய இந்த தாவரம் அப்படின்னா இம்பேடியன்ஸ் நிம்ஸ் பூர்ஜாய் அப்படின்ற தாவரம், பூக்கும் தாவரம். நேயரும் கரெக்டான பதிலே சொல்லியிருக்காரு, அவருக்கான பரிசு பாடலும் வழங்கிடலாம்.
0: நிச்சயமாக அவருக்கான பரிசு பாடல் வந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிச்சயமாக வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்போ வந்து அந்த தாவரத்தை, அந்த பூ பூக்கும் அந்த தாவரத்தை வந்து நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படி தானே?
2: பார்க்கலாம், இமயமலை போனால் பார்க்கலாம்.
0: அப்போ நீங்கள் கூப்பிட்டு போகணும்.
2: கண்டிப்பாக போவோமே.
0: நிச்சயமாக விளம்பர இடைவெளிக்கு பிறகு பரிசு பாடல் தொடரும் என்று நிகழ்ச்சி அணிந்திருங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுங்க.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
11: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
12: குமாரபாளையம்.

0: எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடைத்தரும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
7: நேரமாலை 4:17 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வன்மதி ஒரு நல்ல அருமையா குறிப்புகளுக்கு வந்து பதிலாக சொல்லி ஏலகிரி பகுதியை சேர்ந்த குணசேகரன் அவர்கள் வந்து பரிசு பாடல் வாங்கிட்டாங்க இல்லையா?
8: ஆமாம், கண்டிப்பாக.
7: அதே மாதிரி இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது, நேயர்களும் அடுத்தடுத்து சரியான குறிப்புகளை சொல்லி பரிசை வந்து பாடல் வாங்கிக்கலாம். நிகழ்ச்சியினை கூடிய புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எங்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். மாலை வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
9: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
7: சண்முக சுந்தரம், உங்களுக்கான குறிப்பை கொடுக்கட்டுமா? இவர் வந்து ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர். இவர் வந்து இடதக்கை ஆட்டக்காரர். பெரும்பாலும் இவர் வந்து இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸில் பேட்ஸ்மேனாக வந்து விளையாடிட்டு இருக்காரு இப்போவும். அவர் யாருன்னு நீங்கள் சொல்லணும்.
9: ரிஷப் பந்த்.
7: ரிஷப் பந்த் இல்லை. நல்ல முயற்சி சண்முக சுந்தரம், நன்றி. நீங்கள் சொன்ன மட்டும் தலைப்பாளர்.
10: வணக்கம். வணக்கம்
9: வணக்கம்
10: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
10: ஆ, சரிங்கய்யா. குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
9: கொடுங்க.
10: ஆ, உங்களுக்கான குறிப்பு.
7: ஐயா, கொஞ்சம் வானொலி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்களேன். குறைச்சிட்டீங்களா?
9: நன்றி.
7: வானொலி சத்தத்தை குறைக்குன்னு சொன்னோன்னே ஐயா வந்து சரி இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. பரவாயில்ல. பொதுவாக இந்த நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து இந்த கிரிக்கெட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க, விளையாடுவாங்க இல்லையா?
10: அதனால்
7: நானும் விளையாடுவேன். ஆனால் அதுக்கான நேரம் தான் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நிகழ்ச்சி மேடம் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
10: வணக்கம்.
9: மாலை வணக்கம் மேடம்.
10: மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்துங்கய்யா?
9: நல்லமல்லி ஒன்று.
10: ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
9: கேட்டேங்க மேடம்.
10: உங்களுக்கான குறிப்பு சொல்லவா?
9: சொல்லுங்க மேடம்.
10: இவர் வந்து 2020 வந்து IPL போட்டியில வந்து அறிமுகமாயிருக்காரு. ஆமாங்க.
7: ஆமா, இப்பயும் விளையாடிட்டு இருக்காரு
9: மேடம்.
7: ஆமா,
10: இப்பயும் விளையாடிட்டு தான் இருக்காருங்க ஐயா.
9: சரி, வாய்ப்பு நன்றி மேடம்.
10: நன்றிங்க ஐயா.
9: நன்றி.
7: வணக்கம். நினைப்பில் இருக்கீங்க
9: ஐயா? வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன்.
7: ஐயா கேட்டிங்களா, பதில் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கான இன்னொரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பந்து வீச்சும் செய்வார், பவுலிங்கும் போடுவார், வலது ஆஃப் பிரேக். ஆமாம், போடுவார்.
9: கபில் தேவ் மாதிரி?
7: ஆமாம், கபில் தேவ் மாதிரி. ஆனால் கபில் தேவ் இல்லை. பரவாயில்லைங்க, நன்றி. நிகழ்ச்சி மிக்க நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர்.
10: வருக வணக்கம்.
11: வணக்கம்.
10: யாருங்க ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? விளையாடிருக்காரு.

0: வந்து இன்னும் விளையாடிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நல்லா முயற்சிங்க. நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் இங்க குக்கங்கலேருந்து மில்டிகார் கூட ராஜேஷ் பேசுறேன். ராஜேஸ்வரி ராஜேந்திரன்.
0: ராஜேஸ்வரி ராஜேந்திரன் பேசுறீங்க. ராஜேந்திரன், நீங்க குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கேன் ஐயா.
0: பதில் சொல்லுங்க.
1: ஒரு குறிப்பு சொல்லுங்க பாக்கலாம். அவர் தங்கம் வென்றவரா?
0: இல்ல இல்ல, இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க.
1: ஓகே ஓகே, சரிங்க. நன்றி நன்றி.
0: பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம். உங்க வானொலி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க ஐயா. ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க?
2: ஒரு குத்து மாதிரி பா சொல்றேன். நான் கிரிக்கெட் ஆடுவேன்.
0: சரி, ஆனா நீங்க வானொலி அளவு குறைச்சிங்கன்னா மட்டும் தான் உங்க கிட்ட அடுத்து பேசுவேன். பேச மாட்டேன்.
2: இல்ல சார், குறைச்சிடுறேன்.
0: உங்களுக்கு தினந்தோறும் நீங்க ரேடியோ கேக்குறீங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறீங்க, அப்படி இருந்தும் ஏன் வந்து பேசும்போது வந்து வானொலி சத்தத்தை வந்து அதிகமாக வச்சுட்டு பேசுறீங்க?
2: சரி சார், சொல்லுங்க.
0: எதை வச்சு சொல்றீங்க படிக்கல
2: அப்படின்னு?
0: சரி, படிக்கல வந்து எதனால இப்ப நம்ம படிக்கல பத்தி பேசணும் தெரியுமா?
2: எதனால
0: இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தெரியுமா?
2: தெரியாது.
0: ஓகே, சரிங்கய்யா, நீங்கள் சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் வானொலி சத்தத்தை வந்து குறைக்கலன்றது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்குது. உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்
2: சார்? படிக்காதவங்களிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட அந்த பாடல் கொடுங்க சார்.
0: ஐயா, இந்த நேரத்தில் கொஞ்சம் உற்சாகமான பாடல்களாக வழங்கணுங்க ஐயா. சோக பாடல் வழங்குறதுல நீங்கள் நல்ல பாடலில் வேற பாடல் கேட்கலாமா? அந்த படத்துலேருந்து வேற பாடல் போடலாமா?
2: சார், அதில் ராஜாவுக்கு ராஜா அந்த பாடல் கொடுங்க சார், பார்க்கலாம்.
0: ஆ, சரிங்க, நன்றி. நிகழ்ச்சி அணிந்தமைக்கே நன்றி. பாத்தீங்களா, கிரிக்கெட்னு சொன்னோனே சரியா வந்து பதில் சொல்லிட்டார். பாத்தீங்களா?
3: கண்டிப்பா, ஏன்னா அவர் விளையாடிட்டு இருக்காரு, அதனால சீக்கிரம் சொல்லிட்டாரு.
0: ஆமா, இன்னைக்கு வந்து இந்த தேவதத் படிக்கல பத்தி நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லணும் நான். சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
0: அதாவது 27 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் வந்து டெஸ்ட் மேட்ச்ல தான் வந்து அதிகமான ரன் எடுத்திருந்தாரு. நம்மளுடைய இந்தியாவில் அதிகமான ரன் எடுத்திருந்தாரு. அவருடைய சாதனையை சமீபத்தில் வந்து தேவதத் படிக்கல் வந்து முறியடிச்சாரு. அதனால இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். அவரை பற்றின குறிப்புகளை வந்து சொல்லுங்க வான்மதி.
3: இவர் வந்து இடது கை ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக தான் வந்து விளையாடிருக்காரு. வலது கை ஆஃப் பிரேக் பந்து வீச்சாளராகவும் இருந்திருக்காரு. 2017 தான் கர்நாடகா பிரீமியர் லீக்ல வந்து கவனம் பெற்றார் அவர் வந்து. 2018 கர்நாடகா ரஞ்சி அணியில் அறிமுகமாயிருக்காரு. T20 இந்தியா அணியிலையும் இவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2020 வந்து ஐபிஎல் போட்டியில் அறிமுகம் ஆயிருக்காரு. தன்னோட முதல் ஐபிஎல் சீசன்லேயே ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து சிறப்பாக விளையாடினார் அப்படின்ற ஒரு பெயரையும் அவர் வந்து பெற்றிருக்காரு. 2020 ஐபிஎல் தொடரில் வந்து 473 ரன்கள் எடுத்திருக்காரு. அந்த தொடரில் வளர்ந்து வரும் சிறந்த வீரருக்கான விருதையும் பெற்றிருக்காரு. 2021 வந்து இந்தியாவின் T20 சர்வதேச அணியில் அறிமுகம் ஆயிருக்காரு.
0: இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து சரியாக பதில் சொன்ன பண்பலை சித்தன் அவர்களுக்கான பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒலிக்கும். நேர்களே,
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
8: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500 84 8220.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள். அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் டிஎம்டி. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
1: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் சில்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து தருமபுரி பகுதியை சேர்ந்த சித்தன் என்பவர் சரியான குறிப்புக்கு சரியான பதிலை சொல்லி பரிசு பாடலை வாங்கியிருக்கிறாரு. நீங்களும் அதே போல் வந்து பரிசா பாடல் பெறணும் ஆசைப்பட்டீங்கன்னா புதிய நேர்கள் 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்களிலும், மற்ற நேர்களாக இருந்தால் 0343 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
13: வணக்கம்.
12: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
13: தருமபுரி மாவட்டம்
12: கரியப்பநல்லிலிருந்து ரஞ்சித் பேசுறீங்களா?
13: சிவனேஷ்.
12: சிவனேஷ் பேசுறீங்க, ஓகே சிவனேஷ். உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா? இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி, நம்ம இந்தியாவில் தான் இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. இதுதான் உங்களுக்கான குறிப்பு. குற்றாலம் என்பது தவறான பதில்ங்கய்யா, ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, நிகழ்ச்சியில் நமக்கு நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
13: என்ன பேசுறீங்க?
12: சொல்லுங்க துரை, குறிப்பு கேட்டீங்களா?
13: கேட்டேங்க, எனக்கு குறிப்பு சொல்லுங்க.
12: இந்த அருவியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 29 மீட்டர், அதாவது 95 மேலிருந்து கீழே உழுது அருவி. ஐந்தருவி என்பது தவறான பதில்ங்கய்யா. நன்றி, நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர்.
14: வருக வணக்கம்.
13: இருவருக்கும்
14: மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்துங்கய்யா?
13: ராஜா பேசுறேன்.
14: ராஜா ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?

0: நீட்டமா தமிழ்நாட்டில் சொல்றீங்க?
1: ஆமா, தமிழ்நாட்டில் இல்ல. உங்களுக்கான குறிப்பு சொல்லுங்களா?
0: எந்த மாவட்டத்தில் இருக்கும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், எந்த ஸ்டேட்ல இருக்கும் சொல்றீங்களா?
1: ஐயா, தமிழ்நாட்டில் இல்ல,
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குங்கய்யா.
0: நயாகரா நீர்வீழ்ச்சி?
2: நயாகரா என்பது தவறான பதில். நயாகரா வந்து நம்ம இந்தியாவில் இல்லைங்கய்யா, அது வந்து அமெரிக்க கனடா நாட்டுக்கு நடுவில் இருக்கு. அதிகமாக வந்து நம்ம கனடாவில் வந்து பார்க்கலாம். நன்றி, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பில் ரொம்ப வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம். யாருக்கு வந்து பேசுறீங்க?
0: சோமனிலிருந்து பார்க்கணுங்க.
2: சோமனிலிருந்து
0: பர்குணா.
2: பர்குணன்.
1: ஐயா, உங்களுக்கான குறிப்பு
0: கொடுங்க. மேலும் ஒரு குறிப்பு.
1: இந்த அருவியை சுற்றி பார்க்கறது சிறந்த காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை முதல் டிசம்பர் வரை அப்படின்னு சொல்லலாம்.
2: உங்களுக்கான குறிப்பு வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானது. குறிப்பாக இங்கே வருஷம் முழுசும் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படின்றனால இங்கே வந்து படகு சவாரி செய்யக்கூடிய வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நீர்வீழ்ச்சியில். ஏற்கனவே ஒரு நேர் சொன்ன மாதிரி சொல்லுங்கள்.
0: நீர்வீழ்ச்சி
2: எதை வச்சு சொல்கிறீங்க? சித்திரகூட் நீர்வீழ்ச்சின்னு
0: 29 மீட்டர் அப்படின்னு
2: சொன்னீங்களே? ஆமாம், அதை வச்சு சொல்கிறீங்க. பரவாயில்ல, ரொம்ப சரியாக தான் வந்து பதில சொல்லியிருக்கீங்க அக்தர். உங்களுக்கு பரிசு என்ன படல் வழங்கலாம்? காதலே நிம்மதி கானா பாட்டு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அக்தர். நிகழ்ச்சி அடைந்தமைக்கு நன்றி. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கான பரிசு பாடல் ஒலிக்கும். நன்றி வான்மதி. பாத்தீங்களா,
1: சொல்லுங்க.
2: இந்த நீர்வீழ்ச்சியை வந்து நம்ம இந்தியாவின் நயாகரா அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: கண்டிப்பா, இந்த நீர்வீழ்ச்சியானது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, ஏன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 29 மீட்டர், அதாவது 95 அடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அகலம் பார்த்தீங்கன்னா பருவமழை காலத்தில் வந்து சுமார் 300 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்க சிறந்த காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை முதல் டிசம்பர் வரை உள்ள மாதங்களில் வந்து இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்க்க சிறந்த மாதங்களாகவும் சொல்லலாம். இங்கே போகிற, அதாவது நீர்வீழ்ச்சிக்கு வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா படகு சவாரி செய்யும் வசதி கூட வச்சுருக்காங்க. குதிரை வாழை வடிவத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவியானது இந்தியாவின் நயாகரா அப்படின்னு சொல்லலாம். இந்திராவதி ஆற்றில் அமைந்துள்ள இந்த இயற்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சூரிய ஒளிக்கு ஏற்ப இந்த நீர்வீழ்ச்சியின் வண்ணம் கூட மாறுதுன்னு சொல்லலாம். சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடமாகவும் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. அருகில் பார்த்தீங்கன்னா ஜக்தல்பூர் நகரம் அப்படின்ற முக்கியமான போக்குவரத்து மையமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நீர்வீழ்ச்சி தான் வந்து சித்ராகூட் அருவி நீர்வீழ்ச்சி, சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு. நேயர்கூட அழகாக பதில் சொல்லிட்டாரு.
2: ஆமாம் ஆமாம், நிச்சயமாக நாமளும் இந்த நீர்வீழ்ச்சிக்கெலாம் ஒரு நாள் போயிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து வந்து சரியாக பதில் சொன்ன அக்தருடைய பரிசு பாடல் ஒலிக்கும் நேயர்களே.
3: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை
8: கிடைச்சிருக்கு. 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
9: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT-யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
10: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் இருந்து

0: ஆலயத்துக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுங்க.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் ஸோ சரியாக பதிலை சொல்லி ஈரோடு பகுதியை சேர்ந்த அக்தர் வந்து பரிசு பாடலை வாங்கிட்டு போனாங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில் யார் இணைறாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம்.
7: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டிலிருந்து பழனி பேசுகிறேங்க. இதோ நலமா
6: நலமாக இருக்கிறோம் பழனி ஐயா. நீங்கள் தொடர்புக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து?
7: ஐயா நான் பாட்டு வாங்கியே ஒரு வருஷ கணக்கில் ஆகுதுங்க ஐயா.
6: சரி விடுங்க, இன்னைக்கு சரியா பதில சொல்லி பாட்டு வாங்கிடலாம். சரியா
7: அந்த ராமநாத் கோயில் சொல்லலாம் பார்த்தா லைன் கட்டி அது கூட வேற இருந்து கொடுத்தாங்க.
6: அப்படிங்களா? சரி பரவாயில்ல, ரேடியோ சவுண்ட் இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணீங்களேன்.
7: நான் வெளியவே இருக்கிறேன்.
6: அப்படிங்களா? சரி ஓகே. உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பல வகை,
7: பல வகை
6: நம்ம இந்தியாவில தான் இருக்கு இப்போ.
7: சரிங்க.
6: சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம், அது என்னன்றது நீங்க சொல்லணும்.
7: நன்றி.
6: லக்ஷ்மி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? சரி, அந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதில். முயற்சி பண்ணுங்க. நிறைய பழம் சாப்பிட்றோம் நம்ம, ஒரு நாளைக்கு நிறைய பல வகைகளை நம்ம கண்ணில் பார்க்குறோம். அதில் எதனா ஒரு பழம் தான், அது என்ன பழம் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. சீத்தாப்பழம் நல்லது தான், ஆனால் நாம் கேட்டதுக்கான பதில் அது இல்லை. நல்ல முயற்சி லக்ஷ்மி. நன்றி. நன்றி. நீங்கள் சனி மடுத்த அழைப்பல அன்பு வணக்கம்.
8: ஹலோ
9: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
8: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
9: நவீன், குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
8: மேடம் கேட்டேன் மேடம். இவர் கெஸ்ஸிங் வச்சு சொல்றேன், இது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வாழைப்பழம், திருச்சி தேசிய பனானா ஆராய்ச்சி மையம் வாழைப்பழம் சென்டர்ல இருந்து ஒரு ரெண்டு இது அறிமுகப்படுத்திருந்தாங்க.
9: சரி,
8: காவேரி தங்கம், காவேரி நாதன் சொல்லிட்டு.
6: சரிங்க,
8: சரியான
6: பதில் சொல்லி பரிசு பாடல்
8: வாங்கினீங்க.

0: செக் பண்ணிட்டுனே நவீன் ஒன்று எரர் காட்டுதே, நிறைய வாழைப்பழம் சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லுது. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க நவீன். உங்களுக்கு பரிசா என்ன பாடல் வழங்கலாம்?
1: தன்னை கசக்கும் சூரியனோன்னு ஒரு படம் இருக்குல்ல, அஜித் படம் ரெட்டுங்க நினைக்கிறேன். அந்த படம் பேர் வந்து எஸ்பிபி சார் பண்ணப்பட்டு.
0: ஓகே,
1: அந்த பாட்டு போடுங்களேன்.
0: சரி, நிச்சயமாக வழங்கிடலாம் நவீன். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கான பரிசு பாடல் வந்து தொடரும். ரொம்ப சரியாக வந்து இந்த பலவகை சொல்கிறார். ஏன்னா நவீன் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன் வந்து தொடர்ந்து இந்த அரசு போட்டித் தேர்வுகளுக்காக வந்து படிச்சுட்ருக்கார் இல்லையா. அதனால் வந்து நவீன் வந்து ஈஸியாக வந்து நம்ம சொன்ன ஒன்று கிராக் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பல வகைகளை பற்றின நிறைய தகவல்களை உங்களுக்காக இப்போ வான்மதி சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் வான்மதி.
2: இந்த பழவகையானது பார்த்திங்கன்னா, நார்மலாக இருக்கிற எல்லா பழத்தை விட இந்த பழத்தில், இந்த வாழைப்பழத்தோட வந்து விட்டமின் ஏ சத்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கமான வாழை ரகங்களோட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு, அதாவது 1000 மைக்ரோகிராம் அளவுக்கு கரோட்டின் சத்து இந்த வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் ஏ குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வாழைப்பழங்கள் சாப்பிட்டாவே ஒருவருக்கு, ஒரு ஹியூமனுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து இந்த பழத்திலேயே முழுமையா கிடைச்சிரும் அப்படின்றது சொல்லலாம். இந்த வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா சதை பகுதி வந்து மிக, அதாவது அழகா இருக்கும், பொன் நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பழத்தை விட வித்தியாசப்படுத்தி பார்க்கும் போது இந்த பழங்கள் வந்து 8 முதல் 15 நாட்கள் வரைக்கும் அழுகாமல் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மரபணு மாற்றம் இல்லாம, அதாவது மரபணு மாற்றம் செய்யப்படாம இயற்கையான முறையில வந்து இந்த பழத்தை வந்து தேர்வு செஞ்சு உருவாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பழம் தான் வந்து காவிரி தங்கம் வாழை ரகம். இப்ப வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலம் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க.
0: ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ சரியா பதில் சொன்ன நவீனுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு ஒரு விரும்பல இடைவெளிக்கு பிறகு நவீன் அவர்களுடைய பரிசு பாடல் ஒழிக்கும் நேர்களே.
3: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூ அள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைக்கு விடைத்திடும் வினாக்கள். இன்றைய விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம், நிஷா, சந்திரசேகர், குணசேகரன், சண்முகசுந்தரம், துரைசாமி, முத்து, ஜெய்சிலன், சந்திரன், ராஜேஸ்வரி, சித்தன், சிவனேஷ், துரை, ஃபர்குணன், அக்தர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பழனி, அப்புறம் நவீன், லக்ஷ்மி இவங்களாம் வந்து பேசினாங்க. இதில் ரொம்ப அருமையாக வந்து குணசேகரன், அக்தர், நவீன், அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் சித்தன், இவங்க நாலு பேரும் வந்து சரியான குறிப்புகளுக்கு வந்து சரியான பதிலை சொல்லி பரிசை வந்து பாடல் வாங்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
1: வான்மதி.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:02.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.

இனிமையான இந்த மாலை பொழுத இதமாக வந்திருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல்ல முதலாவதா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாழை வரிகள்ல உன்னி கிருஷ்ணன், கே.எஸ். சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜய் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தேவா திரைப்படத்தில் இருந்து.
6: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: 5:19 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலித்தன்றல்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ராசையா திரைப்படத்தில் இருந்து.

0: புதிய கனவுகள், புதிய உயரங்கள். அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் டிஎம்டி. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்ப அபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: 5:27 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒலிக்க வரக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான

0: ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 5:37 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில, இளந்தேவன் வரிகள்ல அனுராதா, கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஈச்சம்பலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
8: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
9: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
10: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
11: ஒரு வரம வயிறு

0: பிரச்சனையாவே இருக்கு. சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில பி உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் காதல் கோட்டை திரைப்படத்தில் இருந்து.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர
2: மாபெரும்
4: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் AR ரஹ்மான் இசையில உன்னிமேனன், ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். இன்றைய இசை பயணம் இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இதுவரை உங்கள் அன்போடும் ரசனையோடும் என்னோடு பயணித்ததற்கு நன்றிகள். மீண்டும் ஒரு இனிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சீதலட்சுமி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று நாம் தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் தரிசிக்கவிருக்கும் கோவில் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வர் கோயில். இந்தியாவின் தமிழ்நாட்டின் நல்லூரில் உள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயில். இது கும்பகோணத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், திருக்கருக்காவூருக்கு கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூருக்கு தெற்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இக்கோயிலார் அவரது துணைவியான பார்வதி கிரிசுந்தரியாக சித்தரிக்கப்படுகிறார். கிபி 7ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்கள் என அறியப்பட்ட தமிழ்

0: புனித கவிஞர்களால் எழுதப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்ட தமிழ் சைவ சமய நூலான தேவாரத்தில் இக்கோயிலின் மூலவர் போற்றப்படுகிறார். இக்கோயிலின் புராண கதை அகத்திய முனிவர் மற்றும் 63 நாயன்மார்களில் ஒருவரான அமரநீதி நாயனார் ஆகியோருடன் தொடர்புடையது. இக்கோயிலில் உள்ள லிங்கம் பகல் நேரத்தில் 5 முறை நிறமாறும் என்று நம்பப்படுகிறது. இக்கோயில் வளாகம் 3 பிரகாரங்களை கொண்டுள்ளதுடன் கோபுரங்கள் எனப்படும் 2 நுழைவாயில் கோபுரங்களையும் கொண்டுள்ளது. கோயிலின் அனைத்து மைய சன்னதிகளும் ஒரு செயற்கை குன்றில் அமைந்துள்ளன. அதே சமயம் காளி சன்னதி 3வது பிரகாரத்தில் அடித்தளத்தில் அமைந்துள்ளது. இதன் மூலம் கற்கட்டுமானம் கிபி 9 நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. பிற்கால விரிவாக்கங்கள் சங்கம வஞ்சம் கிபி 1336 முதல் 1485 வரை ஆளுகை செய்த சாளுவ வம்சம் மற்றும் துளுவ வம்சம் ஆகிய விஜயநகர ஆட்சியர்களால் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. இக்கோயிலில் காலை 5:30 மணி முதல் 10 மணி வரை பல்வேறு நேரங்களில் 6 தினசரி சடங்குகளும் 12 வருடாந்திர திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. விஷ்ணு கோயில்களில் மட்டுமே பின்பற்றப்படும் சடாரி என்ற சடங்கு பக்தர்களுக்கு அருளப்படுகிறது. இக்கோவில் 13 நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து திருவாடுதுறை ஆதீனத்தால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்து புராணத்தின்படி பார்வதியுடனான தனது திருமணத்தில் கலந்து கொண்ட தெய்வங்களின் எடையை சமன் செய்வதற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை இந்த இடத்திற்கு அனுப்பினார். அப்போது கோயில் அமைந்துள்ள இடத்தில் அகத்தியர் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தை கண்டார். அந்த முனிவர் சிவனை வழிபடுவதற்காக மூலலிங்கத்தின் பின்னால் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். மற்றொரு புராண கதையின்படி 63 நாயன்மார்களில் ஒருவரான அமரநீதி நாயனார் தனது வாழ்நாள் முழுவதும் சிவபக்தர்களுக்கு கோவணம் வழங்கி வந்தார். சிவன் அவரது பக்தியை சோதிக்க விரும்பி ஒரு பிராமண வேடத்தில் அவரிடம் வந்தார். அந்த பிராமணர் தனது கோவணத்தை அமரநீதியிடம் ஒப்படைத்தார். ஆனால் அது ஒரு தெய்வீக தந்திரத்தால் தொலைந்து போனது. அந்த பிராமணர் தனது கோவணத்திற்கு பதிலாக அதே எடை கொண்ட தங்கத்தை கேட்டார். அந்த பிராமணர் மற்றொரு கோவணத்தை தராசின் ஒரு பக்கத்தில் வைத்தார். அமரநீதி தனது செல்வம் அனைத்தையும் மறுபக்கத்தில் வைத்தார். ஆனால் அது சமநிலையில் நிற்கவில்லை. இறுதியாக அவரும் அவரது மனைவியும் தராசின் மீது விழுந்தனர். நாயன்மாரின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் தனது விருப்பங்கள் இது பெருங்கோயில் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட மேடுகளின் மீது உயர்ந்த மேடையில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயிலாகும். திருஞான சம்பந்தரின் படைப்புகளில் இலக்கிய சான்றுகள் காணப்படுகின்றன. அவர் இக்கோயிலை மடக்கோயில் என்றும் குறிப்பிடுகிறார். 5 நுழைவாயிலுக்கு இக்கோவிலின் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே சப்தசாகரம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய குளம் அமைந்துள்ளது. கோயில் வளாகம் 3வது பிரகாரத்தை சுற்றி கட்டப்பட்ட கருங்கல் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலை நாமும் சென்று வணங்கி வழிபட்டு ஆசி பெறுவோம். நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காண்போம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. In Nepal, 7 persons have lost their lives while 384 tourists, including over 100 Indians, are missing after a massive flash flood swept through the northern part of the Himalayan nation today. The flood surged through the Bhotekoshi River this morning, coming from the direction of Tibet. Preliminary information suggests that the flash flood was caused by an earthquake, triggering an avalanche with melted snow pouring into the Bhotekoshi River. The sudden rise in water caused widespread destruction at Timure in the Rasuwa district bordering Tibet and the nearby Siafrubesi area, with vehicles, goods and other property washed away. According to the Nepal Tourism Board, the missing include 291 foreign nationals and 93 Nepali citizens. Of the foreign nationals, 105 are Indians, while others are from the United Kingdom, Australia, the United States, Malaysia, South Africa, and the Netherlands. Search and rescue operations are underway amid concerns over the safety of tourists and residents in the affected areas. Nepali Prime Minister Balendra Shah has reviewed the situation with officials and federal parliamentarians from the affected districts, including Rasuwa, Nuwakot, Tading, Gorkha, and Chittagong.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உங்கள் இதயங்களை இசையால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது விஸ்வாசம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: நாங்கள் 23 நைட்டு ஒரு 57 பேருக்கு கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள் வந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையிலேருந்து ஒரே பிளைட்டு, டெல்லியிலேருந்து காட்மாண்டு இறங்கி ரூம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு காலையில 8 சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்க கிளம்புறப்போ ஒரு 9 பையன் பேசுற, அதுல 3 பஸ் போனதுல 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு விழிவு பத்தி ஏற்பட்டது. அதுல

0: வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெண்ட கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தை உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. நீங்கள இறங்கி பார்க்க முடியுமா, நாம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்துடுச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
1: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுவிட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீக்குப்பாறைப்பட்டி காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில்

0: வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற சிற்கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற சிற்கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகத்தில் காலியாக உள்ள டெக்னீஷியன் பணியிடத்துக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியாக ஐடிஐ முடித்திருக்க வேண்டும், வயது 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.niot.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம்.

மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 14/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கல், உற்பத்தி, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என மொத்தம் 60 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 11/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.cpcl.onlineregistrationform.org என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வரி உதவியாளர், MTS, ஸ்டெனோகிராஃபர் என மொத்தம் 85 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க +2 டிகிரி கூடுதல் தகுதிகளாக சர்வதேச, தேசிய மற்றும் பல்கலை இடையிலான போட்டியில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தார்வாறு 18 முதல் 27 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஸ்கில் தேர்வு, மருத்துவ பரிசோதனை நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக ₹200 செலுத்த வேண்டும். விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.itsportalrecruitmentpune.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 16/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்ஜினியரிங் பிரிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மார்க்கெட்டிங், ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், IT உட்பட மொத்தம் 470 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BL, MBA, MSc படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்களாக சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி ஆகிய பகுதிகளில் தேர்வுகள் நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கவும் மேலும் தகவல்கள் பெறவும் www.iocl.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 1000 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக டிப்ளமோ மற்றும் BSc படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 33 இருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள் SC மற்றும் ST பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 13/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 57 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 36.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.1 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 26/8/2026 முதல் 30/8/2026 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27/8/2026 முதல் 30/8/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்ட இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, டாப் செட்கோ கடன் திட்டம் BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மற்றும் மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் ₹25,00,000 வரை, குழுக்கடன் ஒருவருக்கு ₹1,25,000 வரையும், குழுவுக்கு ₹25,00,000 வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு ₹1,20,000 வரையும் வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை https://topsetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, முதலமைச்சர் கோப்பை 2026. தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த

0: ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்கள், 19 வயதிற்குட்பட்டோர், கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள், பொது பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள், மாற்று திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம். ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மண்ணின் மகள் திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இதற்கான தகுதி 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு வழங்கப்படும். வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. இதற்கான மானியமாக 50% மானியம், அதிகபட்சம் 5,00,000.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வழக்கம். வழக்கமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா பேயாளர்ற அப்படிமோ, அந்த வீட்டுக்கு போகாத, அது பேய் வீடு அப்படிமாங்க, பேயா திம்பா அப்படிமா, இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த பேய் அப்படிங்கிற சொல்லு. இது தமிழ்ல இதுக்கு இதே பேர்ல இருக்கா வேற பேர்ல இருக்கான்னு பார்த்தா, இறந்து போனவர்களுடைய உயிர் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. திருவள்ளுவரே சொல்கிறாரு, கூட்டிலிருந்து பிரிஞ்சு போகிற பறவை போலவும் முட்டையிலிருந்து பிரிஞ்சு போகிற குஞ்சு போலவும் உடம்பை விட்டு உயிர் போகுது அப்படிங்கிறார். சரி, இப்படி போகிற உயிர் போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுவும் அகால மரணம் அடைஞ்சிட்டா அது சுற்றும். அகால மரணம் என்ன, ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ தற்கொலையிலையோ கொலையோ இது மாதிரி இருந்தால் வரும் அப்படின்னு. அதுவும் கிராமங்களில் ரொம்ப பயம் உண்டு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப பார்த்துருக்கேன், கிணத்துல குளிக்க போனோம்னா இதில் தான் ஒருத்தர் முங்கி செத்து போனேன் அப்படிம்பாங்க. செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனோம்னா அந்த பக்கம் போகாத, ரயிலில் அடிபட்ட 3 பேர் அங்கேயே திருறாங்க அப்படிம்பாங்க. இந்த சொல்லையை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அலகை அப்படின்னு ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாரு. ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு இல்லைன்னு சொல்லுப்பான், மறுப்பான், என்னமாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். என்ன நல்ல செய்தி சொன்னாலும் சரி, நீ நிறுத்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைப்பா நல்லா படிப்பான், என்ன படிப்பான், என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி சொல்லிகிட்டே இருப்பான் சில பேர். அப்போ இப்படி இருக்கவனை எதோட வைத்து இந்த உலகம் கருதும் அப்படின்னா, பேயோட வைத்து தான் கருதுவான். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையால் வைக்கப்படும் அப்படிங்கிறார். அலகைனா பேய். யார் எது சொன்னாலும் மறுத்து விதண்டாபாதம் பண்ணிக்கிட்டவனை பேயோட சேர்த்து வச்சுருவாங்களாம். அவர் பேய் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாரோ இல்லையான்னு இல்லை, பேய் போன்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வைத்து கொண்டு கதைகள் எழுதப்படுகின்றன, இலக்கியங்கள் இருக்கின்றன, நாடகங்கள் நடிக்கப்படுகின்றன. எல்லாத்த காட்டிலும் சினிமா வந்து மிரட்டு மிரட்டு மிரட்டுது. இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சினிமாவும் சொல்லுது. வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி TM சுந்தரராஜனுடைய குரலில் MGR அவர்கள் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடான்னு அரசியல்குமரில் பாடுறதா பார்த்துருப்போம். அப்போ சிறு வயதில் இப்படி தான் நம்ம பயப்படுறது நமக்கு வழக்கம். இருள் தாண்டி போகிறப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்பாங்க. ஆனால் இது மூடநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இதுவும் உண்டு. ஒரு ஊரில் ஒருத்தன் பேய நம்பலை அப்படின்னா, அப்போ பந்தயம் கட்டினாங்க. அப்படின்னா நீ நாளைக்கு இரவு 12 மணிக்கு ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துரு. நீ வந்துட்டேன்னா பேய் இல்லைன்னு அர்த்தம், வரலேன்னா நீ பேயோடு சேர்ந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. அவன் சரின்ட்டான். சரின்னு போய் என்ன பண்ணான், கரெக்டாக 12 மணிக்கு போய் அந்த மரத்தில் ஆணி அடித்தான். அடிச்சுட்டு திரும்பினான் பாருங்க, அவன் சட்டையை பிடிச்சி யாரும் எழுக்க

0: மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரத்த கங்கைக்கு சேர்ந்து போனேன். அந்த பக்கம் யாருமே போகல மறுநாள். அப்புறம் ஊரே சேர்ந்து போய் பார்த்தா பேய் அடிச்சுக்கணும் முடிச்சு பேய் அடிச்சுக்கணும் முடிச்சுன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்கேன், பயத்தில் ஃபுல் கை சட்டை போட்டு திருப்பா போட்டிருக்கு. அந்த சட்டையோட சேர்த்து ஆணி அடிச்சு விட்டான். அந்த ஆணி அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துருந்துருக்கு. பேய் தான் இழுத்து பிடிச்சிருக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் என்னண்ணா சடக்குனுங்கள விழுந்து நடந்து போயிட்டான். அப்போ பயமனும் பேய்தனை ஒழிப்போம் அப்படிம்பாரு பாரதி. பழைய டிராகுலா படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வர்றப்போ விரட்டிக்கிட்டே வர்றப்போ அவன் சர்ச்சுக்குள்ளே ஓடிடுவான். இப்போ நம்முடைய படங்களில் மாரியம்மன் கோயிலுக்குள்ளே ஓடிடுவான், அங்கேருந்து சூளாயுதம் அப்படியே வந்துடும். இதே மாதிரி எல்லா மதங்கள்லையும் இருக்குது. அப்போ மனிதர்கள் இருளை கண்டு பயந்த போதெல்லாம் பேய் என்று நம்பி இருக்கிறார்கள். தீப்பட்டி வந்தபோது பேய் பயம் போச்சு அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா பொருத்தி பார்த்தா அது என்ன கண்டுபிடிச்சு போடலாம்ல, டார்ச் வந்த பிறகு கொஞ்சம் போச்சு அப்படிங்கிறாங்க. ஆக அறிவியல் வளர வளர இப்படியான ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கின்ற விஷயங்களை நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அறிவியலை வச்சுக்கிட்டே பேயை உருவாக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. பேய் இருக்கா இல்லையா பேய்ட்டு கேட்டு சொல்லுங்களேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக வலம் பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் பெற உள்ளது. இன்று இரவு 7:25 வயல்வெளி வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள்.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.0 தொடர்வது விழுப்புரம் மாவட்ட செய்தி மலர்.
1: 7 மணி, ஆகாஷ்வாணி. விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
2: விழுப்புரம் மாவட்டத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றினர். மேரா யுவபாரத் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். விழுப்புரம் எள்ளிச்சத்திரம் சாலையிலிருந்து தேவானையம்மாள் கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் முழக்கமிட்டுச் சென்றனர். தொடர்ந்து மேரா யுவபாரத் இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தினை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்து நோட்டீஸ் மூலம் ஸ்வச் பாரத் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
3: விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதான புறாவையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானத்தில் பறக்க விட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 34 காவலர்கள் மற்றும் 66 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
2: மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு காலை முதலே தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு பூஜையாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நேர்த்திக்கடனையும் அவர்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள அட்டை வழங்குவதற்கான பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் வேளாண்மை மையம் மற்றும் இ சேவை மையங்களில் ஆதார் எண், கைபேசி ஆகியவற்றை இணைத்து பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே நிலங்களின் அளவுக்கு ஏற்ப உரமானியம், விவசாய கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வழங்கப்படும் என்று விவசாயிகள் உடனடியாக இதனை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பகுதிக்கு உட்பட்ட தொல்லாமூர் என்ற கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமில் ₹1,16,00,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய கருவிகள், மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள், மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 196 பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த முகாமில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திக் கொள்ள

0: வேண்டும் என்றும் திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, முறையான சுத்திகரிப்பு ஆகியவை பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருகாமையில் உள்ள வீடுகளில் திடக்கழிவு, திரவக்கழிவு முறையாக அகற்றப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்வமானை சமேதன சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்திகை முன்னிட்டு கோயில் நடை காலையில் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு உற்சவமூர்த்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. ஆணை வாகனத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக கொண்டு ஒரு மாத காலமாக காவல்துறை மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட காவல்துறை காவலர்கள் இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி ஆகிய இடங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் மூலம் காவலர்கள் போதைப் பொருள் குறித்த தீமைகள் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்தார். மத்திய அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முகாமில் விளக்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சியின் ஆணையர் ஷியாமலா இந்த கண்காட்சியையும் முகாமினையும் துவக்கி வைத்தார்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ். நேரம் 7:14. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர், இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 9779131316807 9779701705 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50 மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு

0: வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.

மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. அதற்கு முன்னதாக
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இதே போல சேலை நம்ம வள்ளி கூட வச்சிருக்காளே. வள்ளி நீயே தானா?
3: நானே தான். கேட்டா தோழின்னு சொல்லிக்க வேண்டியது, ஆனா நாள் கணக்கா பார்த்து பேசிக்கிறது கூட கிடையாது. இப்படி எங்கேயாவது கடத்தருவுல பாத்துக்கிட்டாதான் உண்டு.
2: எங்க நான் கேட்ட போறேன்னு நீ முந்திக்கிட்டியா? போன வாரம் தானே எங்க வீட்டு கொல்லையில தோட்டம் போட விதைகளை வாங்கும் போது நாம பார்த்து பேசிக்கிட்டோம்.
3: ஆமாமா, அங்க பாத்துக்கிட்டோம்ல. இதே போல அது சரி, தோட்டம் போட்டாச்சா?
2: போட்டாச்சு வள்ளி. வீட்டுக்கு வந்தா எங்க இந்த தோட்டம் போடுற வேலையிலாம் ஒத்தாசு செய்ய சொல்ல போறேன்னு. வீட்டுக்கே நீ வரலல்ல?
3: ஆமா ஆமா, மலையை தூக்கி இங்கிட்டும் அங்கிட்டும் வைக்கிற வேலையை தரப்போறீங்க. ஆ செல்வி, மொத வேலையா தோட்டத்துக்கு கம்பி வேலி போட்டுடு. செடிகள்ல காய்கறி எல்லாம் காய்ச்ச பிறகு ஆடு மாடுக்கு வந்து மேய்ஞ்சிட போகுது. அப்புறம் யாரையும் போய் குத்தம் சொல்லவும் முடியாது.
2: அது சரிதான் வள்ளி, ஆனா கம்பி வேலிக்கு பதிலா உயிர் வேலி போடலாம்னு இருக்கேன்.
3: உயிர் வேலியா? இத போட்டா தோட்டத்தை பத்திரமா பாத்துக்க முடியுமா? மொத இந்த உயிர் வேலினா என்ன?
2: சொல்றேன் சொல்றேன். உயிர் வேலி போடுறதால பயிர் எல்லாம் பாதுகாப்பாத்தான் இருக்கும். வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
4: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். விவசாயிகளுக்கு என்ன வந்து முக்கியம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு வயலில் வந்து நெல் பயிரோ ஏதோ ஒரு பயிரை வந்து வைக்கிறாரு. அவருக்கு முக்கியமானது என்ன? அந்த நெல் பயிரிலிருந்து வர நெல் மணிகளை வந்து

பார்க்கணும், சேதம் எதுவும் விளைவிக்காம அந்த பயிரை வந்து அவங்க வந்து நெல்மணிகளாக வந்து மாற்றி சந்தைக்கு எடுத்துட்டு போறது தான் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து அவர் முக்கியமாக நினைக்கிற ஒரு கூற்று. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த கால விவசாயிகளுக்கு வந்து பெரும் வந்து சவாலாக இருந்தது இல்லை. ஏன்னா மாதம் மும்மாறி பொழிந்ததுனால அவங்க காலத்தே பயிர் செய்தாங்க. அதனால பயிர்களுக்கு தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அதனோட தாக்குதலும் வந்து அந்தந்த பருவத்தை பயிர் செய்கிறதுனால அதோட தாக்குதல் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளோட இருந்தது. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான விவசாயத்தை மேற்கொண்டதுனால விலங்குகளாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற முறைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி அதோட மோகத்தினால சூழ்நிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வரவே மறந்துட்டோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அதிகப்படியான சவால்களை வந்து இக்கால விவசாயிகள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், விலங்குகளுக்கு காட்டுல வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பயிர்கள் செய்யற இடத்துக்கு வந்து விலங்குகள் வந்து பயிர்களை நாசம் பண்றதுனால விவசாயிகளுக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாகுது. இது ஒரு பிரச்சனையா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பெருங்குறையாகவே வந்து நாங்கள் நடத்துகிற எல்லா ஒரு பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பண்ணையில் நம்ம வந்து பயிர் பண்ணிட்டோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயிகள் அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைகளில் விற்கிற வேலிகள் அதாவது கம்பி வேலிகள் வாங்கி பயிர்களை சுற்றி வந்து நட்டு வச்சிடறோம். இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இயற்கை சூழ்நிலை வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுது. எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் நம்ம வந்து குறைக்கலாம், உயிர் வேலி எப்படி வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துது, உயிர் வேலியோட நன்மைகள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, உயிர் வேலி மூலமா நமக்கு என்னென்ன பொருளாதார நன்மைகள் சுற்றுச்சூழல் நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல உயிர்வேலி அப்படின்றது என்ன, உயிர்வேலிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயிர் வகைகளை வந்து நடுவில் நட்டுட்டு அதோட சுற்றி வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோம் அப்படின்னா, தாவர செடிகளை பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கட்டை போன்ற உயரமாக வளரக்கூடிய மரங்களான சவுக்கு தேக்கு அந்த மாதிரி நிறைய மரங்களும் புதர் செடிகளும் முட்செடிகளும் நட்டு அதை வந்து கவாத்து அப்படிங்கிறது என்னென்னா ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, கிளைகளை வெட்டி அகற்றுதல். நமக்கு தேவையான கிளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகப்படியான வளர்ச்சி வர கிளைகளை எல்லாத்தையும் வந்து வெட்டி நமக்கு தேவையான வடிவத்தில் அந்த உயிர்வேலியை கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உயிர்வேலியை பார்த்துட்டோம். உயிர்வேலியோட தேவை என்ன இருக்குது நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துப்போம். அதில் வந்து 57 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கடற்கரை வந்து இருக்குது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான காலநிலை மாற்றம் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நிறையவே இருக்கும். திடீர்னு காத்தடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யாது, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகப்படியான வெயில் அடிக்கும் போது மண்ணில் இருக்க ஈரப்பதம் ஆவியாகுது, அதிக காற்று அடிக்கும் போது மேல்பரப்பு மண்கள் வந்து காற்றோட சேர்த்து அடுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்க சூழ்நிலையில சுற்றி இருக்கிற மதுராந்தகம், செய்யூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற அதிகப்படியான காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, வேடந்தாங்கல் சரணாலயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சரணாலயங்கள் வந்து அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள் வந்து சிறிது சிறிதாக காடுகள் வந்து அழிக்கப்படுகிறதால அதுல இருக்கிற காட்டு பன்றிகள், மயில்கள், ஆடு மாடுகள் அதனால தொல்லைகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியா ஏற்படுது. அதே மாதிரி இந்த பகுதிகளில் இருக்கிற மண் எப்படி இருக்குது அப்படின்னா, வறண்ட மண்களாக இருக்கிறதுனால அது வந்து எளிதில் வந்து காற்றாலையோ மணலாலேயோ வந்து அடித்து செல்லப்படுகிறது. அதனால் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகப்படியாக குறையுது. அதே மாதிரி உயிர்வேலிகள் வந்து நட்டு வைக்கிறதுனால அதில் வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறோம், அதில் வந்து பூ பூக்குது, அது என்ன பண்ணுது, அது வந்து வண்ணமயமான பூக்களை பூக்கும் போது அது வந்து தேனீக்களையும் நன்மை செய்யக்கூடிய வண்டுகள் அந்த மாதிரி வந்து அது வந்து கவர்ந்து இழுக்கிறதுனால இப்போ நடுவில் நம்ம பயிர் வச்சிருக்க நெற்பயிராக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய பூச்சிகள், தீமை விளைவிக்கக்கூடிய சுருள் பூச்சிகளாக இருக்கட்டும், தண்டு துளைப்பானாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் வந்து அதோட உணவாக நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து உட்கொள்றதுனால பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்குதல் வந்து குறைகிறது. உயிர்வேலினா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வயலுக்கு வந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ என்னென்ன வகையான உயிர்வேலிகள் இருக்குது, அதை வந்து நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான உயிர்வேலியை தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்து முள் மற்றும் பாதுகாப்பு அற தாவரங்கள், அதாவது முட்கள் வந்து நிறைய வைக்கிற தாவரங்கள், அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு

கலாய்க்காய், கிலுவை, கொடுக்காப்புளி, கருவேலம், சப்பாத்தி கள்ளி, சதுர கள்ளி, கற்றாழை வேலி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னா, ஆடு மாடுகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தது உங்கள் பகுதி அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முட்கள் நிறைந்த தாவரங்களை வந்து பாதுகாப்பாரனா உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து உரத்தேவையும் வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்க விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறம் புரதச்சத்து மிக்க தாவரங்கள் வந்து நான் வந்து ஆடு மாடு வச்சுருக்கேன், அதுக்கும் வந்து எனக்கு தீவனமாக நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க நாங்கள் என்ன உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண முருங்கை, சீமை கிழுவை, அதாவது உரக்கொன்றை தாவரம், சவுண்டல், சுபாபுல், அகத்தி, சிற்றகத்தி, காட்டுக்கொன்றை, அந்த மாதிரியான தாவரங்களை உயிர் வேலியில் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா, அதை அறுவடை செஞ்சோ இல்லை கவாத்து பண்ணும்போதோ நம்ம வந்து அதோட எஞ்சிய இலைகளை வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது அதோட வளர்ச்சி பெருகுது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி, எனக்கு தேவையான உள்ளீடு, அதாவது நான் வந்து இப்போ பூச்சிக்கொல்லி தயாரிக்கணும் அந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துல இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, நொச்சி, சீமை அகத்தி, வேப்ப மரம், ஆடாதொடை, காட்டாமணக்கு, எருக்கு, அரளி, திருக்கள்ளி, ஆமணக்கு, இது போன்ற தாவரங்களை வந்து வேலியில் நட்டு இயற்கை வேலியோட நடுவில் இது எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து இருக்கிற இடத்துலயும் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ஒரு தாவரத்தை மட்டும் நம்ம நட்டு வளர்த்து உயிர்வேலியை உருவாக்க முடியாது. ஒரே ஒரு தாவரம், இப்போ நான் வந்து கிழுவையை மட்டுமே நட்டு ஒரு உயிர்வேலியை உருவாக்குறேன் அப்படிங்கிறத விட, எனக்கு எல்லா தேவையும் இருக்கு. ஒரு கிழுவை வச்சிங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு கிழுவை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது, நடுவில் வந்து நான் வந்து இயற்கை பூச்சி விரட்டி தயாரிப்பேன், அதனால நான் வந்து நொச்சி செடியை வைக்கலாம். அதே மாதிரி தழைச்சத்து நிறைந்த கிளைரி செடி, அதாவது உரக்கொன்றை தாவரத்தை நட்டு வளர்க்கும் போது நான் வந்து அதை அறுத்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் நான் வந்து போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் எல்லா செடிகளும் விவசாயிகள் வந்து வைக்கலாம். அதே மாதிரி காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காற்று தடுப்பான் தாவரங்கள், அதாவது மரங்கள், நெட்டையாக கட்டையாக வளரக்கூடிய தாவரங்களான சவுக்க மரம், பூங்க மரம், பனை மரம், சீமை மூங்கில், வேம்பு மரம், அதெல்லாம் வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி அடர் கொடிகள், புதர் செடிகள், அழகு வேலி, அதாவது வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குற விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, பிரண்டை, மருதாணி, காகித பூ, தீக்குச்சி, வேலி மல்லி, தாழம்பூ, அந்த மாதிரியான தாவரங்களை வளர்த்து அதை வந்து அழகு செடிகளாகவும் வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம வந்து அது வந்து ஆடு மாடுகள்கிட்ட இருந்து நம்மளோட பயிர்களையும் வீடுகளுக்குள்ளே அது வராமல் இருக்கிறதையும் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து உயிர்வேலியின் முக்கிய நன்மைகள் பற்றி பார்ப்போம். இது என்னென்னா, முக்கியமாக அது வந்து கால்நடைகளிடமிருந்து சேதத்தை தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கிடம் இருக்கிற அறியாமை. அதில் வந்து என்னென்னா, கால்நடை சேதத்தை மட்டும் அது தடுக்கிறது கிடையாது, அதே மாதிரி காற்றின் வேகத்தை குறைக்கிறதுக்கும் வந்து சவுக்கு, தேக்கு போன்ற கிளைகளற்ற கட்டை போன்று வளரக்கூடிய தாவரங்கள் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி நிலத்தினோட ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கு உரக்கொன்றை, அகத்தி போன்ற இலைகளை வெட்டி பசுந்தால் உரமாக வயல்வெளிகளில் போடும்போது வயலுடைய ஊட்டச்சத்து தன்மை வந்து பல நாட்கள் கழித்து அது வந்து சத்துக்களாக மண்ணிற்கு வந்து அளிக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய மரங்கள், புதர் செடிகளை வளர்க்கறது மூலயமா என்ன ஆகணும், அதோட வேர்கள் வந்து மண்ணை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால மண் அரிப்பு ஏற்படாமல் வந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி மேற்புற மண்ணோட சத்துக்களையும் நமக்கு வந்து பாதுகாத்து தருகிறது. அதுக்கு அடுத்த முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நமக்கு வந்து பேணி காக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூ பூக்கிற செடி வச்சுருக்கீங்க, முள் இருக்கிற செடி வச்சுருக்கீங்க, அதே மாதிரி உரச்செடி வச்சுருக்கீங்க, அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும். அதோட பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து வராமல் தடுக்கிறது. அதே மாதிரி தேனீக்கள், வண்ணமயமாக இருக்கிற பூக்கள் வந்து தேனீக்களை வந்து பெருமளவில் கவர்ந்து இழுக்கிறதுனால மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாகிட்டு நமக்கு வந்து மகசூலம் வந்து அதிகமாகுது. பட்டாம்பூச்சிகளின் பெருக்கம் வந்து அதிகமாகிறது. பொறிவண்டுகள், பொறிவண்டுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வயலில் எந்த விதமான லார்வான்னு சொல்லுவாங்க புழுக்கள், அதாவது கூட்டுப்புழுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் வந்து புழுக்கள்னு சொல்லுவாங்க, அந்த புழுக்களை வந்து பிடிச்சி சாப்பிட்றதான் பொறிவண்டோட முக்கியமான உணவு. இந்த பொறிவண்டுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வயலில் ஏற்படுற பூச்சி தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி சிலந்திகளும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சி தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவுமே லார்வாக்களை வந்து அந்த சிலந்தி வலையில் பிடிச்சி வைக்கிறது மூலயமா நமக்கு வந்து பூச்சிகளோட தாக்கம் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி இந்த உயிர்வேலியை பயன்படுத்துறதுனால நமக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கிறது. தேக்கு, வேம்பு, அந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்கள் நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதில் வர மரக்கட்டைகளை நம்ம வந்து விற்பனை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி விறகுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மக்கிய இலைகள் என்ன ஆகுது அப்படின்னா, வயல்வெளிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அதில் விளைகின்ற இலைகள் வந்து கால்நடை தீவனங்களுக்காக பயன்

பயன்படுத்தப்படுகிறது. உயிர்வெளி மூலமா கிடைக்கிற கரணைகள் வந்து நம்ம வந்து அடுத்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து அவங்களையும் வந்து ஊக்குவிக்கலாம், உயிர்வெளியை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து உயிர்வெளியின் மூலமா கிடைக்கிற பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள். அடுத்து உயிர்வெளியை எப்படி நம்ம வந்து அமைக்கலாம், ஒரு சரியான நிலத்தை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி அதை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, அதுக்கு தேவையான உயிர்வெளி செடிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து சிறந்தது. உங்களுக்கு விலங்கு தொல்லை அதிகமா இருக்குன்னா முட்கள் இருக்கிற செடிகளா பயன்படுத்த வேண்டும். காற்றின் தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அதிக உயரம் வளரக்கூடிய கிளைகள் அற்ற தாவரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். 45 சென்டிமீட்டர் அளவுல குழிகள் தோண்ட வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் தொழு உரம், மண்புழு உரம், மேல்மண் கலந்து நிரப்ப வேண்டும். தேர்ந்தெடுத்த தாவரங்களை 50 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நட்டு வைக்க முடியும். அதே மாதிரி நட்டு வச்சுட்டு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து களை எடுக்கணும், அதுக்கு தொடர்ச்சியாக வந்து நீர் பாய்ச்ச வேண்டும். பராமரிப்பு பணிகள் வந்து நம்ம பயிர்களுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உயிர்வெளி செடிகளுக்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உயிர்வெளி செடிகளுக்கும் பயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்வெளி பயிர்களை வந்து நம்ம கவாத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா அதோட அடர்த்தி வந்து அதிகப்படியான அடர்த்தி இருக்கணும். விலங்குகளோ வெளியிலிருந்து எதுவும் ஊடுருவி உள்ளே வராத அளவுக்கு நம்ம அடர்த்தியாகவும் அதை வலுவாகவும் ஆக்குறது நம்ம தொடர்ச்சியா வந்து ஆண்டுக்கு 2-3 முறை வந்து கவாத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க கவாத்து பண்ணீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உயிர்வெளியோட உயரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது அது 5-8 அடி உயரத்துல வந்து பராமரித்து வச்சுக்கணும். அதனால மட்டும்தான் நம்மளால் வந்து சுற்றுப்புற இதுவை வந்து பாதுகாக்க முடியும். உயிர்வேலியோடு சேர்த்து நம்ம வந்து முருங்கை, அகத்தி, கிளைரிசிடியா அந்த மாதிரியான செடிகளை வளர்க்கறது மூலயமா கால்நடைகளுக்கு தேவையான தீவனமும் கிடைக்கிறது, மனிதனுக்கு தேவையான உணவாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இப்போது தேனீக்களையும் வந்து உயிர்வேலியோடு சேர்த்து நம்ம வளர்க்க முடியும். ஏன்னா உயிர்வேலியில் வண்ணமயமான மலர்கள் பூக்கிற செடிகளாக நம்ம வைக்கும்போது தேனீக்கள் வந்து வளர்க்கும்போது தேனீயோட நமக்கு கூடுதல் வருமானம் வந்து கிடைக்கிறது. அடுத்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் தயாரிக்கக்கூடிய இலை செடிகள் வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறது மூலயமா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். பசுந்தால் உரங்களாகவும் நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நுண்ணுயிர்கள் வளர்ச்சி வந்து நமக்கு வந்து அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி காலநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த காலகட்டங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை. உயிர்வெளியின் மூலமா காலநிலை மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும், அதை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை எப்படின்னா அது வந்து கார்பன் சேமிக்கும். எப்படின்னா நம்ம வந்து தாவரங்களை நட்டு வைக்கிறது மூலயமா அது என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுன்ற கரியமில வாயுவை தன்னோட இலைத்தலைகளில் வந்து சேமித்து வச்சுக்குது. எவ்வளோ சேமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற மத்திய வேளாண் வனவியல் ஆராய்ச்சி நிலையம் சொல்கிற தரவுகள் படி 0.25 முதல் 76.55 டன் கார்பன் வர ஒரு ஹெக்டர்ல வளர்க்கப்படுற தாவரம் வந்து அவ்வளோ அளவுக்கு கரியமில வாயுவை வந்து சேமிச்சு வைக்குது. அதனால நமக்கு வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தரவு வந்து வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி தாவரங்களில் மட்டுமல்லாமல் மண்ணிலையும் வந்து கார்பனை வந்து சேமிச்சு வைக்குது. அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.003 முதல் 3.98 டன் கார்பனை வந்து ஒரு ஹெக்டர்ல ஒரு ஆண்டுக்கு வந்து உயிர்வெளி தாவரங்களை வளர்க்கறது மூலயமா சேமிக்கப்படுதுங்கிற தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து காற்றோட வேகத்தை எவ்வாறு குறைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ உயிர்வேலி மரங்களை வந்து உயரமாக வளரக்கூடிய தாவரங்களை வந்து நட்டு வைக்கிறது மூலயமா நமக்கு 21.5%-36% வரை காற்றோட வேகத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி உயிர்வெளியை சுற்றிலும் உள்ள வளர்க்குற தாவரத்துக்கு வந்து வெப்பநிலையை வந்து அது வந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளின் சபையிலோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO வந்து தெரிவிச்சிருக்காங்க. மண்ணின் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கிறது. ஏன்னா காற்றோட வேகம் குறையும் போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணிலிருந்து நீர் ஆவியாகிற தன்மையும் வந்து நமக்கு குறையிறது. அதனால நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சாம நம்ம வந்து கொஞ்சம் கால இடைவெளி விட்டே நம்மளால வந்து தண்ணி பாய்ச்ச முடியும். அதனால நீர் செலவழிக்கிற அளவும் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி ஈரப்பதமும் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால வந்து மண்ணில் தக்க வச்சுக்க முடியும். மழை நீரையும் வந்து பாதுகாக்குது. அது எப்படி அப்படிங்கிறது என்னன்னா மேற்பரப்பில் வந்து தண்ணி வந்து அடித்து செல்லப்படுறத வந்து மரங்கள் வந்து தடுக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து சுற்றிலும் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா மழை நீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நேரத்தை வந்து அதிகரிக்கிறது.

0: அதிகப்படியான மழைநீர் வந்து மண்ணுக்குள்ள ஊடுருவி உள்ள செல்லும். இதுல வந்து விவசாயிகளுக்கு கூறக்கூடிய ஒரு முக்கிய ஆலோசனைகள் அப்படின்னா, உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற தாவரங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும். ஒரே விதமான தாவரங்களை வந்து உயிர்வேலியில் நட்டு பராமரிக்காமல் பலவிதமான தாவரங்களை வந்து நட்டு பராமரிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற பயன்பாடுகளும் வருமானமும் நமக்கு வந்து இரட்டிப்பாகுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம கவாத்து பண்ணி உயிர்வேலியை வந்து பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெட்டிய இலைகளை வந்து தூக்கி போட்டுறாமல் நம்ம வந்து வயல்வெளிகளில் வந்து உரமாக பயன்படுத்தும்போது உர செலவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்று நாம் நடும் ஒரு உயிர்வேலி நாளைய தலைமுறைக்கு வளமான மண்ணையும் வளமான சுற்றுச்சூழலையும் வளமான விவசாயத்தையும் பரிசாக வழங்கும். இது பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 90 80 78 03 04.
1: வள்ளி, வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு பத்தின விவரங்களை காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க எடுத்து சொன்னாங்களே, கவனமா கேட்டுக்கிட்டதானே? இப்ப புரியுதா?
2: புரிஞ்சுச்சு செல்வி. சுவாரஸ்யமான தகவலா இருந்துச்சு. உயிர்வேலி எப்படி, ஏன் போடணும், எந்த தாவரங்களை பயன்படுத்தலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்களே.
1: இந்த முறையத்தான் எங்க தோட்டத்துக்கு பயன்படுத்திக்க போறோம். பெரிய மலைய தூக்குற வேலையெல்லாம் இல்ல, வேலி போடுற அன்னைக்கு சொல்றேன், வந்து ஒத்தாசை செஞ்சிரு.
2: அப்பா, வாங்கின வார்த்தைய உடனே திருப்பி கொடுத்துருவியே. சரி சரி, அவசியம் வரேன். அப்பதானே எங்க கொள்ளையிலயும் இந்த உயிர் வேலியை போடும் போது நீ வந்து ஒத்தாசை செய்வே.

0: மஞ்சள் கரிப்பூட்டை நோய் என்றழைக்கப்படும் நெற்பழ நோய் ஒரு சிறிய பூஞ்சான நோயாக வகைப்படுத்தப்படுகிறது. இது சமீபத்தில் உலக அளவில் நெல் விளையும் பெரும்பாலான பகுதிகளின் மிக முக்கிய நோய்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோய் நெல்லின் மகரந்த பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும். இது உலகளாவிய நெல் தானியத்தின் தரம் மற்றும் விளைச்சலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. உலக அளவில் நெல் வளரும் பகுதிகளில் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அதிக தாக்குதலும் பரவலும் அதிக விளைச்சல் தரும் சாகுபடி ரகங்கள் மற்றும் கலப்பினங்களை பரவலாக ஏற்றுக்கொள்வது, நைட்ரஜன் உரங்களின் அதிக பயன்பாடு மற்றும் காலநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணிகள் இந்நோய்க்கு காரணமாக இருக்கலாம். இந்நோய் அரிசி தானிய எடை, கருவுறுதல், ஊட்டச்சத்து, விளைச்சல் நிலைத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அறிகுறிகள் முதிர்ச்சியடைந்த காலகட்டத்தில் மட்டுமே தெளிவாக தென்படும். இந்நோய் மஞ்சள் கரிப்பூட்டை நோய், லட்சுமி நோய், நெற்பழ நோய், பச்சை கரிப்பூட்டை நோய் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்நோய் ஒரு குறிப்பிட்ட பருவம் என்று இல்லாமல் வெவ்வேறு இடைவெளியில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நெற்பயிரை பாதிக்கின்றன. இந்நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நெல் தானியமும் மஞ்சள் நிற கனி உடலாக மாற்றமடைந்து காணப்படும். அதனால் விவசாயிகள் இதனை நெற்பழ நோய் என்றும் அழைக்கின்றனர். பொதுவாக இந்நோய் நெல் வயல்களில் பூக்கும் பருவத்திற்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு பின்னர் தோன்ற ஆரம்பிக்கும். நோய் தாக்கப்பட்ட தானிய நெல்லில் மென்பட்டு துணி போன்ற தோற்றத்துடன் முதலில் பச்சை நிறத்திலும் பின்பு கருப்பு நிறமாகவும் நெல்லை சுற்றி பழ உருண்டைகள் காணப்படும். முதலில் இப்பழ உருண்டைகள் மிகவும் சிறியதாக காணப்படும். பின்பு வளர்ச்சியடைந்து 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவில் வீங்கி காணப்படும். இவை நெல் உமிகளுக்கு இடையே காணப்படும். பூ பகுதியை சுற்றிலும் வளரும். பின்பு கதிரில் இருக்கும் சில தானியங்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கும். இது சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சில தானியங்களில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தற்பொழுது அதிக அளவில் நெல் தானியங்களை பாதிக்கின்றன. பூசண வளர்ச்சி தீவிரமாகும் பொழுது நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய பழ உருண்டைகள் வெடித்து ஆரஞ்சு நிறமாக மாறி பின்னர் மஞ்சள் பச்சையுடன் கலந்து அல்லது முழுவதுமாக கரும்பச்சை நிறமாக மாறிவிடும். பொதுவாக இந்நோய் தானியங்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் அதிகமாக பாதித்து நெல் தானியங்களின் தரத்தை குறைக்கும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பாதிக்கப்பட்ட பழ உருண்டைகளை முகக்கவசம் அணிந்து கொண்டு அப்புறப்படுத்தி முழுவதுமாக எரித்துவிட வேண்டும். நெற்பயிர்கள் ஈரமாக இருக்கும் பொழுது வயலில் உழவு செய்வதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். அறுவடையின் பொழுது நோய் தாக்கப்பட்ட செடிகளை முழுவதுமாக அகற்றி அழித்து விடுதல் வேண்டும். மாற்று பயிர்கள் மற்றும் களை செடிகளை அழித்து பின்னர் வயல் வரப்புகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை சுத்தமாக வைத்தல் வேண்டும். அதிக அளவு தழைச்சத்து உரமிடுதலை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்பட்ட வயலில் உள்ள வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும். நோயற்ற மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்துதல் வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் என்ற மருந்தை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைத்தல் வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு உயிர் எதிர்கொல்லி பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் உலர் விதை நேர்த்தியோ அல்லது ஈர விதை நேர்த்தியோ செய்து விதைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வேதியியல் பூசணக்கொல்லியையும் உயிர் எதிர்கொல்லியையும் ஒன்றாக கலந்து விதை நேர்த்தி செய்யக்கூடாது. நெல்லை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த உரங்களை பிரித்து அளிக்க வேண்டும். நெற்கதிர் பருவம் மற்றும் பால் பருவத்தில் இம்மாதிரியான பூசண நோய் தாக்குதலை தடுப்பதற்கு கியூப்ரிக் ஹைட்ராக்சைடு என்ற தாமிர பூசண கொல்லியை 25 கிராம் என்ற அளவில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது இந்நோயை கட்டுப்படுத்த புரோபிகோனசோல் என்ற பூசண கொல்லி மருந்தினை 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தெளிப்பானிற்கு 16 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தூர்விடும் பருவம் மற்றும் பூக்கும் தருணத்திற்கு முன்னர் தொடு பூசணக்கொல்லி அல்லது ஊடுருவி பாயக்கூடிய பூசணக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
5: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா என்ற தலைப்பில் வலம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்கள் பரிசு பாடல் பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டிப்படி பீமராஜன்.
0: பீமராஜன் பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: இந்தியாவில் கழுதை பந்தயம் நடக்கும் மாநிலம் எது?
1: பஞ்சாப்.
0: பஞ்சாப் என்பது தவறான பதிலுங்கய்யா. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம், அதுக்கு பக்கத்து மாநிலம் தான். பரவாயில்ல, நல்ல முயற்சி, நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி. உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, அந்த செஸ் போர்டு இருக்கு இல்லையா, சதுரங்க பலகை, அதுல எத்தனை சதுரங்கள் உள்ளன?
2: 64.
0: நல்லா தெரியுமா? தெரியுமா? சரிங்க, சூப்பர், நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க, சரிதான். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டோட தேசிய விளையாட்டு எது?
2: டென்னிஸ்
0: இல்லைங்க, அங்கே வேற விளையாட்டு, பயங்கரமாக இருக்கும் அந்த விளையாட்டு. நம்ம நிறைய முறை டிவியில் தான் பார்த்துருப்போம், ஆனால் நேரில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து சுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்யுத்தம், அதுதான் வந்து அந்த நாட்டோடைய தேசிய விளையாட்டு. சரிங்களா, நன்றி. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, தாமஸ் கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு போட்டி எது?
2: தாமஸ் கோப்பை.
0: என்னங்க?

0: கிரிக்கெட் இல்லைங்கய்யா, அது வேற விளையாட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி. நன்றி நன்றி. நீங்கள் சொல்லி மாட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோட்டை கோவிந்தசாமி.
0: கோவிந்தசாமி பேசுறீங்க. கோவிந்தசாமி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க சார்.
0: ரெண்டு முறை உலக சாம்பியனா இருந்துள்ள இந்திய பெண் குத்துச்சண்டை வீராங்கனை யார்?
2: சந்திரசேகர்,
0: உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, புல்ஸ் ஐ என்ற வார்த்தை எந்த விளையாட்டு போட்டியில் பயன்படுத்தப்படுகிறது? ஆமா, உங்களுக்கான கேள்வி என்ன?
3: மூணுமே எளிமையா கொடுத்துருங்க சார். எனக்கும்
0: உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கேள்வி கேட்கிறேன். அதாவது, போன வருஷம் அது 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை எந்த நாடு ஜெயிச்சது?
3: சார், ஜப்பான்.
0: இந்தியாங்க. ரொம்ப எளிமையா கேட்டேன் பாத்தீங்களா, விட்டுட்டீங்க.
3: ஐயோ மனுஷா சார்.
0: சரிங்க
3: சார்,
0: நன்றி நன்றி முருகன். நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம். உலகக்கோப்பையை எந்த நாடு ஜெயிச்சது? இந்த நாடு வந்து கார்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் வச்சுக்கோங்களேன், நிறைய கார்கள் தயாரிக்கும் இந்த நாடு. என்னங்க? பிரான்ஸா? பிரான்ஸ் இல்லைங்க, ஜெர்மனி என்பது சரியான பதில். பரவாயில்ல, நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நல்லா முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி அணிந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT இன் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
13: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவா?

0: வாய்ப்பாக வலித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பரிசு பாடல் பெற விரும்புனீங்கன்னா, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.

0: 20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? நாகலாபுரம் கன்னியப்பன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா
1: கன்னியப்பன்?
0: அதாவது, கிரிக்கெட்டோட மூன்று வடிவங்களிலும் 50 போட்டிகளுக்கு மேல் விளையாடிய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யார்? விராட் கோலி பவுலர் இல்லையே, விராட் கோலி பேட்ஸ்மேன் இல்ல. நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். பரவாயில்லைங்க, வந்த வேகத்தில் வேகமாக கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். நன்றி. அன்பு வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? தாசனம்பட்டி இருந்து சித்தன் பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கொஞ்சம் எளிமையா கேளுங்க.
0: ரொம்ப எளிமையா கேக்குறேன் அப்படின்னு
2: பாத்தீங்கன்னா.
0: சரிங்கய்யா, உலகத்திலே மிகப்பெரிய பந்து வீச்சு மையம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு?
2: பெங்களூர்.
0: பெங்களூர் நான் நாடுன்னு கேட்டேன், ஆனா பெங்களூர் சொல்றீங்க. பரவாயில்ல, அது இந்தியாவில் இல்லைங்க, ஜப்பான் நாட்டில் தான் இருக்கு. நிகழ்ச்சி நினைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பாகல்பட்டியிலிருந்து பெருமாள் பேசுறீங்க. பெருமாள் சொன்னீங்களே, சரி பரவாயில்லைங்க. பெருமாள் நன்றி நீ இணைப்பில் இருந்தமைக்கு. அன்பு வணக்கம். காமன்வெல்த் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறுது? அந்த நாட்டில் எந்த தலைநகரத்தில் நடக்குது? நமது தாய்நாடு அகமதாபாத்ங்களா?
2: அப்படின்னு
0: தப்பே. இந்திய நமது தாய் திருநாளான இந்தியாவில் அகமதாபாத் நகரே நடக்குதுங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அகமதாபாத்ன்றது கரெக்டான பதில், அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிக்கிற்று ஒழிக்கும், அது வந்து நான் கேள்வி கேட்பேன், நல்லா கவனிங்க.
3: And that's one way to state your intention. Having to hang in there in the hope that he can stay with a chance of a medal. What can he do to answer that? He will not know that Maricic has just hit a 10.7. And he certainly has not done enough. And he will know that...
0: Rajesh, are you getting it? இது வந்து ஒரு விளையாட்டோடைய கமெண்ட்ரி. அது எந்த விளையாட்டுன்னு மட்டும் நீங்கள் சொன்னால் சரி.
2: டென்னிஸ்.
0: டென்னிஸ் என்பது தவறான பதில். கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அந்த சத்தம் கிடச்சி, அதாவது இந்த துப்பாக்கி சுடுதலுடைய கமெண்ட்ரி இது. ஆரம்பத்தில் பேசிட்டு கடைசியாக வந்து அந்த துப்பாக்கி சுடுதல் சத்தம் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான், பரவாயில்ல, நல்ல முயற்சி ராஜசேகர். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றிங்க. நிகழ்ச்சி அணி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னோன்னே கிளம்பிட்டீங்களா? பரவாயில்ல. இணைப்பில் அணியும் அன்பு அழைப்பாளர், வணக்கம்.
4: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தர்மபுரி மதிகோன் பாளை மோகன் பேசுறியா.
0: சொல்லுங்கய்யா, உங்க கேள்வி கேட்கலாமா?
4: மூன்று கேள்வியுமே எளிமையாவே கொடுத்துருங்களா?
0: சரிங்கய்யா, உங்களுக்கான முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில 100 விக்கெட்டை எடுத்த முதல் இந்திய பவுலர் என்ற சாதனையை படைத்தவர் யார்?
4: அவர் வேகப்பந்து வீச்சாளர் தானேயா?
0: இல்லைங்க, சுழல் பந்து வீச்சாளர்.
4: அஸ்வினிங்க?
0: இல்லைங்க. தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்றது மட்டும் கிடையாது, முடிஞ்ச வர உங்க வானொலியுடைய சத்தத்தை குறைச்சிட்டு தொடர்பு கொள்ளுங்க. அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கும் நீங்க பேசுறது எனக்கும் தெளிவா கேட்கும். நிகழ்ச்சி அணி மடத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம். யார், எங்க பேசுறீங்க? பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றது? கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லிருக்கலாம், எட்டுன்னு சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நன்றி நன்றி நன்றி, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி மடத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வேகமாக போகிறாரே, பரவாயில்ல, மெதுவாக போங்க. வணக்கம்.

0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். லாரன்ஸ் ராஜ். கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன், உங்களுடைய குரல் ரொம்ப மெதுவாக கேட்குது.
1: கேட்குதுங்களா?
0: ஆ, கேட்குதுங்க லாரன்ஸ் ராஜ். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க சார்.
0: உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பூட்டான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூட்டான் நாட்டின் தேசிய விளையாட்டு என்ன?
1: பூட்டானுங்களா?
0: ம்,
1: ஹாக்கி.
0: ஹாக்கி இல்லை, வில்வித்தை என்பது சரியான பதில். நல்ல முயற்சி லாரன்ஸ் ராஜ், நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். பாகல்பட்டியிலிருந்து பெருமாள் பேசுறீங்க. பெருமாள், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க சார்.
0: மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்?
2: என்ன சார் விளையாட்டு?
0: பேட்மிண்டன் போட்டி.
2: பேட்மிண்டன்.
0: இல்லைங்க, பி வி சிந்து என்பது சரியான பதிலுங்க. நன்றி. நிகழ்ச்சி அணி மடு தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? ஓகே துரையா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: எந்த விளையாட்டு போட்டி வந்து விளையாட்டுகளின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க?
3: கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் இல்லைங்கய்யா, கால்பந்து. ஏன்னா உலக அளவில் வந்து கால்பந்துக்கு தான் வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அதனால் வந்து இந்த போட்டியை வந்து விளையாட்டுகளின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: தர்மபுரி மாவட்டம், நாகாமட்டை.
0: ஓகே ராதாகிருஷ்ணன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் கூடை பந்தாட்டத்தில் தங்கம் பதக்கம் வென்ற அணி எது? இத்தாலி என்பது தவறான பதில். உங்கள் வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு பேசணும் ராதாகிருஷ்ணன் அடுத்த முறை. நன்றி நிகழ்ச்சி இந்தமைக்க. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். நேரில் இருக்கீங்களா? பரவாயில்ல, வந்த வேகத்தில் வந்து வேகமாக சென்றிருக்கீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே.
5: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
16: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
17: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
18: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய அழைப்பாளர் அவர் இருப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்கய்யா?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு பேசுறீங்க தூத்துக்குடியிலிருந்து. சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன்வெல்த் போட்டிகளை அதிக முறை நடத்திய நாடு எந்த நாடு? இல்லையே, கனடா அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் 5 முறை நடத்திருக்காங்க. நன்றி நன்றி. நீங்கள் சொன்ன மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: முருகன் நல்லங்க.
0: முருகன் முருகன், உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் லீக் அதாவது பேஸ்பால் போட்டி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, அதுக்கு நன்றி. நிகழ்ச்சி நியமோட தலைப்பாளர் அன்பு வணக்கம். பரவாயில்ல, வேகமாக போயிட்டாரு. அன்பு வணக்கம். யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் அங்கீகாரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: 2019 அர்ஜுனா விருது வழங்கப்பட்ட இந்திய கால்பந்து வீரர் யார்?
2: சுனில் செட்டி.
0: இல்லை, கர்ப்ரீத் சிங். நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க சண்முகசுந்தரம். நன்றி. நிகழ்ச்சி நியமோட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வேகமாக வந்து மிஸ்டிகள் கொடுத்துட்டு போகாதீங்க. மிஸ்டிகள் கொடுத்தனால திருப்பி கூப்பிட முடியாது. நீங்கள் தான் தொடர்பு கொண்டு பேசணும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியான பதிலை சொல்லி பரிசு பாடல் பெற விரும்பும் நேயர்கள், புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். அன்பு வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: கோபாலகிருஷ்ணன்.
0: எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கோபாலகிருஷ்ணன்?
2: பெங்களூர்.
0: பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்களா? சரி கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கால்பந்து உலகக்கோப்பை போட்டியிலே ஒரே போட்டியில் அதிக கோல் அடித்த வீரர் யார்?
2: மெஸ்ஸி.
0: இல்லைங்க, இவர் வேற, ஃப்ரான்ஸ் நாட்டோட வீரர். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. அவர் பேர் வந்து ஜஸ்ட் ஃபான்டினோ. அதாவது 1958 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் ஒரே மேட்ச்சில் 13 கோல் அடித்து சாதனை படைச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனை இன்னும் பிரேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்றையும் அடுத்த தலைப்பாளரே அவர் இருப்போம். அன்பு வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கங்க ஐயா.
0: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
0: தேன்மொழி. தேன்மொழி, உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நீச்சல் போட்டியில அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கியிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லணும் நீங்க.
3: இங்கிலாந்து.
0: இங்கிலாந்து இல்லைங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பது சரியான பதில்.
3: நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம். திரும்ப திரும்ப மிஸ்டிகள் கொடுக்குறீங்க. மிஸ்டிகள் கொடுத்தாலும் கூப்பிட முடியாத, நீங்கள் தான் தொடர்பு கொண்டு அதுவும் சரியான பதிலை சொன்னால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு வந்து உதவ முடியும். நிகழ்ச்சி அணி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க?
4: நான் தர்மபுரி முனியப்பன் பேசுறேன்.
0: ஐயா, உங்கள் ரேடியோ சவுண்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன்.
4: இப்போ பாருங்க, வராது.
0: சரிங்க ஐயா, அப்பயும் வருது.

0: ரைட்டா, சரி பரவாயில்ல, முன்னைக்குனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே காமன்
1: முயற்சி பண்ணுவா.
0: முயற்சி பண்ணுங்க. ஒரே காமன்வெல்த் போட்டியில இரு தடகள பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் யார்?
1: முதல் இந்தியர் சொல்றீங்களா? நிறைய பேர் பண்ணுவா சார். நன்றிங்க.
0: பரவாயில்ல பரவாயில்லைங்க, நன்றி. நிகழ்ச்சி நியமனத்தை அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: உனக்கு யார்? ராஜா பேசுறேன், பாப்பாரப்பட்டியிலிருந்து.
0: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: வான்கிடை மைதானம் எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு?
2: மும்பைங்க.
0: மும்பை என்பது சரியான பதிலுங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான இன்னொரு கேள்வி. காமன்வெல்த் போட்டிகளில் பாரா விளையாட்டு போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது?
2: நன்றிங்க.
0: இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். 2002 என்பது சரியான பதில். நன்றி. நிகழ்ச்சி அணிமாடு தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: மதிகோன் பாளையத்துல இருந்து மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, மதுஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, 2026 கிளாஸ்கோ காமன் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க நிகழ்ச்சியில் இந்தியாவின் தேசிய கொடி ஏந்தி வந்தவர் யார்?
3: தங்கவேல் மாரியப்பன்.
0: இல்லை, அவர் வந்து பாரா ஒலிம்பிக்ல வெற்றி பெற்றவர். இவங்க வந்து மீராபாய் சானு என்பது சரியான பதில். நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் சார்.
0: சென்னையில இருந்து பிரமீலா பேசுறீங்க, சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: அந்த தடகளம் வந்து குல்வீர் சிங் தான் சார்.
0: ஆமா, சொல்லிட்டேனே.
4: சொல்லிட்டீங்களா?
0: ஆமாங்க.
4: டிலே ஆகும்ல.
0: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே மிகப்பெரிய கோப்பை விளையாட்டு கோப்பை வந்து பரிசு கோப்பை வழங்குறாங்க இல்லையா, அது எந்த விளையாட்டுக்காக வழங்குறாங்கன்னு
4: தெரியுமா?
0: போலோ என்பது சரியான பதில். சரிங்க, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, கால்பந்து விளையாட்டு போட்டியில் அதிக முறை உலக கோப்பை வென்ற நாடு எது?
4: பிரேசில்.
0: பிரேசில், ரெண்டு
4: முறை.
0: ஆமாம், கரெக்ட். இல்லை, நான் வந்து நீங்கள் ரெண்டு இதில் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒலிக்கிட்டு கொடுப்போம், அந்த ஒலிக்கிட்டு கேட்டுட்டு.
4: அதுவும் கேள்வியா கேட்றீங்க சார். ஒலிக்கிட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருந்தா தான் விளையாடவே முடியும். எல்லாமே ஈஸியா இருந்தா நல்லா இருக்காது இல்ல?
4: சரிங்க சார், கவனிக்கிறேன்.
0: ஆ, கவனிங்க. உங்களுக்கான ஒலிக்கிட்டு கேளுங்க.
5: That's out. Yes. Coupled out for 9. And India almost there. And that's out. Yes, it's all over this time. Lost his nerve in the end, did Michael Holin. Tried to swing that straight ball with a leg. It's another wicket for Ramanath. Now delighted he looks. Chairman of the Prudential Assurance Company.
0: Getting low.
4: ஒரே சவுண்டா தான் கேக்குதுன்னு அவர் கெஸ்ட் பண்ணி சொல்றேன். ஃபுட்பாலா?
0: ஃபுட்பால் இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். நம்ம இந்தியாவால, இந்திய நாட்டில் இருக்க எல்லாராலையும் விளையாட்டை நேசிக்கிறவங்களால மறக்க முடியாத ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்லயா?
4: கிரிக்கெட்லதான். 1983 கப் வாங்குனாங்களே அப்ப.
0: எஸ், கரெக்ட்.
4: யோ, தேங்க் யூ.
0: சொல்லுங்க பிரமிளா.
4: உங்களுடைய கேள்வி கேட்டு.
0: இல்ல பரவாயில்ல, இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. சரியா சொன்னதுக்கு. என்ன உங்களுக்கு பரிசு பாடல்னா வழங்கலாம்?
4: பரிசு பாடு வந்து சித்தா படத்துல கண்கள் ஏதோ.
0: கண்கள்,
4: அமுத கடல் உனக்கு தான். அந்தப்தான்
0: அமுத கடல் உனக்கு தான்ற பாடல் கேட்டிருக்கீங்களா? சரி, ஓகே, நிச்சயமாக வந்து பாடல் வழங்கலாம். ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தான் நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்கும். சரிங்களா?
4: ஆ, சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அருமையாக வந்து நம்ம இளம் தென்றல் நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினால வந்து சென்னையை சேர்ந்த பிரமீளா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களும் அதே போல் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றும் 99-86-81-10-25 ஆகிய நிலையில் அழைத்து பேசி சரியான பதிலை சொல்லி நீங்களும் பாடலை பரிசாக வெல்லலாம். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து வெற்றி பெற்றவனுடைய பாடல் ஒலிக்கப்படும். நேர்களே,
6: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் டிஎம்டி, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் டிஎம்டியின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
7: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை. கிஸ்கால் TMT, பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMT யின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா.
9: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

0: நேரம் 8:38 ஆயிற்றுக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? நிர்மலா முருகன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? பறவை, கழுகு, அல்பட்ராஸ் ஆகிய சொற்கள் எந்த விளையாட்டு போட்டியில அதிகமா பயன்படுத்துறாங்க? பறவை, கழுகு, அல்பட்ராஸ் ஆகிய சொற்கள் எந்த விளையாட்டுல பயன்படுத்துறாங்க? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். பரவாயில்ல. கோல்ஃப் அப்படின்னு விளையாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். ஐயா, நல்ல ஓப்பனிங் கொடுத்தீங்க. உங்க பேர் மட்டும் கொஞ்சம் ஒரு டைம் சொல்லுங்க. பேர் மட்டும் ரங்கசாமி. சரிங்கய்யா. இல்ல, உங்களோட வாய்ஸ் உங்களுக்கான வேணா வந்து பாத்தீங்கன்னா, 2025 கேலே இந்திய குளிர்கால விளையாட்டு போட்டிகளை 25 ஆமா, கேலே இந்திய குளிர்கால விளையாட்டு போட்டிகளை எந்த இந்திய மாநிலம் நடத்தியது?
1: தமிழ்நாடு.
0: இல்லைங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்பது சரியான பதில். நல்ல முயற்சிங்கய்யா. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி பேசுறீங்க. அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலங்களா? நவீன ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுதுங்க? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, தி கிராண்ட் பிரிக்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்ற வார்த்தை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க ராஜேஸ்வரி. நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குமரேசன் பேசுறீங்க. குமரேசன், உங்களுக்கான கேள்வி கேட்கலங்களா? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமையகம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு? நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். மதிகன் பாளையத்திலிருந்து ரமணி பேசுறீங்க. ரமணி, உங்க வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிடலாமே. இல்ல, திரும்ப கேக்குது எனக்கு. வானொலி சத்தத்தை குறைச்சிட்டீங்களா? தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்?
2: அன்புமணி ராமதாஸ்.
0: தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நிகழ்ச்சி மறு தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? தொட்டமட்டிலிருந்து பூபதி பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சிம்பிளா கேட்டலாமா? சரி, 2025 லாரன்ஸ் உலக விளையாட்டு விருது விழா எங்கு நடைபெற்றது? டெல்லி. இல்லைங்க, ஸ்பெயின் அப்படின்றது சரியான பதில். நன்றி. நிகழ்ச்சி மறு தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறீங்க. ஆறுமுகம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? 2025 முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டு போட்டியில எந்த மாவட்டம் வந்து முதலிடம் பிடிச்சது?
2: தமிழ்நாடு.
0: தமிழ்நாட்டுல தாங்க நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுலதான் முதலமைச்சர் கோப்பை. அதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டம் வந்து முதலாவது இடம் பிடிச்ச மாவட்டம் இதுன்னு கேட்கணும்.
2: கடலூர் மாவட்டம்.
0: கடலூர் இல்லைங்க, சென்னை என்பது சரியான பதில். நன்றி ஆறுமுகம். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: இந்தூர் பக்கத்தில் ரத்தனவேல்.

0: எப்படி ரத்தின வேல்?
1: ரத்தினவேல் பேசுகிறீங்க. ரத்தினவேல், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: ஆ, கேளுங்க சார்.
1: டே நைட் டெஸ்ட் போட்டியில் எந்த வகை பந்து பயன்படுத்தப்படுதுங்க? கிரிக்கெட் விளையாட்டில், கிரிக்கெட் விளையாட்டில் டே நைட் மேட்ச்சில் எந்த மாதிரியான பந்து வகை பயன்படுத்தப்படுது?
0: மஞ்சள் பந்து சார்.
1: மஞ்சள் பந்து இல்லைங்க, பிங்க் நிற பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சி. தொடர் நீங்கள் நிகழ்ச்சியிலிருந்து இணைந்திருங்க. நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்குது நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கு, ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: புதிய கனவுகள், புதிய உயரங்கள், அந்த உயரத்திற்கு வலிமை கிஸ்கால் TMT. பில்ட் போல்ட், பில்ட் ஸ்ட்ராங். கிஸ்கால் TMTயின் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணைந்திருப்பது இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: வணக்கம், சொல்லுங்க.
8: வணக்கம், நீங்க தான் சொல்லுவோம், யார் எங்கன்னு
9: பேசுறீங்க?
8: உங்க வானொலி சத்தத்தை மட்டும் குறைச்சிருங்களேன் முருகேசன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகத்துல வந்து எந்த நாட்டில் வந்து கிரிக்கெட் பந்துகள் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகுது? நீங்க வானொலி சத்தத்தை குறைச்சா மட்டும்தான் நான் பேசுவேன், கேக்குதுங்களா? தயவு செஞ்சு அடுத்த முறை முயற்சி பண்ணும்போது உங்க வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு தொடர்பு கொள்ளுங்க முருகேசன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? தேங்காய் மரத்தப்பட்டின்றது மட்டும் நீங்க நல்லா கேக்குது. உங்க பேர் ராமன். ராமன் ஐயா, உங்களுக்கான கேள்வி வந்து உலகத்திலே ரொம்ப வேகமான விளையாட்டுனா எதை சொல்லுவாங்க? ஐயோ இல்லைங்க, ஐஸ் ஹாக்கி அப்படின்ற விளையாட்டு தான் வந்து மிகவும் வேகமான விளையாட்டு போட்டின்னு சொல்லுவாங்க. நன்றி நிகழ்ச்சி இணைந்தமைக்கு. நிகழ்ச்சி நீமோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? விளையாட்டு போட்டியில ஆண்கள் ஹாக்கில தங்க பதக்கம் வென்ற அணி எந்த அணி?
10: இந்தியா.
8: இந்தியா என்பது சரியான பதில்ங்கயா. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு
10: சொல்லுங்க.
8: 2025 ஆடவருக்கான 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்றது? 25.
10: இல்லைங்க,
8: 8 அணிதான். இந்த பதில நான் ஏற்கனவே கேட்டு பதிலும் சொன்னேன், ஆனா நீங்க சொல்லலை.

0: பரவாயில்ல, தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி கவனிச்சிருந்தீங்கன்னா சரியான பதில் சொல்லியிருக்கீங்களாம், சொல்லியிருக்கலாங்க மணி ஐயா. ஆனால் நீங்கள் வந்து அதை மறந்துட்டீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இளம் தென்றல் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி ஒன்றிய மடத் தலைப்பாளர் அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. கமல் பேசுறீங்களா?
1: குப்பன்.
0: குப்பன், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க ஐயா? எம்பரானாலிருந்து பேசுறீங்க, சரிங்க. உங்க ஊர் போய் டிக்கெட் ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆச்சு. எம்பரானாலி, இந்த உங்கரான அள்ளி, நூலகள்ளி, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி, 2025 தனது முதல் சர்வதேச பேட்மிண்டன் பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆமாம், பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி, நல்ல முயற்சி பண்ணிங்க. அவங்க வந்து தேவிகா சிகாஹக் அப்படின்ற பேர். மலேசியா இன்டர்நேஷ்னல் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் தான் முதல் முறையாக அந்த பட்டத்தை வந்து வாங்குறாங்க. நிகழ்ச்சி நடிகையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ சார், சார் வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் சார், வெள்ளையம்பாளையம் மாணிக்கம் சார்.
0: வெள்ளையம்பாளையத்திலிருந்து மாணிக்கம் பேசுறீங்க. மாணிக்கம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? நீரஜ் சோப்ரா 2025 டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்தில் நடந்த போட்டியில் எந்த இடத்தை பிடிச்சார்? நீரஜ் சோப்ரா 2025 டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்தில் எந்த இடத்தை பிடித்தார்? அதாவது முதலிடமா, ரெண்டாம் இடமா, மூன்றாம் இடமா, எத்தனாவது இடத்த பிடிச்சார்னு
2: கேட்குறேன்.
0: எங்க மொத்தம் ஒரு விளையாட்டு போட்டியில் மூணு பேருங்க, முதல் இரண்டு மூணு, மூணு இடம் இருக்கு, அதெல்லாம் அவர் எத்தனை இடத்த பிடிச்சாருன்னு
2: கேட்குறேன்.
0: நல்லா தெரியுமா உங்களுக்கு? தோராயமா சொல்றீங்க, ஆனால் இரண்டாம் இடம் என்பது சரியான பதில். அது 2025 ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இரண்டாம் இடத்தை பிடிச்சார், வெள்ளி பதக்கத்தை வாங்குறாரு. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? பேட்மிண்டனாவே ஒரு சில பேர் தாங்க இருக்காங்க வீராங்கனைங்களை, அதில் நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக பதில் சொல்லிடலாம். சரி, பரவாயில்ல, தன்வி சர்மா அப்படின்றது சரியான பதில். நல்ல முயற்சி பண்ணீங்க மாணிக்கம். நிகழ்ச்சி நினைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: பெண்ணாதாரம் வட்டம் வண்ணாத்தி பற்றி வடிவேல் பேசுறோம் ஐயா.
0: வடிவேல் பேசுறேங்க ஐயா. சாப்பிட்டீங்களா வடிவேல்?
3: சாப்பிட்டோம்.
0: நல்ல குரல் கணீர்னு இருக்கு, நல்லா சாப்பிட்டு பேசணும், அதனால தான் கேட்டேன். சரிங்க,
3: எப்பயுமே குரல் கணியர், வயசு 71.
0: அப்படிங்களா?
3: எனக்கு வந்து வயசு 71 ஆகுது, ஆனால் குரல் மட்டும் கணியர் தான் வரும்.
0: சரி சரிங்க ஐயா, சிம்ம குரல் ஒன்று சொல்லிடலாம். விடுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க ஐயா.
0: டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வாள்வீச்சு வீரர் யார்?
3: மூணு கேள்வியும் கொஞ்சம் கடுமையாகவே கேளுங்க ஐயா. சரி ஐயா,
0: டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வாள்வீச்சு வீரர் யார்?
3: நீரஜ் சோப்ரா தான்.
0: இல்லை, நான் கேட்டது வந்து வாள்வீச்சு வீரர், நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதல் வீரர்.
3: சரிங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சி நியமன அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமா?
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
4: தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வெங்கட சந்திரம் பூக்கரை சக்திவேல் பேசுறீங்க.
0: சக்திவேல் பேசுறீங்க. சக்திவேல், உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா? அவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிலே முத முதலாக சதம் அடிச்ச இந்திய வீரர் யாருங்க? கங்குலி வந்து ரெண்டுமே பண்ணுவார், ஆனால் அவர் கிடையாது. நான் வந்து டெஸ்ட் போட்டியில் கேட்டேன், பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா லாலா அமர்நாத். எப்போ இவர் பண்ணார் அப்படின்னா, 1933 வருஷம் இங்கிலாந்து கூட விளையாடுற போட்டியின் போது தான் இவர் வந்து இந்த சாதனையை வந்து படைச்சார் அப்படின்னு சொல்லலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய இளம் தென்றல்

0: நிகழ்ச்சி விளையாட்டு விளையாடி வினாவாக வளம் வந்தது. நிறைய நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க, குறிப்பாக பீமராஜன், சக்கரவர்த்தி, ஜெயசீலன், கோவிந்தசுவாமி, சந்திரசேகர், முருகன், திரும்ப இன்னொரு கோவிந்தசுவாமி, கன்னியப்பன், சித்தன், பெருமாள், ராஜசேகர், மோகன், லக்ஷ்மணன், லாரன்ஸ் ராஜ், பெருமாள், துரை, ராதாகிருஷ்ணன், பாபு, முருகன், சண்முகசுந்தரம், கோபாலகிருஷ்ணன், தேன்மொழி, முனியப்பன், ராஜா, மதுஸ்ரீ, பிரமிளா, நிர்மலா முருகன், ரங்கசாமி, ராஜேஸ்வரி, குமரேசன், ரமணி, பூபதி, ஆறுமுகம், ரத்தினவேல், முருகேசன், ராமன், மணி, குப்பன், மாணிக்கம், வடிவேல், கடைசியாக சக்திவேல்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இளம் தென்றல் நிகழ்ச்சியில் ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி அவங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் வருத்தமெல்லாம் படாதீங்க. நமது பண்புலை வருடம் 325 நாளும் உங்களுக்காகவே இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இணைப்பு கிடைச்சி நிச்சயமாக நீங்களும் ஜெயிச்சு பரிசாக வந்து பாடல் வாங்கிக்கலாம். அதனால் முயற்சி அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் இந்த தொழில்நுட்ப உதவியோடு வந்து ஜெயிக்க நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கேட்டது, படித்தது, பார்த்தது, ரசித்தது, இது மாதிரி விஷயங்களை யோசித்து சரியான பதில் சொல்லி பரிசாக பாடல் வாங்கினீங்க அப்படின்னா அந்த வெற்றி வந்து நமக்கு ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் கடந்த 1 மணி நேரமாக உங்களோடு இணைந்திருந்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Massive flash flood hits Nepal-Tibet border, claiming 46 lives and leaving nearly 500 people missing, including over 100 Indians. India assures all possible assistance as rescue and relief operations intensify in the Himalayan nation. Bihar and Uttar Pradesh step up preparedness amid possible rise in water levels of rivers after flash floods in the neighboring country. India and China reaffirm commitment to peace and tranquility in border areas, agree on 8-point consensus at 25th round of boundary talks in Beijing. Onam and Eid-e-Milad celebrated with joy and festive spirit. And in men's cricket, India tighten grip on Colombo Test as hosts Sri Lanka struggle at 229 for 6 in their second innings at stumps on day 4 after follow-on. A massive flash flood swept through the northern part of Nepal near the border with Tibet today, claiming 46 lives so far and leaving 500 people missing, including over 100 Indians. The flood surged through the Bhotekoshi River this morning from the direction of Tibet. We have a desk report.
2: The sudden rise in water levels caused widespread destruction in Timore in Raswa district of Nepal near the Tibet border and the nearby Siafrubesi area, washing away vehicles, goods and other property. Preliminary reports suggest that the flash floods may have been triggered by an earthquake that caused an avalanche, sending large quantities of melted snow into the Bhotekoshi River. Rescue and relief operations have been intensified, with the Nepal Army deploying helicopters and disaster response teams to support search operations. The Nepal Tourism Board has advised people in the affected areas to remain calm, follow official safety instructions and stay updated through verified channels. Swati Rakheja for Akashvani News, Delhi.
1: Security officials said at least 93 people have been rescued from different parts of the affected areas. According to the Nepal Tourism Board, NTB, those reported missing include foreign nationals and Nepali citizens. Among the foreign nationals, 105 are Indians, while 37 are NRIs, most of whom were travelling to Tibet for the Kailash Mansarovar Yatra. Other foreign nationals are from the United Kingdom, Australia, the United States, Malaysia, South Africa and the Netherlands. Nepal Prime Minister Valendra Shah reviewed the situation and rescue and relief efforts with officials and federal parliamentarians from affected districts including Rasuwa, Nuwakot, Thading, Gorkha and

0: Declared their first innings at 503, powered by centuries from Dhruv Jorrell and Devdutt Padikkal. The visitors are currently leading the two-match series 1-0. And now, before we end the bulletin, the headlines once again. Massive flash flood hits Nepal-Tibet border, claiming 46 lives and leaving nearly 500 people missing, including over 100 Indians. India assures all possible assistance as rescue and relief operations intensify in the Himalayan nation. Bihar and Uttar Pradesh step up preparedness amid possible rise in water levels of rivers after flash floods in the neighboring country. India and China reaffirm commitment to peace and tranquility in border areas, agree on 8-point consensus at 25th round of boundary talks in Beijing. And in men's cricket, India tighten grip on Colombo Test as host Sri Lanka struggle at 229 for 6 in their second innings at stumps on day 4 after follow-on. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள், சிறப்பம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடங்கி 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இதன் சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்?
4: 2016 ஆகஸ்ட் 25th அன்னைக்கு நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லக்கூடிய யூபிஐயை லான்ச் பண்ணாங்க. நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம்க்கு இந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக் போனாக செயல்பட்டு வருது. ஏன்னா 2016 இன்னைக்கு 2026 நம்மளுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது 13,000 டைம்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது கேஷுக்கு மாற்றாக வந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மாற்றம் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய நாட்டோட ஒரு பேமெண்ட் கல்ச்சரை வந்து மாற்றி அமைச்சிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம்.
3: நிச்சயமா. அதாவது ஒரு நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ஈஸி ஆக்கியிருக்கு, இந்த பேமெண்ட் மெத்தட பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு வந்து மக்களோட வேலையையும் அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தியிருக்கு மேம் இந்த யூபிஐ?
4: யூபிஐயோட மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து டைம் சேவிங் அண்ட் கன்வீனியன்ஸ். என்னுடைய கருத்து, முதல்ல ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அவரை நம்ம பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணணும். அதோட இது வந்து பேங்கிங் ஹவுஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இதில் வெயிட்டிங் டைம் வேறு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து நமக்கு தேவையான பேமெண்ட்ஸை எல்லாத்தையும் நம்மளால் ஒரு சிங்கிள் ஃபேஸில் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கோ, இல்லை என்னுடைய ஒரு பிஸ்னஸ் பேமெண்ட்ஸுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிருந்தாலே போதும். இது போக நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி பில், மொபைல் ரீசார்ஜ், நம்ம பண்ணுற ஷாப்பிங் செலவுகள், ரெஸ்டாரண்ட்டுக்கான சார்ஜஸ்ஸு, ஏன் ஈவன் ஸ்கூல் ஃபீஸ் போன்ற பல பேமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளால் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். ஸோ ஈவன் மிட் நைட்டில் கூட, விடுமுறை நாட்களில் கூட இந்த பேமெண்ட்ஸை நம்ம பண்ணலாம். அதுக்காக பேங்க்குக்கு போய் பேமெண்ட் கவுண்டரில் நின்று க்யூவில் வெயிட் பண்ணி தான் பண்ணுங்கிற அவசியம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு.
3: நிச்சயமாக. அதாவது முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸை, பேங்க்குக்கு போயிட்டு அப்புறமா வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஈஸியாக்கியிருக்கு. இப்போது வங்கி சேவையை வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறத இது வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
4: நிச்சயமா.
3: ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு மொபைல் ஃபோனும் இருந்தால் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறத இது வந்து உறுதிப்படுத்தியிருக்கா?
4: கண்டிப்பாக. ஏன்னா பேங்கிங் சர்வீஸை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு யூபிஐ எப்படி ஒரு மிக முக்கிய சோர்ஸ்னு சொல்லலாமோ, அதே மாதிரி நம்ம வங்கி சேவைகளை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததில் வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஆதார் மொபைல் லிங்கேஜ், டிஜிட்டல் இந்தியா போன்ற மற்ற முயற்சிகளும் வந்து சேர்ந்து தான் இந்த யூபிஐயை வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈவன் மிகப்பெரிய நிறுவனங்களை விட சின்ன லெவலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார் கூட இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கி மாறியிருக்கு.
3: நிச்சயமா. இப்போ பிஸ்னஸ்ல வந்து இது எந்த அளவுக்கு வந்து எளிமையாக்கி இருக்கு மேம்? பிஸ்னஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அதை பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கி இருக்கு?
4: இந்த யூபிஐன்னு நம்ம சொல்லும் போது 24/7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ரவுண்ட் தி கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரூ அவுட் த டே இதை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் அவங்களோட எல்லா பேமெண்ட்ஸையும் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இது கிரெடிட் ஆயிடுது. அப்போ ஒரு பிசினஸ்ல வந்து ஒர்க்

0: வொர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஃபண்ட் வந்து அடுத்த செகண்டே கிடைக்குது அப்படின்னா என்னால் எனக்கு தேவைப்படுற ஃபண்டை இன்னும் பெட்டராக என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலை இன்னும் பெட்டராகவே என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இது போக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு பணம் அனுப்பணும், ஒரு பிஸ்னஸில் வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது அதிகமாக அப்படின்னா எப்பவுமே கையில் கேஷ் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.
1: இப்போ வந்து வணிகம் மற்றும் தொழில்துறையில் இதனால் வந்து ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் பத்தி சொன்னீங்க மேம். வணிகம் அப்படின்னாவே வந்து பெரிய வணிகர்கள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து சிறு வணிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பெட்டி கடை இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வழியில போகும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த யூபிஐ வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லாமா, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்?
0: ஸோ இப்போ யூபிஐங்கிறது தனி நபருக்கான வசதிகளை மட்டுமே கொடுக்கல, பிஸ்னஸ் மேனுடைய மொத்த டிரான்சாக்ஷனுமே வந்து இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோ இல்லை டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஐயை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 2x2 சென்டிமீட்டரில் ஒரு கியூஆர் கோட் நம்ம வச்சுருந்தாலே போதும், நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இ காமர்ஸ் யூஸ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க முடியாது. நம்ம இ காமர்ஸ் மொத்தமே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் தான் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கு யூபிஐ வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸை பெட்டிக்கடை வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி காய்கறி விற்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பழங்கள் விற்பாங்க. அவங்களுடைய டெய்லி பிஸ்னஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அவங்க பிஸ்னஸை இன்னுமே வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றும். அப்போ டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி, ரொம்ப பெரிய வணிக நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிலை மாறி இன்னைக்கு தெருவோர வியாபாரிகள் கூட இதை யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இது இருக்கு.
1: நிச்சயமா. இப்போ டெக்னாலஜி பற்றி நீங்கள் ஒரு டேர்ம் வந்து குறிப்பிட்டீங்க, இது ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை வந்து இதை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போது ஒரு சிம்பிளிஃபைட் டெக்னாலஜியாக இது இருந்ததுனால மட்டும்தான் எல்லார்கிட்டையும் போய் இது ரீச் ஆச்சுன்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா முன்பே வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க, ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இருந்தாவே போதும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த நடைபாதை வியாபாரிகளோ சிறு வணிகர்களோ இல்லை யார் எனி இண்டிவிஜுவல் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒன்று அப்படின்னு சொல்லலாமா?
0: இல்லை, யூபிஐ சக்ஸஸ்க்கு பின்னாடி நிச்சயமாக வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பேமெண்ட் ஆப் மட்டும் கிடையாது, இதில் வந்து பல வகையான தொழில்நுட்பங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் இன்டர்நெட், இதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து முதல்ல ரீச் ஆச்சு. இது ரெண்டையும் வச்சு தான் இந்த யூபிஐயை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பேங்க் டீட்டெயில்ஸையும் எல்லாராலையும் நினைவில் வச்சுக்க முடியாது. நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய பேங்க் டீட்டெயில் எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக என்னோடய மொபைல் நம்பரையோ இல்லை என்னோடய யூபிஐ ஐடியோ கொடுத்து என்னால் என்னோடய பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும்.
1: அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த மொபைல் நம்பரோடு இது கனெக்டடாக இருக்கிறதுனால நம்ம அந்த பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா மேம்? இப்போ நமக்கு வந்து ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனால தான் இது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த 10 இயர்ஸ் வந்து கடந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 13,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அளவுக்கு இது வெற்றி அடைகிறதுக்கு இதுதான் காரணம், இந்த தொழில்நுட்பம் காரணம்னு சொல்லலாமா?
0: இதுக்கு பின்னாடி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் இதை ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஒருத்தரோட மொபைல் நம்பரையும் இல்லை யூபிஐ ஐடி மட்டுமே போட்டு வந்து நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸி யூசேஜ். அதனால தான் இது மக்களிடையே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறியிருக்கு.
1: நிச்சயமா, மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்றாடமே வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு டீ கடைக்கு போனாலும் கூட முன்னாடிலாம் வந்து காசு கொடுத்து வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது ஒரு எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன் வச்சு அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற விஷயங்களை பார்க்குறோம். ரொம்ப அரிதாக தான் வந்து இந்த பணம் கொடுத்து மீதி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்குறோம். இப்போ சிறு வியாபாரிகள் சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகள்லாம் சொன்னீங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தோம், அதனால தான் வந்து அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தை நம்ம கண்டிப்பாக இப்போ நினைவு கூர்ந்து தான் ஆகணும், அது வந்து இந்த கோவிட் காலகட்டம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த யூபிஐ வந்து நல்லாவே ரீச் ஆகிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, இதோட அவசியத்தை அப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா மேம்?
0: கண்டிப்பாக. ஏன்னா அந்த கோவிட்

0: பீரியட் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம்.
1: அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் போது அந்த கிருமி பரவற ஒரு விஷயத்தை கூட இது தடுத்துது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன் பீரியட்ல இருந்தோம். அப்போ நமக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவையான உணவு, காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால வீட்டில இருந்து வெளியில போகாம வாங்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த யூபிஐ அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்ப பயன்படுத்தப்பட்டது.
1: நிச்சயமா மேம், அதாவது ஒரு கடினமான காலகட்டத்தில் வந்து இந்த தொழில்நுட்பம் ரொம்ப உதவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தொழில்நுட்பங்கள் இதை வந்து ரொம்ப சாத்தியமாக்குச்சுன்னு. அதுக்கு முன்பே வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணதுனால மட்டும்தான் இதெல்லாமும் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சு அது வந்து பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. இப்போ வெளிநாடுகள் கூட வந்து நம்ம யூபிஐ சேவையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால வந்து நிறைய நன்மைகள் நம்ம நாட்டுக்கும் இருக்கு, இன்னொன்று ஒரு பெருமையும் கூட, நம்மளுடைய யூபிஐ சேவையை வந்து வெளிநாடுகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பெருமையும் கூட. நீங்க எப்படி பாக்குறீங்க இது?
0: கண்டிப்பா, ஏன்னா இது டொமஸ்டிக் பேமெண்ட்டா இருந்த யூபிஐ இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் டிஜிட்டல் பேமெண்ட்டா மாறி இருக்கு. நம்ம இந்தியாவில் உருவாக்குன இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜியை வந்து மற்ற நாடுகளும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் கெப்பாபிலிட்டிக்கு கிடைச்ச இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வெளியில போக வேண்டிய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வெளியில போறாங்க. அப்ப அவங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இந்த யூபிஐ யூஸ் பண்றதுனால அவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே வந்து இந்த இடத்துல சிம்பிளிஃபைடாக மாறி இருக்கு, டைம் சேவிங்காக மாறி இருக்கு. உலக அளவில் ரியல் டைம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் யூபிஐ மட்டுமே வந்து 49% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ இன்னைக்கு டேட்டில் மொத்தம் 11 நாடுகள் இந்த யூபிஐ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து லேட்டஸ்டாக ஜாயின் பண்ணது கிரீஸ் அண்ட் மால்தீவ்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட். ஸோ இவங்க இந்தியாவுடைய ரியல் டைம் பேமெண்ட் பிளாட்ஃபார்மை அக்செப்ட் பண்ணி உபயோகப்படுத்துறது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கலாம்.
1: நிச்சயமா மேம், 11 நாடுகள் சொன்னீங்க, பூட்டான், நேபாள், சிங்கப்பூர், அப்புறமா வந்து ஐக்கிய அரபு எமிரேட், பிரான்ஸ், இலங்கை, அப்புறமா மரீஷியஸ், கத்தார், இந்த போன்ற அந்த 11 நாடுகள் வந்து இதில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்றது இங்கே இருக்கிற விஷயங்களை அது ஈஸியாக பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது. இப்போ இந்த வெளிநாடுகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மேம் நன்மை?
0: வெளிநாடுகள்லையும் இதை யூஸ் பண்ணுறதுனால முதல்ல இது நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து மக்களால் வந்து அறியப்படுது அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லலாம்.
1: அப்போ இன்னும் நிறைய நாடுகளுக்கு வந்து இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு.
0: இது வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நம்ம இனி பார்க்கலாம். இன்னும் வந்து இதில் பயோமெட்ரிக் பேஸ்டு, இன்னும் சிம்பிளிஃபைடாக சில ப்ராசஸ்லாம் இதில் கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும்.
1: இப்போ இந்த ஆனுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 314 லட்சம் கோடி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 4000 மடங்கு வந்து அதிகமான தொகை வந்து இதில் வந்து பரிவர்த்தனை பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லாமா? ஏன்னா இந்த பணம் யார்கிட்டருந்து எங்கே போகுது அப்படின்றது ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்லலாமா மேம்?
0: நிச்சயமாக முறையான பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட டிரான்ஸ்பரன்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெயில் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம கேஷ் மூலமாக டீல் பண்ணும்போது யாருக்கு பணம் கொடுத்தோம், இல்லை நமக்கு யார் பணம் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ரெக்கார்டுமே வந்து பெரிய அளவில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் யூபிஐ மூலமாக பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்ட் கீப்பிங், புக் கீப்பிங் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணுது. நாளைக்கு எவ்வளோ டேஸ் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்மளால் அந்த டிரான்சாக்ஷனை போய் செக் பண்ணி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணுறதுனால சரியான அக்கௌண்டிங் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் கம்ப்ளையன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது ஒரு டேக்ஸ் கம்ப்ளையன்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு அடித்தளம்னு கூட இதை நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து இது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சில விஷயங்களையும் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. என்ன அப்படின்னா, நாம பார்த்துருப்போம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து டைரியில எழுதுவாங்க, அன்றாட செலவுகளை எழுதுவாங்க. நம்மளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும் போதோ இல்லை வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன டிரான்சாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போது இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல்லேயே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுது அப்படின்னும் போது

0: அளவுக்கு இதில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேம். நம்ம
1: இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கிளம்பி வெளியில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு ஜென்ஸ் வந்து மணிப்பர்ஸோ வாலெட்டோ இல்லை ஒரு டைரியோ எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இன்றைக்கி இல்லை. இது சென்னை மாதிரி ஒரு நகரங்களில் வந்து இதை நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் என்னுடைய அனைத்து தேவைகளையுமே நான் ஒரே ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே கொண்டு போனாலே இந்த இடத்துல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்படி இருக்கும்போது இது இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு மகிழவிருப்பதா இடைவிடாத இசைமலை.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892. மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இரவு எல்லோரையும் தூங்க வைக்கிறது, ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் நினைவுகளை விழிக்க வைக்கின்றன. பகலில் மறந்து போன முகங்கள், சொல்ல முடியாமல் போன வார்த்தைகள், எல்லாமே ஒரு பழைய பாடல் ஒலிக்கும்போது மீண்டும் நம் அருகில் வந்து அமர்கின்றன. அதனால்தான் சில இரவுகள் தூங்குவதற்காக அல்ல, நினைவுகளை வசிப்பதற்காக. அந்த நினைவுகளோடு இன்றைய இரவு உங்களுடன் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் காற்றலையில் ஒழிக்க விரும்பினால் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நினைவு முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பாலம்பம் மேல் திரு அழகு டெய்லர் ஐயா.
2: சொல்லுங்க அழகு, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
3: படம் வந்து வசந்த மாளிகை, பாட்டு வந்து மயக்கம் என்னங்க.
2: நிச்சயமா நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க அழகு. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
5: நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மேல்வட்டம் ரவீந்திரன் ஐயா.
4: ரவீந்திரன் ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்?
5: பரபதி படத்தில்
4: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் தவழ்ந்து வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: நேரம் 10:11. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அன்பு நேரே வரவேற்போம். அன்பு வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சொல்லுங்க.
4: ஒரு பாடல் ஒலிக்க உள்ளது, பாடலை கேட்டு நினைவிருங்க.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இசையில்லாத வாழ்க்கை வண்ணமில்லாத ஓவியம் போன்றது. அந்த ஓவியத்திற்கு இப்போது மீண்டும் நிறம் திட்டிக் கொண்டிருக்கிறது சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்கப்பட்டி சார், ஏழுமலை சார்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
3: உலக சுற்றுவாள் விழுந்து பத்து கிளி முத்துச்சேரம் சார்.
2: நிச்சயமா, நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் தவள உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

10:23 எழுந்திருக்கீங்க நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்து வருகிறதோ நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைங்களேன். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, இந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க. என்ன பாடல் வழங்கலாம் சார் உங்களுக்கு? நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வானொலியில் வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

அப்பனே உனை காணா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்து வருகிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாம்பம் ஓம் சக்தி கோயில் பூசாரி கே ரக ஐயா.
0: ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: இரும்பு திரையில இருந்து கையில வாங்கினேன், பையில போட்டேன், காசு போன இடம் தெரியலையே.
0: நிச்சயமாங்கய்யா, நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கொழுது, பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: நேரம் இரவு 10:31. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: அன்பு சகோதர அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனகமாட்சி அம்மன் கோயில்.
0: சொல்லுங்க கோவிந்தசாமி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: நடிகர் திலகமும் புனையர் சிகேர் விஜயமும் இணைந்து நடித்த படம் தங்கப்பதகம். இந்த படத்திலிருந்து தூமை தாங்கி சாய்ந்தால் என்ற பாடலை நமது நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுங்க. நன்றியே, வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: ஜன்னல் வழியை பார்க்கிறது நிலா. காற்று கதவை மெதுவாக தட்டுகிறது. ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை. ஏனென்றால் நம் மனதை வருடிக் கொண்டிருக்கும் ஒரு பாடல் யாரோ ஒருவரை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நினைவுகளுக்கு முகவரி இல்லை, ஆனால் ஒரு இசை இருந்தால் அவை நம்மை தேடி வந்துவிடும். இந்த இரவில் உங்களை தேடி உங்கள் நினைவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர்ல இருந்து மலர் பேசுறேன்.
0: மலர், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: திருப்பாண்டிய கட்டுபொம்மன்ல இருந்து இன்பம் பொங்கும் எண்ணிலா பாடல்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் வளம் வர உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 10:41 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.0 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டுள்ளது. நிகழ்ச்சி நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல இருந்து ரகுபதி.
0: சொல்லுங்க ரகுபதி ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில இருந்து நான் உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்ச அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: நிச்சயமா வழங்கலாங்க ஐயா. நிகழ்ச்சி அணிந்துருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சில பயணங்கள் இடங்களை நோக்கிச் செல்லும், சில பயணங்கள் நினைவுகளை நோக்கிச் செல்லும். அப்படி நினைவுகளை நோக்கிய ஒரு பயணமாக இசையை தாங்கிக் கொண்டு செல்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் நீ அடுத்த அழைப்பாளரே வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க விருமணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்? நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் வளம் வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல்

0: நேரமிரவு 10:52. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிமிடத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
1: சவுந்தரராஜன் ஐயா, வாணியம்பாடி.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: நீரம் நேர்ப்பம் படத்துல கண்ணி ஒருத்தி மடியில் காலை ஒருவன்மை எங்க
0: வழங்கலாங்க. நீங்கள் கேட்ட பாடல் வழங்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பெருமலை 102.5 ஏற்காடு பெருமலை 103.3 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சி நீயும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? ரம்யா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் வளம் வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: தருமபுரி பெண்பலை 102.5 ஏற்காடு பெண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குளம் ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயராம், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து காதலிக்கு வாங்க. அதுல உனக்கும் எனக்கும் உறவு கொண்ட யாரும் அந்த பாடல்
0: நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் வளம் வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு 103.3 சுகமான அறங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக அதில் அழகு, ரவீந்திரன், சரவணன், ஏழுமலை, தர்னேஷ், ரகு, கோவிந்தசுவாமி, மலர், ரகுபதி, வீரமணி, சவுந்தரராஜன், ரம்யா, ஜெயராமன் நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. பங்கெடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்கு இணைப்பு கிடைக்காம போயிருக்கும். அவங்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் இணைப்பு கிடைக்கும், உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்களும் காற்றலில் நீங்களும் கேட்டு மகிழலாம்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். ஆராய்ந்திருக்காங்க செய்திகள்

2.5 ஏற்காடுமலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். ஆரையந்திருக்காங்கத்தில் செய்திகள் 6 பத்திரிகை இணைத்தனம் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆச்சாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக விஐ அஷிகா ஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், அதனையடுத்து தருமபுரி குண்டலப்பட்டை ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, காலை 9:05 வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம், தேசிய ஆயுள் காப்பீடு கழகத்தின் ஆலோசகர் சி விஜயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு மற்றும் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மருத்துவ மலர். நாளை நிகழ்ச்சியில் உடல் நலனும் மனநலனும் மனநல மருத்துவர் தீபா அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சுழல் காப்பம் மற்றும் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நாளைய நிகழ்ச்சியில் அங்கங்க வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம், காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உளவிகள் துறை தொழில்நுட்ப வல்லுநர் நா சத்யபிரியா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்குத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை திரும்பினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், மாலை 5:50 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:41 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக பல மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்காக மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:00 இளம் தென்றல் சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளம்பெறவுள்ளது. 8:30 எரப்பட்டை ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.